நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க வருடம் 1948 ஆஷாட மாதம் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் ஓசை. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் நான்காவது குரட்பா. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றி கால். வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து இந்த குரட்பாவிற்கான மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து பொருள். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவனும் ஏற்கொண்டு உழமாட்டார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றி கால். குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி. நேர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், நாகை மூரா

0: சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் மின்சொலம் அது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் ஜே சர்வேஸ்வரன், 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 7:55 காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரியின் ஆலய உலா, நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ நாகவல்லி அம்பாள் சமேத நாகநாத சுவாமி ஆலய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் நாகை கே வேம்புபால அவர்கள். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் அம்மையார் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ வி யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 12வது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 10:00 ஜீம்பூம்பா, முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 ஜீம்பூம்பா, 10:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் வி முருகையா ராஜேந்திரன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். 10:45 ஜீம்பூம்பா, 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் ஜே சர்வேஸ்வரன், 12:55 பன்னிசை, பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மழை, 1:55 மில்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு, 2:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் வார்த்தை விளையாட்டு, பிற்பகல் 3:00 நாகை மூரா சான்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 3:30 கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூலின் எல்எஸ்சி, மாலை 4:00 நாடகம் தம்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடிப்பு கல்யாண்ஜி ஏ கே ஹுசைன் நாஞ்சில் பி ரேவதி பி லட்சுமி டி சுமதி ஸ்ரீ எஸ் டி பத்மஸ்ரீ கோபு பாபு ஆகியோர். 5:00 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம், 5:30 காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 5:35 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: This is Akashvani. The news read by Shagun Chopra.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.
1: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாளடி ஏற்பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனீஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமையை போற்றி ஆராதிக்கும் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனிதா கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அணைந்திருக்கின்றோம். முதன்மை கடவுளை போற்றி பக்தி மாலை தொடங்கியது. அடுத்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: அமைதியான சூழலில் ஆன்மாவில் ஊடுருவும் பக்தி மாலை.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து பிரேமா ராஜ்குமார் அவர்கள் இறைவனின் பாதம் தொட்டு பாடிய பாடல்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களே, மாங்கனி திருவிழா உற்சவம் நேற்று மாப்பிளை அழைப்போடு தொடங்கியது அல்லவா? அதன் முக்கியமான நிகழ்வாக இன்று காலை புனிதவதி அம்மையாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நிகழ இருப்பதை முன்னிட்டு புனிதவதி அம்மையார் தீர்த்தகரைக்கு எழுந்தருளும் நிகழ்வு சற்று நேரத்தில் நடைபெறும். காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக நிறைவான பாடல் வருகிறது. நாகூர் E.M. ஹனிஃபா பாடிய பாடல்.

0: பக்தி மாலை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேயர்களின் கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 6:35.
6: உழவர்களுக்கு
7: ரேதிகா, ரேதிகா வீட்டுல இருக்கீங்களா?
8: பொங்கொடி, காலையில அப்பா உன்னையும் கொடைய தூக்கிக்கிட்டு பரபரப்பா ஓடிட்டு கிடந்தீங்களே, எங்க போனீங்க, என்ன ஆனீங்க? நான் அதே யோசனையில தான் இருந்தேன். வீட்டுக்கு கூட வந்து பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரெண்டு பேரும் ஆளே இல்ல. இப்பதான் வரீங்களா? எங்க போயிட்டு வரீங்க?
7: மழை வந்தா போதுங்கா, இந்த இலை சுருட்டு புழு இருக்குல்ல அதுக்குதான் கொண்டாட்டமா இருக்கு. போ, அதுக்குதாங்கா அப்பா என்னையும் வயலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இதுக்கு என்னது பண்ண முடியுமான்னு எனக்கு என்ன தெரியும், அதான் ரேவதி அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தேங்கா.
8: அப்படியா பொங்குடி? காரைக்கால் KVK கூட இது சம்பந்தமா முனைவர் எஸ் ரவி அப்படிங்கிறவங்க ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்கன்னு கமலா வந்து சொல்லிட்டு போனுச்சு. ஏன்னா அவங்க வீட்டு வயல்லையும் இந்த சுருட்டு புழுவோட தாக்கம் அதிகமா இருக்குதான்.
7: ஓ அப்படியாக்கா, என்ன தகவல்க்கா உங்ககிட்ட சொன்னாங்க?
8: மழைனால காற்றோட ஈரப்பதம் 90-97% இருக்குல்ல, அதனால இந்த இலிசுருட்டு புழுவெல்லாம் அதிகமா தாக்குமா இந்த பயிருங்களை.
7: அதான் தாக்கிடுச்சு.
8: வயல்ல உள்ள நெல் கதிரோட பச்சையத்தை எல்லாத்தையும் சுரண்டதுனால ஏலே வெள்ளையா மாறி போயிடுமா. தாக்குதல் அதிகமாயிடுச்சுன்னா மொத்தமாவே வயலெல்லாம் வெள்ளையாவே போயிடுமா, அதாவது காஞ்சு போயிடும்னு சொல்றாங்க.
7: சரிக்கா, அதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லிருக்காங்களா?
8: சொல்லாம பின்ன சொல்லிருக்காங்க பூங்குடி.
7: அப்ப அத சொல்லுங்க.
8: இதுக்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தான் செய்யணுமா.
7: அப்படின்னா என்னக்கா?
8: அதாவது தழச தூரமான யூரியா, அமோனியா சல்பேட்டு அந்த மாதிரி உரங்களை போடவே கூடாதான். முட்டை ஒட்டுணியான ட்ரைகோடெர்மா, கைலோனிஸ் இதெல்லாம் பயிர் நடவு செஞ்சு 37-44 அப்படி இல்லைன்னா 51 மொத்தம் 3 ஒரு ஏக்கருக்கு 2 CC அப்படிங்கிற அளவுல அடிக்கணுமா.
7: அப்படி செஞ்சா இந்த இலை சிருட்டு புழுக்கு தீர்வு கிடைச்சிருமாக்கா?
8: கிடைச்சிரும் பூங்கொடி. அது கூடவே சேர்த்து வயல் வரப்புகள் எல்லாம் களைகளை நல்லா அகற்றி சுத்தம் பண்ணி வேப்பங்கொட்ட சாறு 5%, அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருக்குல்ல அதை 3 எடுத்துக்கிட்டு அதுல 200 கதர் சோப்பை கரைச்சி ஒரு ஏக்கருக்கு 200 தண்ணியோட சேர்த்து தெளிக்கணுமா. இது மூலமா இலை சுருட்டு புழு தாக்குதல பொருளாதார சேத நிலையிலேருந்து தவிர்த்துடலாமா.
7: இப்போ பொருளாதார சேதம் அதிகமாயிடுச்சுன்னா இப்ப என்னக்கா பண்றது?
8: அதுக்கும் வழி சொல்லிருக்காங்களே. இப்ப பொருளாதார சேத நிலை 10% மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ரசாயன பூச்சிக்கொல்லியான ஐசோசைக்ளோசீரோ அப்படிங்கறத 18% ஒரு ஏக்கருக்கு 40 அப்படி இல்லைன்னா சைக்ளானி லிபுருல் 10% TC ஏக்கருக்கு 160 அப்படி இல்லைன்னா சயன்ட்ரினி லிபுருல் 16%, அது கூடவே லுபினூரான் 16%, அது ஏக்கருக்கு 20 ஒட்டும் பச சேர்த்து காலையிலயும் மாலையிலயும் தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
7: என்னக்கா, இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு

0: மொத்த விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: பின்ன நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி தான், நிலம் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல பூங்கொடி. இந்த விவரத்தை அத்தனையும் அப்பா கிட்ட சொல்லு, அதுக்கு ஒரு தீர்வை உடனே பார்க்க சொல்லு.
2: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
2: நேர்களே, மீண்டும் இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டு பயன்பெறுங்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:40.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேர்களே, இனி கேட்கலாம் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அம்மது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: BSc பயோடெக்னாலஜி,
6: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
7: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடி துழைக்க கூடியது புமக்ஸ்.
11: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறை எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகிறது. எனவே மனிதர்கள் வாழக்கூடிய சராசரி வயது உயர்ந்து வருகிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய கருத்துக்கள் இன்றைக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளது. அந்த மருத்துவத்துறை பற்றி, மருந்து பற்றி வள்ளுவர் கூறியிருக்கின்ற சில கருத்துக்கள் இன்றைய உலகிற்கும் பொருந்துகின்ற வகையிலே அமைந்துள்ளது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று கூறியுள்ளார். முன்பு சாப்பிட்ட உணவு செரித்து விட்டது என்பதை உணர்ந்த பிறகுதான் உண்ண வேண்டும். கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் வயிறு குப்பைமேடு போல் ஆகிவிடும். இதை வள்ளுவர் மருந்தன வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறுவார். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதூக்குமாறு என்பார். குறைந்த அளவு உணவை உண்பவன் எப்போதும் இன்பமாக இருப்பான். அதுபோல் நினைக்கும் போது விரும்பியதையெல்லாம் உண்பவனின் உடலில் நோய் வந்து சேரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்பார் வள்ளுவர். நோயாளி குணமடைவதற்கு 4 பேரின் பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றிய மருந்து என்பது திருக்குறள். நோயாளி, நோய் தீர்க்கும் மருத்துவன், மருந்து, நோயாளியின் அருகிலிருந்து பார்த்து கொள்பவர் என 4 பகுதிகளை கொண்டது மருத்துவ முறை. நொறுங்கத் தின்றால் 100 வயது என்பர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்வோம். நன்றி.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான

0: பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
0: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடி துழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமக்ஸ்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேர்களை மீண்டும் மின்சொல் நமது இன்று மாலை 6:20 மற்றும் இரவு 9:55 ஆகிய நேரங்களில் கேட்டு பயன்பெறுங்கள். இனி மாநில செய்திகள்.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மையத்தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள

0: இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதி இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7:00 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி 6:00 தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார்.

0: ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு குளத்துல ஒரு குட்டி மீன் வாழ்ந்து வந்துச்சான். அந்த மீன் எப்ப பார்த்தாலும் அம்மா சொல்வதை கேட்டுதான் பாதுகாப்பா தான் தண்ணில நீந்துமா. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து அந்த குளத்துல வலைய வீசினாங்களாம். எல்லா மீனும் பதறி போய் ஓடுனுச்சான். ஆனா அந்த குட்டி மீன் மட்டும் பயப்படாம யோசிச்சிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த குட்டி மீன் அதோட நண்பர்களோட சேர்ந்து அந்த மீன் பிடிக்கிற வலையில எல்லா மீனும் மாட்டிக்கிச்சான். அந்த மீன் பிடிக்கிறவர் ரொம்ப சந்தோஷமும் ஆயிடுச்சா, இன்னைக்கு நல்ல வியாபாரம் எனக்கு ஆக போகுதுன்னு. அப்புறம் அந்த குட்டி மீனும் தன் நண்பர்களுக்கு உதவி செய்யற வகையில அந்த மீனவரோட வலையில ஒரு குட்டியா ஒரு ஓட்டைய போட்டுச்சா. அப்புறம் அந்த வலையில மாட்டிட்டு இருக்க எல்லா மீனும் வரிசையா அந்த குட்டி ஓட்டையில இருந்து வெளியே வந்துருச்சான். தப்பிச்ச எல்லா மீனும் அந்த குட்டி மீன பேச்ச கேட்டு பாதுகாப்பா வெளியே வந்து அந்த குட்டி மீனுக்கு நன்றி சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அந்த குட்டி மீன எல்லாரும் புத்திசாலி மீனுன்னு கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்து வந்தா பயப்படக்கூடாது, அதை நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் தம்பி.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: ஜே சர்வேஸ்வரன்.
8: எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
9: சொரக்குஜி சாயம்பாளையம்.
8: சரிப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: தொப்பி கதை.
8: எங்க சொல்லுங்களேன்.
9: ஒரு கிராமத்துல தொப்பி அங்கிள் இருந்தாங்களாம். அங்க விக்க போயிட்டு இருக்கப்ப

0: டயர்ட் ஆயிட்டாங்களாம். நாலு காட்சியில பார்த்து தூங்கினாங்களாம். இப்ப குரங்குகள் தொப்பியை பாத்திச்சான். பார்த்தப்ப தொப்பியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா குரங்குகள். அப்ப வந்து தொப்பி எங்கள் மரத்தெல்லாம் சுத்தி சுத்தி அம்மா ஏஞ்சாங்க. அம்மா மரத்தெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. அப்புறமா வந்து மேல குரங்கு வச்சிருக்க பார்த்தாங்க. அப்ப அவங்க தொப்பியை போட்டுக்கிட்டு குரங்கு நம்ம சேர மாதிரி பண்ணுமா, அதனால அவங்க சேர மாதிரி தொப்பியை கீழே போட்டாங்களாம். தொப்பியை கீழே போட்டப்ப குரங்குகளும் எல்லா தொப்பியும் கீழே போட்டுச்சான். எல்லா தொப்பியும் கலெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் வந்து நிதானமா யோசித்தா தீரு கடிக்கும்.
1: சூப்பரா சொன்னீங்களே கதை. யார் உங்களுக்கு கதை சொல்லி கொடுத்தது?
0: எங்க அம்மா.
1: சரிப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரியவான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ ஆன் லேசர் கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சினி உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: காரைக்கால்
2: வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 7:45. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சிக்காக. முதல் பாடல் வருகிறது மாறா படத்திற்காக பெனிதயால் பாடிய பாடல்.

நேயர்களே, தேசிய போலியோ சொட்டு மருந்து தினத்தையொட்டி இன்று இந்தியா முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. 2 சொட்டு வாழ்வின் பாதுகாப்பு. போலியோ சொட்டு மருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு முறையும் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க மறக்காதீர்கள். உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் போலியோ சொட்டு மருந்து மறவாதீர்கள். நேயர்களையே, தேசிய போலியோ சொட்டு மருந்து தினத்தையொட்டி இன்று இந்தியா முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். திரையிசை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. தாம் தூம் படத்திற்காக பாடல்.

நேர்களை இன்று காலை 7:55 காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் திரையிசை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. நிகழ்ச்சி நிறைவான பாடல் ரம்மி படத்திற்காக.

0: பாட்டு. இனி தமிழ் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 crore மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 crore எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவு

0: அடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து 2-சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்னியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும்

அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு

0: இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 7:25:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
14: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
15: சைபால்
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
16: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
17: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், காரைக்கால்.
18: உங்கள் கடை காரைக்கால்.
19: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: அந்த காலத்தில் அஹிம்சைக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் வந்து இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார், உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது, சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது, ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன் இப்படி? ஒரு கேள்வியை கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார், சீக்கிய குட்டி கதை. அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். அவர் பின்னாடியே போயிட்டு இருந்ததுதான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லோரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருத்தர். அவர் குருநானக்கோட நண்பர். அவர் நேராக போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை 1000 சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசாக சிரித்தார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போகல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு சாலை ஓரமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்திலேருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டுச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்கெல்லாம் பாதி பேர் உடனே கலைஞ்சி ஓடணும்.

0: அவங்கவுங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சொல்லிக்காமல் கொள்ளாமல் நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்கே மறுபடியும் ஒரு பணமழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்கே வெள்ளி காசாக கொட்டுது. இப்போவும் இருந்த கூட்டத்தில் பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போகிறார். இன்னொரு ஊரில் மறுபடியும் பணமழை, இந்த தடவை வெறும் தங்க காசாக வந்து விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசை அள்ளிக்கிட்டு அம்பேல் ஆகிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியாக எஞ்சியிருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாமல் இவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறார். நீ தான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போகிற கூட்டம் குறையிறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. இந்த காலத்தில் காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் காசு நமக்கு அடிமையாக இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம் காசுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுது தான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக நழுவி போயிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்குறான். கடைசியில் நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாரான் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில் பெட்டியில் பணம் வச்சுருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நல்ல நிலக்கரை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சி உங்களுக்கு உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: உங்கள் வீட்டிற்கு தேவையான
1: கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை. திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: தினம் தினம் உங்களோட இசை பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர

0: மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
1: வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
2: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
0: நேர்களே, தேசிய போலியோ சொட்டு மருந்து தினத்தையொட்டி இன்று இந்தியா முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. 2 சொட்டு வாழ்வின் பாதுகாப்பு. போலியோ சொட்டு மருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு முறையும். எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க மறக்காதீர்கள். உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் போலியோ சொட்டு மருந்து. ஆம்நேயர்களே, தேசிய போலியோ சொட்டு மருந்து தினத்தையொட்டி இன்று இந்தியா முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. மனிதன் சுதந்திரமாகவே பிறக்கிறான், ஆனால் அவன் எங்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான். ஜீன் ஜாக் ரூசோ அவர்களின் சிந்தனையோடு தொடர்கிறது இன்றைய காலை காம்போ.

0: இசை பிரியர்களின் இதய துடிப்பு காரைக்கால் பண்பலை 100.3
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: நேர்களே, இன்று காலை 8:30 ஆலய உலா, நாகை வட்டம் திரு நாகூர் ஸ்ரீ திரு நாகவல்லி அம்பாள் சமேத நாகநாத சுவாமி ஆலய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் நாகை கே வேம்புபாலா அவர்கள். நேர்களை, இன்று காலை 10:15 ஆலய உலா, காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் வி முருகையா ராஜேந்திரன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். காலை காம்போ நிகழ்ச்சிக்காக
8: பெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, புதுச்சேரி அரசு காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. ஜூலையில் நடைபெற இருக்கும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வு அட்டவணையின்படி நாளை முதல் நடைபெற இருக்கின்றது. நாளை மாங்கனி திருவிழாவாக இருந்தாலும் அட்டவணையின்படி தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது.

0: நேயர்களுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. கடந்த 24ஆம் தேதி நடைபெற இருந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பினை கேட்டீர்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள்.

0: பலமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
2: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணைய அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்பதை தெரிவிக்கப்படுகிறது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: காலை காம்போ கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 7:55.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ். காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வாங்கலாம்.
3: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
5: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
4: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
5: கான்டாக்ட் 9788581.
0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
6: சிவபெருமான் மூர்த்திக்கெல்லாம் முதல்வன், மாலும் நான்மகுணம் காணா நாயகன், உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்பெருமான். தமிழிலக்கிய வரலாற்றின் முதன் முதலில் ஈசன் மீது புத்திலக்கியங்கள் படைத்த புலவரை, பதிய பெருவழியை பக்தி உலகு காட்டிய சிவஞானியை, பன்னிசைக்கு தாயை காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தான் என்கின்றார் தெய்வ சேக்கிழார். அப்படியாயின் ஈசனுக்கு தாயாகும் தகுதியை காரைக்கால் அம்மையார் பெற்றிருந்தாரா என்று உங்களுக்கு கேட்க தோன்றும். சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொன்னது புறச்சான்று. அது மட்டுமா, அம்மையார் பாடல்களில் அகச்சான்றுகளும் இருக்கின்றன. அம்மையார் பக்தி சுவை ததும்பும் 3 செந்தமிழ் இலக்கியங்களை செய்திருக்கிறார். அவை அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள். அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதியிலும் திருவிரட்டை மணிமாலையிலும் புதைந்து கிடக்கும் பாடல்களில் அம்மையாரது கனிந்து விளங்கும் தாய் என்பின் ஆழத்தை தெளிவாக நம்மாலே காண முடிகிறது. ஈசன் மேல் அம்மையாருக்கு பாசமும் பரிவும் பெரிதும் பழிச்சிடுவதை அந்த பாடல்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. சிவபெருமான் வேள்வியிலிருந்து எழுந்து வந்த வெம்புலியை கொன்று அதன் தோலை இடையிலே உடுத்தியவன். பிளிரி வந்த கழித்தை மாய்த்து அதன் தோலை போர்த்தி கொண்டவன். சீறி வந்த பாம்பை பிடித்து அணிந்து கொண்டவன் என்றெல்லாம் பெருமானது வியத்தகு வீரத்தை புராணங்கள் விரிவாக பேசியிருக்கின்றன. அப்படிப்பட்ட பெரியானை இன்னும் சொல்ல போனால் ஆக பெரியானை பார்த்து அம்மையார் பாம்பு ஒன்றை மட்டும் அணிகலனாக விரும்பி உன் உடலில் அணிந்து கொள்ள வேண்டாம், பல நாளாய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், அப்படி ஆபரணம் அணிய விரும்பினால் நீ பொன்மாலை ஒன்றை அணிந்து கொள் என்று பயம் கலந்த பாசத்தோடு இறைவனிடம் அம்மையார் வேண்டுவது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இது பாடல் அரவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம் பண்ணால் முரணழிய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பாலேதானே பொன்னாரம் மற்றொன்று பூன். இந்த பாடலிலே பரமனுக்கு பாம்பினால் எங்கே தீங்கு நேர்ந்து விடுமோ என்ற அம்மையாரின் தாய் உள்ளத்தின் தவிப்பு தெரிகின்றது. இந்த தவிப்பு என்பது தாய் பாசத்தின் வெளிப்பாடாகும். அம்மையார் இறைவனிடம் மட்டுமா தாய் அன்பை காட்டினார்? இறைவியிடமும் அவர் அன்பை பொழிந்திருக்கிறார். சர்வசக்தி படைத்த அம்பிகையின் எல்லையற்ற ஆற்றல் அம்மையார் பாச கண்களுக்கு

0: தெரியாமல் போய்விடுகிறது. அன்பு மிகும்போது அறிவு அடிபட்டு போய்விடுவது இயல்புதானே. அம்மையார், பரமனே சுடுகாட்டில் நள்ளிரவில் பேய்களோடு சேர்ந்து கொண்டு நீ நெருப்பின் இடையே ஆடும்பொழுது அழகுக்காக உன் இடப்பாகத்தில் இளையவளாம் உமையாளையும் வைத்து கொண்டு செல்லவே வேண்டாம் என்று அன்போடு அறிவுறுத்துகிறார். அவர் பேசுகிறார் பாருங்கள். குழலால் சிறுபுறத்து கோல்வலையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டாம். கடலார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆர் அழல்வாய் நீ ஆடும் அங்கு என்பது அவருடைய பாடல். பாடலிலே ஈசனிடத்து மட்டும் அல்லாது ஈஸ்வரிடத்தும் அம்மையார் காட்டும் தாய் என்பின் வெளிப்பாடு புலப்படுகிறது.
1: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கரை திருவிழா சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி விஐபி நகர் செல்லூர் காரைக்கால்.
3: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் காலை 8:01.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். வழக்கத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், பச்சுவந்தி மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பச்சுவந்தினா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அதாவது ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதையோ ஒண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு பேர் தான் பச்சுவந்தித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நகர்ல வந்து கப்பி ரோடு போட்டிருக்காங்க. அந்த நகர்ல கப்பி ரோடு போட்டதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கப்பி மட்டும் பேர்ந்து வந்து வெளில வந்துருச்சு. தனியா இருந்த அந்த கப்பிகள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு, என்ன வந்து மத்தவங்களோட பின்னி பிணைஞ்சிருந்தேன், இப்படி நான் வந்து தனியா வந்துட்டேன் பாரு, நான் தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாக்கணும் அப்படின்னு அந்த கல்லு நினைக்குது. அந்த ரோட்ல ஒரு பையன் நடந்து போயிட்டே இருந்தான். அப்ப பார்த்தா அந்த கல்லு வந்து அவன் காலில் தடுக்குச்சு. உடனே அந்த கல்லை கையில எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப அந்த கல்லு நினைக்குது, பரவாயில்ல, இது வரைக்கும் மத்த கல்லோட சேர்ந்து நான் ஒட்டி உருவாடிட்டு இருந்தேன், ஆனா ஒரு பெரிய வண்டி போனோம் நான் தனியா வந்துட்டேன், என்ன ஒரு பையன் எடுத்துக்கிட்டு போகும்போது நான் ஒரு பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அது சந்தோஷப்பட்டது. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, எதையும் நம்ம செய்யணும், நம்ம விருப்பப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசனை பண்ணிருக்கும் போது அந்த பையன் என்ன பண்றான், ஒரு வீட்டை பாக்குறான். அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்து வேகமா ஒட்டிடுறான். அது ஹாயா பறந்து போகுது அந்த கல்லு. அப்ப இந்த கல்லுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நான் பறந்து போறேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது போய் டப்புன்னு ஒரு கண்ணாடியில இடிக்குது. இடிச்சு அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த வீட்டு உள்ள இருக்கிற பெட்ல போய் அந்த கல்லு விழுந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல வீட்டுல அந்த ரூம் கிளீன் பண்ணக்கூடிய அந்த வேலையால வந்து பாக்குறாரு, கண்ணாடி ஜன்னல் உடஞ்சிருக்கு, அந்த பெட் மேல பார்த்தா ஒரு கல்லு கிடக்குது. பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஒட்டி அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுக்கிறாரு. எடுத்து பாக்குறாரு, அந்த பெட்டு கொஞ்சம் அழுக்கா இருக்கு. சே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கும் பொழுது அந்த கல் என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு டப்புன்னு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அழகா வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த வேலையால என்ன பண்ணாருன்னா, அந்த கல் எடுத்து ரோட்ல விட்டுறிஞ்சாரு. விட்டுறிஞ்சோன்னா திரும்பியும் அது ரோட்ல வந்து அந்த கல்லோட கல்லா வந்துருந்துச்சு. அப்ப வந்த உடனே மீதி எல்லாம் கேக்குது, என்ன எங்க போன, இப்ப திரும்பி வந்துட்டே அப்படின்னு.

0: பொழுது சொல்லுது, நான் வந்து வெளில போனேன், டிராவல் பண்ணேன், பறந்து போனேன், மெத்தையில படுத்து ரெஸ்ட் எடுத்தேன், பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன். இதெல்லாம் வாழ்க்கையில சரக்கு கிடைக்காது, என்ன மாதிரி ஒரு முக்கியமானவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ரொம்ப மரியாதையா அது பேசிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சரக்கு ஏற்றிட்டு வந்த ஒரு பெரிய வண்டி ஒன்று வந்தது. அந்த வண்டி வந்தோடனே அந்த சக்கரத்தில் போய் அந்த கல் நசுங்கி அப்படியே தூள் தூளாக ஜல்லியாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் சொன்னிச்சா, இதெல்லாம் சகஜம்ப்பா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அது போனதாக ஒரு கதையை சொல்லுவாங்க. அதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணம். ஸோ அப்போ பச்சுவந்தி தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு உண்மையாக நேர்மையாக நம்ம நடந்துக்கும் பொழுது தான் வந்து மற்றவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நம்ம ரொம்ப புத்திசாலியாக பண்ணிட்டு இருக்கோம்னு நினைப்போம், ஆனால் மற்றவங்க பார்வைக்கு நம்ம செய்யறது ஒரு முட்டாள்தனமாக தெரியும். சில பேர் இதை கண்டுக்காமல் விட்டு கொடுத்து போகிறதால நம்ம செய்யறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு அதுவே நம்மளுடைய குணாதிசயமாக மாறுது. எப்பயுமே ஒரே மாதிரி இருப்போம், ஒரே சிந்தனையோடு இருப்போம், ஒரே மாதிரி பழகுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறினீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் உங்களை வேறு மாதிரியான ஒரு முத்திரையை குத்திடுவாங்க. அந்தமாரி முத்திரையை நம்மளே உருவாக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு முத்திரை நல்ல விதமாக இருக்கணுமே தவிர பச்சோந்தரமாக இருக்கக்கூடாது. நல்லபடியாக நடந்துங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 6 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பட்டுப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம்.

0: வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களை துளிவரும் பாட நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எறும்புகளே இல்லாத உலகில் உள்ள ஒரே கண்டம் எது? எறும்புகளே இல்லாத உலகில் உள்ள ஒரே கண்டம் எது? இதுக்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நம்ம ஃபேஸ்புக்ல உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, துளிவரும் பாட நிகழ்ச்சியில உங்க விருப்பமான பாடலை கேட்க உங்க வீட்டில் உங்க வானொலியில கேட்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2312231 மற்றும் 2994840 மற்றும் 2995580 அலைபேசி எண் 9566427231. கால் பண்ணுங்க, பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் பின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: June 30 ஒரு நாள் மட்டும்.
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
3: தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை, மாங்கனி திருவிழாவில் தற்பொழுது பரமதத்த செட்டியார் குதிரை வாகனத்தில் திருக்கல்யாண மண்டபம் வருதல் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க முகமது இக்பால், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
5: எனக்கு விருப்பமான பாடல் மாமன்னன் திரைப்படத்தில் நெஞ்சமே இந்த பாடல், தாலாட்டு பாடல். இந்த பாடலை எனது மனைவி ராகிலா மற்றும் சாதை பண்பு அனைத்து நேயர்களுக்காக டெடிகேட் செய்கிறேன்.
0: எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேளுங்க. நன்றி. பாடலை கேட்பதற்கு முன்
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
6: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
7: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
7: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: King and

0: ஹெட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம். அபிபெரிச்சை நேரம் 8:20. அபிபெரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெரிச்சை.

0: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
1: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
0: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொழில்வரமான நிகழ்ச்சியில் எறும்புகளே இல்லாத உலகில் உள்ள ஒரே கண்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அண்டார்டிகா அப்படிங்கிறது தான் சரியான விடை. நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், ஜோதி, சதீஷ் அவங்க சொல்லியிருப்பாங்க கரெக்டான விடை சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் அவங்க தானிக்கோட்டகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஜெகபிரசாதிக் நாகூர்லேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம், கோமல் சரவணன், மேலோடுதுறை சேப்பு விஜயராகவன் அவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ் நாகப்பட்டினம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர்.

0: அட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ திருநாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி.
1: 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி,
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி,
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி,
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர்.
0: நேயர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ திருநாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திருத்தோர் தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் நாகை கே வேம்புபாலா அவர்கள். வாருங்கள் நேயர்களே, திருநாகூருக்கு செல்வோம்.
3: போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய உலா நிகழ்வுக்கு காலை பண்பலை நேயர்கள் அனைவரையும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தொடங்குகிறோம். கலம்புரி சடை இசை தரித்த சம்புமங் கலம்புரி காலை ஐங்கரனை போற்றலால் புலம்புரி நிகரு நாகூர் பொருந்தி வாழ் வளம்புரி துதிக்கை வாரணத்தை வாழ்த்துவாம் என்ற நாகூர் புராணத்தோடு காப்பு பாடலோடு இன்றைய நிகழ்வை தொடங்குகிறோம். இன்று மிகச்சிறப்பாக நாகவல்லி தாயார் உடனுரை நாகூர் நாகநாத சுவாமி ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவ திருவிழாவினுடைய 10ஆம் நாள் நிறைவு நாளான திருத்தேரோட்ட வைபவத்தினிலே இன்று நேரலையில் நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக நாகவல்லி தாயார் உடனுரை நாகநாத பெருமான் ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவ திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவமானது இதோ மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஆலயத்தினுடைய திருத்தேர் மிகச்சிறப்பாக எழுந்தருளி எல்லாமல்ல இறைவன் தியாகேச பெருமான் நாகநாத பெருமான் அற்புதமாக திருத்தேரினிலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக நாகநாதா தியாகேசா, நாகநாதா தியாகேசா, நாகூரா தியாகேசா என்று அழகாக உற்சாகமாக எம்பெருமானை அழைத்து வடம்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருத்தேரானது தற்போது நாகப்பட்டினம் காரைக்காலினுடைய பிரதான சாலையாகிய அந்த நாகூரினுடைய முக்கிய வீதிகளின் வழியாக, குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் பிரதான சாலையினுடைய முக்கியமான நாகூர் சாலையிலே தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. சிவ வாத்தியங்கள் முழங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் நெற்றியிலே திருநீரணிந்து ஐந்தெழுத்து மந்திரத்தினை ஓதி அழகாக திருத்தேரை வடம்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாகூர் நாகநாத பெருமானினுடைய ஆலயம் என்பது மிக சீரும் சிறப்பும் பெற்ற புராண வரலாறு கொண்ட அற்புதமான திரு ஆலயமாகும். அற்புதமாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கின்ற முப்பெரும் பெருமைகளுக்குரிய ஆலயம் என்று சொன்னால்

அது நாகூர் நாகநாத பெருமானினுடைய அற்புதமான ஆலயம். மேலும் ஸ்தலம் புன்னாகவனம், சந்திர தீர்த்தம், உருத்ர நதி, அதாவது தற்போது வெட்டாறு என்று சொல்லப்படுகின்ற உருத்ர நதி, தகப்புண்ணிய மலை, விஸ்வகன்னிய விமானம் என்கின்ற ஆறு மங்கள பொருள்களோடு அற்புதமாக அருளாட்சி புரிகின்ற அற்புத திருத்தலம் நம்முடைய நாகவல்லி தாயார் உடனுரை நாகநாத சுவாமி திரு ஆலயம். அப்படிப்பட்ட திரு ஆலயத்தினுடைய அற்புதமான ஆனி மாத திருத்தேரோட்ட வைபவமானது அற்புதமாக தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் அல்ல எம்பெருமான் ஈசன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் நெற்றியிலே திருநீர் அணிந்து அற்புதமாக கழுத்திலே ருத்ராஜம் அணிந்து சிவ வாத்தியங்கள் முழங்க அற்புதமாக திருத்தேரை வடம்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல நாகநாத பெருமானினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக புண்ணிய தலமாகிய இந்த நாகூர் ஆலயம் என்பது மிகப்பெரிய புராண வரலாறு கொண்டது. எல்லாம் அல்ல எம்பெருமான் சுயம்புவாக தோன்றியவர். சுயம்புவாக தோன்றுதல் என்பது எல்லாம் அல்ல இறைவன் பூமியில் இருந்து சுயம்புவாக எடுக்கப்பட்டவர், அதாவது உளியால் செதுக்கப்படாமல் நாம் உளியால் செதுக்கப்பட்ட சிலை என்பது வடிவமாக இருக்கும். ஆனால் எம்பெருமான் சுயம்புவாக தோன்றிய காரணத்தினால் எம்பெருமானினுடைய அற்புத திருமேனி என்பது இறைவனினுடைய திரு காட்சி என்பது இந்த நாகூர் திருத்தலத்தினுடைய மிகச்சிறப்பாகும். எல்லாமல்ல எம்பெருமான் அற்புதமாக தோன்றி வைகாசி பௌர்ணமி நன்னாளிலே மகாவிஷ்ணுவுக்கு பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமன் ஆகிய எம்பெருமான் திருமாலுக்கு மகாவிஷ்ணுவுக்கு வைகாசி பௌர்ணமி நன்னாளிலே காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம் இந்த நாகூர் நாகவல்லி உடனுரை நாகநாத பெருமானினுடைய திரு ஆலயம். அது மட்டும் அல்ல, ஆனி மாதம் என்பது மிகச்சிறப்பாக சந்திரனுக்கு எம்பெருமான் அழகாக காட்சி கொடுத்த அற்புதமான திரு மாதம் இந்த ஆனி மாதம். மேலும் மாசி மாதம் என்பது நாகராஜனுக்காக எல்லாம் அல்ல எம்பெருமான் காட்சி கொடுத்தது. இப்படி மூன்று தெய்வங்களுக்கும் வைகாசி மாதத்திலே வைகாசி பௌர்ணமியிலே மகாவிஷ்ணுவுக்கும் ஆனி மாத பௌர்ணமியிலே சந்திர பகவானுக்கும் மாசி மாத சிவராத்திரி என்று நாகராஜ பெருமானுக்கும் திரு காட்சி கொடுத்த நாகநாத அன்னை நாகவல்லி தாயார் ஆலயத்தினுடைய அற்புதமான திரு தேரோட்ட வைபவம் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்த பெருமக்கள் எல்லோரும் மிக அழகாக ஏகனாக அநேகனாக ஒருவனாக மூத்தோனாக முதல்வோனாக கையிலே நடமுறியக்கூடிய எம் அப்பன் ஈசனானவன் தியாகேஸ்வர பெருமானாக அந்த திருத்தேரிலே அமர்ந்திருக்கின்றார். ஆக இந்த திருத்தேர் எத்தனை அழகாக வந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமாக இங்கிருந்து காண்கிற பொழுது விண்ணுயர தேர் போல இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அற்புதமாக எழிலோடு கூடிய காட்சி அமைப்பு கண்கொள்ளா காட்சியாக ஆன்மீக ஊடலாக அற்புதமாக எம்பெருமானவன் தியாகேஸ்வர பெருமானானவன் அழகாக வந்து கொண்டே இருக்கின்றார். வழி நெடுகிலும் பக்த பெருமக்களுக்காக அடியார் பெருமக்களுக்காக வழி நெடுகிலும் இருக்கின்ற பக்தர்கள் தண்ணீர் பந்தல் நீர்மோர் என்று அழகாக வருகிற பக்தர்களுக்காக இங்கே அன்னதானங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய இல்லங்களிலும், அதாவது நாகூரினுடைய அனைத்து இல்லங்களிலும் அனைத்து உள்ளங்களிலும் இன்றைக்கு ஆன்மீக உணர்வோடு எம்பெருமானினுடைய அந்த திருத்தேர் வைபவத்தில் இறைவன் வருகின்ற காட்சிக்காக காத்திருக்கின்றார்கள். மக்கள் வெள்ளத்திலே அழகாக ஆடி ஆடி அசைந்து அசைந்து அழகாக எம்பெருமான் வந்து கொண்டே இருக்கின்றார். திருத்தேரானது சிவதாண்டவங்கள் முழங்க அற்புதமாக கைலை வாத்தியங்கள் இசைக்க திருத்தேர் வடம்பிடித்து பக்தர்கள் இழுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக நாகூர் என்று சொன்னாலே இந்த ஆன்மீக பூமியானது நாகூரினுடைய ஒரு பக்கம் எல்லாம் அல்ல நம்முடைய நாகநாத பெருமானவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற திரு ஆலயம், அதே போன்று நாகூர் ஆண்டவரினுடைய அந்த திரு ஆலயம் என்பது மேற்கு நோக்கி அப்படி நேரே நேருக்கு நேராக அமர்ந்திருக்கின்ற இந்த ஆலயத்தில் இந்த நாகூர் மக்கள் தேச ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு புண்ணிய பூமியாக இந்த நாகூர் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆனி மாத பிரம்மோற்சவ திருவிழா கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

ஒரு காலகட்டத்தில் மூன்று மாதங்களும், அதாவது வைகாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்த போது அந்த பத்து நாட்களும் திருத்தேரோடு கூடிய பத்து நாள் அந்த பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று இருந்திருக்கிறது. அதே போல சந்திரனுக்கு காட்சி கொடுத்த இந்த ஆணி மாதத்தினுடைய பத்து நாட்களும் பிரம்மோற்சவ திருவிழா திருத்தேர் என்று நடைபெற்றிருந்திருக்கிறது. மாசி மாதத்தில் நாகராஜ பெருமானுக்கு காட்சி கொடுத்த அந்த அற்புதமான மாதத்தில் பத்து நாட்களும் ஒரு காலகட்டத்தில் திருவிழாக்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது கடந்த 30 ஆண்டுகளாக சந்திரனுக்கு காட்சி கொடுத்த இந்த ஆணி மாதத்தில் மட்டும் பத்து நாட்கள் மிக சீரும் சிறப்புமாக பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று நிறைவு நாளான இன்று மிக மன நிறைவாக இந்த திருத்தேரானது அழகாக நம்முடைய நாகூர் மண்ணை சுற்றி வளம் வருகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருத்தேரிலே எம்பெருமான் எழுந்து வருகின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. நாவுக்கரச பெருமான் குறிப்பிடுவதைப் போல, இறைவா ஆண்டவா எல்லாம் அல்ல ஈசனே, எல்லாம் அல்ல எம்பெருமானே, எல்லாம் அல்ல கைலை நாதனே, உண்மை வணங்குவதற்காக இந்த உடல் படைக்கப்பட்டது எதற்காக, இந்த கைகள் உன்னை வணங்குவதற்காக, இந்த கண்கள் உன்னை கண்டு மகிழ்வதற்காக, இந்த செவிகள் உன் திருநாமத்தை கேட்டு மகிழ்வதற்காக, இந்த கால்கள் உன் ஆலயத்தை சுற்றி வருவதற்காக, இந்த மனம் உண்மையே நினைந்து நினைந்து மகிழ்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாழ்வதற்காக என்று நாவுக்கரச பெருமான் குறிப்பிட்டதைப் போல அடையார் பெருமக்கள் எல்லாம் நெற்றியிலே நீரணிந்து கழுத்தினிலே ருத்ராட்சம் அணிந்து சிவனின் நைந்தலுத்து மந்திரத்தை மனதினிலே ஓதி அழகாக அந்த திருத்தேரை வடம்பிடித்து நாகூரா தியாகேசா, நாகூரா தியாகேசா என்று அழகாக முழக்கமிட்டு நாகராஜா தியாகேசா, நாகராஜா தியாகேசா என்று தங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எம்பெருமானை மனதிலே ஏற்றி எங்கள் குறைகளெல்லாம் அகன்று வாழ்வு நிறைவு பெற வேண்டும் என்று ஆனந்த கண்ணீரோடு அற்புதமாக இந்த திருத்தேரினை படம்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பக்த பெருமக்கள் எல்லோரும். நெற்றியிலே நீரென்று வருகின்ற அந்த காட்சியானது அற்புதமாக ஞான சம்பந்த பெருமான் பிள்ளைவாதி புராணம் பாதி என்று போற்றப்படுகின்ற ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிட்டதை போல, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்க பெறுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை வங்கன் திரு ஆளவாயன் திருநீரே என்கின்ற அற்புதமான பாடலுக்கு நிகராக பக்தர்கள் அழகாக வடம்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வான வேடிக்கைகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. விண்ணிலே அழகாக கருட பகவான் எப்போதும் கும்பாபிஷேக குடமிழுக்கு நிகழ்கிற பொழுதுதான் விண்ணில் வந்து வட்டமிடுவார் என்று சொல்வார்கள். ஆனால் இதோ நாகூரினுடைய நாகவல்லித்தாயார் உடனுரை நாகநாத ஆலயத்தினுடைய அந்த திருத்தேரிலே யாகேஸ்வர பெருமான் எழுந்தருளி வருகின்ற இந்த காட்சியின் போது கருட பகவான் மேலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை எத்தனை அழகு, எத்தனை எத்தனை சிறப்பு, அழகாக சிவ வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டே இருக்கின்றது. நாகப்பட்டினம் காரைக்கால் சாலையினுடைய முக்கிய பிரதான சாலையில் நாகூரினுடைய முக்கிய இடத்தினிலே, அதாவது நாகூர் பேருந்து நிலையத்தை நோக்கி திருத்தேரானது வந்து கொண்டே இருக்கின்றது. பக்தர்கள் முன்னும் பின்னுமாக அழகாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி விடுமுறை, எல்லோரும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து குழந்தை குட்டிகளோடு வந்து அந்த குடும்ப சகிதமாக எல்லாம் உள்ள இறைவனினுடைய அந்த திருத்தேரை வடம்பிடிக்கின்ற காட்சி மிக அற்புதமாக மிக அழகாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய இல்லங்களிலும் வாசல் தெளித்து கோலமிட்டு எம்பெருமானினுடைய அந்த திருத்தேரினுடைய வரவுக்காக அழகாக காத்திருக்கின்றார்கள். இந்த நாகூர் நாகநாத பெருமானுக்கென்று மிக அற்புதமான ஒரு புனிதமான வரலாறு இருக்கின்றது. எல்லாம் அல்ல நாகநாத பெருமானினுடைய திரு வரலாறு என்பது அற்புதமான ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது. சம்புவத்தன் என்கின்ற ஒரு அந்தனர் காட்டினிலே வசித்து வருகின்றார் தன் மகனோடும் மனைவியோடும். அந்த சம்புவத்தன் வசித்து வருகிற பொழுது ஒரு நாள் தன்னுடைய குழந்தை 5 வயது குழந்தை காட்டினை விளையாடச் சென்ற குழந்தை வெகு நேரமாகியும் வரவே இல்லை, வெகு நேரமாகியும் தன் குழந்தையை இன்னும் காணவில்லையே என்று மனைவி கூறுகின்றார். உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அந்தனர் யோசிக்கின்றார். பார்க்கிற பொழுது காட்டில் விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையானது காட்டிற்கே அரசனாகிய, அதாவது நாகர்களுக்கே அரசனாக இருந்த நாகர்களின் அரசன் சக்கன் என்பவன் தன்னுடைய மனைவியோடு

காதல் கொள்வதை இந்த சிறுவன் பார்த்துவிட்ட காரணத்தால், ஆகா குழந்தை பார்த்து விட்டது என்று அந்த குழந்தையை முற்பிறப்பினுடைய வினையின் காரணமாக அந்த குழந்தையை தீண்டி விடுகிறது நாகராஜர். குழந்தை இறந்து விடுகிறது. இதை தன் ஞான திருஷ்டியினால் உணர்ந்து கொண்ட அந்தனர் வேகமாக வந்து குழந்தையை கையிலே வாரிடெடுத்து நாகராஜனுக்கு சாபத்தை விடுகின்றார். நீ இந்த லோகத்தை விட்டு, இந்த நாகலோகத்தை விட்டு தன்னந்தனியாக சென்று யாரும் இல்லாத நிலையில் நீ பரிதவித்து இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சாபத்தை விட்டதனுடைய விளைவாக அந்த அந்தனர் குழந்தையை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு இல்லத்தை நோக்கி போகின்றார். நாகராசனும் பின்னாலேயே சென்று இந்த சாபத்தில் இருந்து எனக்கு விமோசனம் இல்லையா, விடுதலை இல்லையா என்று கேட்கின்ற போது மனம் இறங்கிய அந்தனர் சொல்கின்றார், ஒரு நாள் மாசி மாத சிவராத்திரி நன்னாளில் நீ உன்னுடைய இந்த லோகத்தில், உன்னுடைய நரக லோகத்தில் உன்னுடைய அந்த காலத்தை கழித்து விட்டு மாசி மாத சிவராத்திரி நன்னாளில் முதல் கால பூஜை என்பதை கும்பகோணத்தில் இருக்கின்ற நாகேஸ்வரன் சன்னிதானத்திலும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய சன்னிதானத்தில் இரண்டாம் கால பூஜையையும், மூன்றாம் காலத்தை திருப்பாம்பரத்திலும் கழித்து விட்டு நான்காம் காலத்திற்கு நாகூர் வந்து நாகநாத பெருமானை சந்தித்து என்னுடைய திருவருளை பெற்று சாப விமோசனம் பெற வேண்டும் என்று சொல்கின்றார். இதற்கு இடையில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வையும் விளம்பர இடைவேளைக்கு பின்பு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ திருநாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி
2: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
1: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி
2: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
1: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி
2: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
1: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடை தெரு நாகூர்.
0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு ஆலய உலா. காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவ்யூ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடையின் ஆலய உலா, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
4: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
0: நாளை காலை 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்வல்ஸ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ், பனங்குடி, நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் ஆலய உலா, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
8: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் சாண்டிபனி வித்யாஷ்ரம் ஸ்கூல் கும்பகோணம், மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
10: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
11: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
10: 30-க்கு 40 வெள்ளிமெத்தை திருவிழா.
12: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம் கும்பகோணம்.
0: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ நாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் திருநாகூர் செல்வோம்.
13: சாமியர்களே, அழகாக கம்பீரமாக நாகப்பட்டினம் காரைக்கால் சாலையிலே நாகூருடைய அந்த திருத்தேர் அழகாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக்கொண்டு

0: இருக்கிறோம். இப்ப இந்த ஏற்பாடுகளா இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம், நான் நாகூர் அலோன்சுராஜ் பேசுறேன். 30 ஆண்டு காலமாக இந்த நாகூர் திருநகரத்திலே சீரோடும் சிறப்போடும் திருநாகவல்லி அம்பாள் சமேத திரு நாகநாத சுவாமி ஆலயத்தினுடைய திரு தேரோட்ட விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று அழைப்பு விடுத்தார்கள், ஊர் கூடி தேர் இழுக்க வாருங்கள் வாருங்கள் என்று. அதை போல இன்று நாகூரில் உள்ள அனைத்து பக்தர்களும் தேர் வடம் பிடித்து அழகாக அற்புதமாக இழுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையாளர் அம்மா சொன்னது போல் இந்த நாகூர் திருநகரம் மும்மதத்திலேயும் சம்மதமாக எந்த வேறுபாடும் இன்றி அனைவரும் ஒற்றுமையாக எல்லா திருவிழாக்களிலும் எல்லோரும் கலந்து கொண்டு இன்பத்துடன் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற ஒரு பெருந்தன்மை மிக்க இந்த நாகூர் மக்கள். இந்த நாகூர் மக்கள் சிறப்பாக இந்த தேரோட்ட நிகழ்ச்சியினை இழுத்து தேர் இழுத்து வடம் பிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: எத்தனை மணிக்கு இது நிலைக்கு வரும்?
1: இது சாயந்தரம் ஒரு 2 மணிக்கு போய் இங்க ஒரு இடத்துல தங்கிடும். பகல் அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில ராவு காலம் முடிஞ்சதோட தேர் 6 மணிக்கே நினைச்சு போயிடும் உள்ளார.
0: அதுக்கு பிறகு வேற என்னென்ன விழாக்கள் இருக்கு?
1: இன்னைக்கு விழாக்கள் எல்லாம் இருக்கு ஆலயத்துல, சிறப்பான விழாக்கள் இருக்கு. 10 நாள் உற்சவம், 10 நாளும் சீரோடும் சிறப்போடும் ஆலயத்துல வெகு சிறப்பா நடந்துச்சு. இடையில அன்னதானம் எல்லாம் போட்டாங்க, ரொம்ப அருமையா தொடர்ந்து நல்லவன்மா செஞ்சு இருக்கிறாங்கயா. பக்தர்கள் இன்னைக்கு பெரும் மகிழ்ச்சி, நாகூர் மக்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்துல திரண்டு தேரை இழுக்கிற காட்சியை பார்க்கும் போது மிகவும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது.
0: ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.
2: வணக்கம். என் பெயர் செல்லதுரை. பாலக்காடு நாகூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் பாலக்காடு என்ற கிராமத்திலிருந்து நான் தேரோட்டத்திற்கு வந்திருக்கிறேன். வருடா வருடம் எனது அந்த எம்பெருமானுடைய அருள், வருடா வருடம் நான் இங்கு வந்து தேரோட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் ஐயா. தெய்வத்தை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும்னே தான் நான் மாறி வந்தது தவிர. ஆனா வந்து எம்பெருமானே என் நினைவிலும் கனவிலும் அதே நினைவில் தான் நான் இருக்கிறேன்.
0: ஐயா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: என்
3: முரியசன், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்.
0: என்ன ஊர்?
3: நாகூர். சிறப்பாக இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன நிறைவோட இருக்கு.

0: தேரில் ரொம்ப அழகா நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தேரெல்லாம் வியந்து பார்க்கிற வந்து உடனே தொடர்ந்து வர்ணனை தொடர்கிறார் வேம்புபால்.
1: அழகாக 32 அடி உயர இந்த திருத்தேரானது அற்புதமாக முன்னாள் விநாயக பெருமான் வீற்றிருக்க 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பெறி கோலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்கின்ற அற்புதமான வாக்கியத்தினங்க முதலாக விநாயக பெருமானும் அதன் பின்னால் எல்லாம் அல்ல அற்புதமாக முருகப்பெருமானும் வீற்றிருக்க அற்புதமாக திருத்தேரிலே தியாகேஸ்வர பெருமான் எழுந்தருளி வர பின்னால் அற்புதமாக எல்லாம் அல்ல தாயார் பின்னே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. திருத்தேரானது அழகாக சரியாக காலை 7 மணிக்கு புறப்பட்டு வீதிகளின் வழியாக திருத்தேரானது திருநாகூரினுடைய திரு வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருத்தேர் வருகின்ற பாதையை காவல்துறையினுடைய அதிகாரி பெருமக்கள் அனைவரும் மிக சரியாக மிக சிறப்பாக பாதைகளை சீரமைத்து பாதைகளை மாற்று பேருந்துகளுக்காக மாற்று பாதைகள் அமைத்து அற்புதமாக வழித்தடங்களை மிக மிக சிறப்பாக சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருத்தேரினை காண்பதற்காக நாகூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார அனைத்து கிராமங்களில் இருந்தும் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருந்தும் நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் பால்பண்ணை சேரியில் இருந்தும் பட்டினச்சேரியில் இருந்தும் இங்கு பாலக்காடு

இல்லூர் பாலூர் என்று சுற்றி இருக்கின்ற அத்தனை கிராமங்களில் இருந்தும் மக்கள் பெரும் திரளாக குடும்பத்தோடு வந்து இந்த திருத்தேரினை படம்பிடித்து வருகின்ற அற்புத காட்சியானது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது திருத்தேரானது மிக சரியாக நாகப்பட்டினம் காரைக்கால் பிரதான சாலையின் வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது. சிவ தாண்டவங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புத வேளையில் அற்புதமாக திருமுறைகளை ஓதி அடியார் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானுக்கே பிடித்த அந்த திருமுறைகள் ஓத ஓத அந்த திரு தேரினுடைய வடமானது அழகாக வந்து கொண்டே இருக்கின்றது. அற்புதமாக கைலை வாத்தியங்களை நம்முடைய பெருமக்கள் அழகாக வாசித்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலே நிறுத்தி எல்லாம் அல்ல இறைவன் தன்னை காண வந்து கொண்டிருக்கின்றார். நாம் வருடம் முழுவதும் இறைவனை காண ஆலயத்திற்கு செல்கின்றோம். ஆனால் எம்பெருமான் இன்று ஒரு நாள் நம்மையெல்லாம் பார்ப்பதற்காக ஆலயத்திற்கு யாரெல்லாம் வர முடியாதோ அவர்களை நானே வந்து பார்ப்பேன் என்பதனுடைய அடையாளமாக இறைவன் வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியில் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லத்தினுடைய வாசலிலே திருத்தேரினை நிறுத்தி நம்முடைய மக்கள் அனைவரும் அர்ச்சனை செய்து தீப ஆராதனை எடுக்கின்ற அற்புதமான காட்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அழகாக அன்னதானம் வழங்கப்படுகின்றது. மிகச்சிறப்பாக அந்த திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் அழகாக தியாகேசா நாகூரா தியாகேசா நாகூரா என்கின்ற அந்த திருநாமத்தை ஓதி அழகாக அந்த திரு தேரினை வடம்பிடித்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அழகாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கின்ற முப்பெரும் சிறப்பினை பெற்ற நாகூரினுடைய அற்புதமான திரு தேரோட்ட வைபவம் 10 நாட்கள் தொடர்ந்தது. அந்த 10 நாட்களில்

நேயர்களே, மிக அழகாக கம்பீரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேரோட்ட விழா பல ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. சரியாக 6 மணி வரை இந்த வீதிகளை சுற்றி வரை இருக்கிறது. இந்த அற்புதமான தேரோட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்ட மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் வட்டம் திருநாகூர் ஸ்ரீ திருநாகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் நாகை கே வேம்புபாலா அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி.
1: 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடைத்தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி.
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடைத்தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி.
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடைத்தெரு நாகூர். நாகூர் ஜிவிஜி ஜுவல்லரி.
1: 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க. 60 ஆண்டு பாரம்பரியத்துடன் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க நிறுவனம்
2: ஜிவிஜி ஜுவல்லரி, பெரிய கடைத்தெரு நாகூர்.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9:01.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
13: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
14: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
15: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
16: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
15: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
16: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
15: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
16: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
1: காரைக்கால் GL மருத்துவமனை,
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை,
16: காரைக்கால்.
17: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
18: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
19: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
18: அருண் என்டர்பிரைசஸ், LAMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
19: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து நார்மல் ஸ்கூல்ல போடுறது சரியான ஒரு விஷயமா டாக்டர், இல்ல ஸ்பெஷல் ஸ்கூல்?

0: அவங்களுக்கான ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் போடுறது சரியான விஷயமா டாக்டர்?
1: இது நல்ல கேள்வி. ஏன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. நீங்கள் வேணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சட்டத்தில் கூட வந்திருக்கு. ஆனால் இதில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ன மீன் பண்ணுறோம்னா, ஒரு குழந்தைய வந்து எப்படிப்பட்ட நியூரோடைவர்ஸாக இருந்தாலும் நார்மல் குழந்தைங்க கூட, சாதாரண நார்மல் குழந்தைங்க கூட வந்து பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது தான். அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம இன்க்ளூசிவ் ஸ்கூலாக தான் இருக்கணும். ஆனால் உரிச்சல் பிரச்சனைகள் இதில் இருக்குது. சிவியராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் மேக்ஸிமமே வந்து நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே கேம்பஸில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கான ஏற்பாடே நம்ம கேம்பஸ்லே பண்ணிக்கிட்டு ஒரு சில கிளாஸ் வந்து சேர்ந்து வச்சுக்கிறது, ஒரு சில கிளாஸ் வந்து ஸ்பெஷலாகவும் வச்சுக்கிறது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, ரீடிங்கில் பின்தங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா இவங்களுக்கு இது லேபிளாக இருக்குது, இவங்கள வந்து நல்லா படிக்காதவங்கன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய ஒய்ஃப் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கு. அவங்க ஸ்கூலில் சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வேறு பேர் சொல்லுவாங்க, பிரின்ஸ், எம்பரர்ஸ். ஸோ தட் அந்த ஒரு இது இருக்காது, இவங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணாமல் அவங்களுக்கு வேற ஸ்பெஷலா வந்து கிளாஸ் நடத்துறது. அப்பா அம்மா கண்டிப்பா தெரியும், குழந்தைகளுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது நீங்க ஏதோ சரியில்லை நல்லா படிக்காதவங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்காம இருக்கிறது வேற வேற பேர் கொடுத்து கூட பண்ணலாம். அந்த மாதிரி இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்செப்ட் இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படும். அது நீங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொடுக்குறீங்களா, நார்மல் ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் போட்டு கொடுக்குறீங்களா, நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்து கூட இருக்கு.
0: அப்புறம் ஒரு குழந்தையோட ஒரு குழந்தைய கம்பேர் பண்ணுவாங்க, அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதே ஸ்கில் நம்ம குழந்தைக்கே இருக்கணும், அதே வயசு தானே ஆகுது, இதே ஸ்கூலில் தான் நானும் சேர்த்துருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்?
1: கண்டிப்பாக அது வந்து ஒரு வியாதி சொல்லுவேன். இதெல்லாம் நம்மெல்லாம் சின்ன வயசில் கடந்து வந்திருக்கிறது தான். அவன் நல்லா படிக்கிறான் பாரு, இந்த வீட்டில் இருக்கிறான் பாரு, அவன் நல்லா இது ஸ்கூலில் மட்டும் இல்லை காலேஜ் வரைக்கும் போகும், அவன் வீட்டுக்கு அட்மிஷன் வாங்கிட்டான், நீ என்ன பண்ண.
0: இப்போ அதாவது நம்ம சின்ன குழந்தையில் இருக்கும்போது படிக்கலைன்னா தான் நம்மளை கேட்பாங்க, அவன் நல்லா படிக்கிறான் நீ ஏன் படிக்கிறன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்போர்ட் ஒரு குழந்தை விளையாடுதுன்னா கூட அவன் படிக்கவும் செய்கிறான் விளையாடவும் செய்கிறான், டிராயிங் காம்படிஷன் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வரான், உன்னால் ஏன் பண்ண முடியாது, எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க, அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிடுறாங்க, அதனால அந்த குழந்தைக்கு இருக்கிற எல்லா ஸ்கில்லும் ஏன் குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு.
1: ஆமாம் கண்டிப்பாக மேடம், அதான் அந்த டைகர் மதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதான் எல்லாத்துலேயும் நம்ம குழந்தை ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் படித்தா போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை, படிக்கணும், டென்னிஸ் விளையாடணும், இல்லை ஃபுட்பால் விளையாடணும், பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா டென்னிஸ் இல்லைன்னா ஃபுட்பால், அதிலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறு இருக்குது. ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்போ அரசாங்க ஸ்கூலானா கூட ஓகே, என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து வளர்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வழ கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: நிகழ்ச்சி பகுதியின் விளம்பரதாரர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
3: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபனி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வழக்கம் போல் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம். திருவிழாவில் நீங்கள் விரும்பி வாங்கிய பொருள் என்ன? ஏன் இப்போ இந்த டாபிக், இந்த தலைப்பு, இந்த கேள்வி அப்படின்னா, காரைக்கால் நகரமே வந்து திருவிழா கோலம் பூன ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பு. ஏன்னா நாளைக்கு வந்து காரைக்கால் நகரோட முக்கிய திருவிழாவான மாங்கனி திருவிழா இல்லையா? அதற்காக இந்த கேள்வி உங்களுக்கு. உங்கவுங்க ஊரில் நீங்கள் திருவிழா கொண்டாடி இருப்பீங்க. அந்த திருவிழாவில் நீங்கள் சிறு வயதில், இப்போ உள்ள திருவிழா கூட நம்ம ஏதோ போகிறோம், நம்ம வந்து நம்ம குழந்தைகள் வந்து எதாவது வாங்கினா போதும் அப்படின்னு அந்த ஒரு மனநிலைக்கு வந்தாலும், நம்ம சிறு வயதில் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்போம். திருவிழா வந்தால் இதை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்படி என்ன பொருள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட நான் கிரிஜாவும் தீபாவும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தீபா வந்துட்டாங்க, அங்கே படிக்க ஆரம்பிச்சிடுவோம். கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, பஞ்சமிட்டாய் கமர்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜெகபர் சாதிக், நாகூர்லேருந்து பலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தீபா, நீங்கள் படிக்காரு
9: திருவிழானாலே பலாச்சலை தானே?
0: நீங்கள் சொல்லுங்க, மாங்கனி திருவிழா கடத்து ரொம்ப, அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா?
9: மாங்கனி திருவிழாவில் ஃபேமஸ்ஸு மாங்கனி,
0: மாங்கனி ஃபேமஸ். ஆமாம், அந்த
9: கடைத்தெருவு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் பார்த்துங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படிதான், ஒரு 2-3 ரவுண்டு வந்து அந்த கடைத்தெருவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துடுறது. அது என்ன ஏஜ் ஆனாலும் சரி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: இந்த நம்ம ஆபீஸ்க்கு நான் வந்த புதுசுல கிளம்பி, இதுக்காகவே கிளம்பி பசங்க போயிருக்காங்க, தோடு வாங்கணும், வளையல் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி.
9: ஆமா, இப்ப என்னதான் நம்ம நினைச்ச நேரத்துல வாங்கிட்டு இருந்தாலும், ஆன்லைன் ஷாப்பிங் அது எதுன்னு வாங்கினாலும், அந்த மாங்கனி திருவிழாக்கு உள்ள அந்த ஒரு மவுஸ் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
0: முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்காரு, அழகு கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கண்ணுக்கு போடுற கண்ணாடியா, முகம் பார்க்கும் கண்ணாடியா, என்ன அழகு கண்ணாடி பாபு அப்படின்னு கேட்குறோம். மணக்குடி ராஜேந்திரன் ஒரு புள்ளி வச்சிருக்கிறாரு. என்ன தொடர்ந்து 3 புள்ளி வைக்க போறாரா, நிறைய வாங்க போறேன்னு சொல்லாரா, என்ன சொல்ல போறான்னு தெரியல. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, உண்டியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருமே அதை வாங்கியிருப்போம் சிறு வயதில். வந்து எந்த திருவிழா வந்தாலும் உண்டியல் வாங்கி அதை ஒரு ஆர்வ கலர்ல ஒரு 10 நாள் வச்சிருப்போம்.
9: ஆமா,
0: அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம்
9: அதுக்கப்புறம் உண்டியலை தலைக்கவே வச்சு பார்ப்போம்,
0: ஒட்ட ஒட்டன்னு ஓட்டச்சிருவோம். அடுத்தது தனிக்கொட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க, பஞ்சமிட்டாய் வாங்கி கொள்வோம், பலூன், இது பலூன் ரொம்ப முக்கியம் திருவிழா காலத்தில் இல்லையா, பலூன் பஞ்சமிட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்னு செம்மனார் கோயில் குணசேகர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க, வளையல் செயின் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவேன். லேடிஸ் வேறு என்ன தாங்க வாங்க போகிறோம்

0: இதுதான் வாங்குவோம் இல்லையா. அடுத்து ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்கிறாங்க, சிதம்பரத்துலேருந்து எங்கள் அம்மா எனக்கு கண்ணாடி வாங்கி தருவார்கள். ஆமாம், அந்த கண்ணுக்கு போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் மாரி அந்த திருவிழாவில் போயிட்டு வந்தால் அதை போட்டு
1: கலர் கலராக இருக்கும். அப்போ
0: திரும்பி வரும்போது கண்ணே தெரியாமல் தடுமாறிட்டே வருவோம் அதை போட்டுக்கிட்டு. ஞாபகம் இருக்குது எனக்கு. சொல்லுங்கள் தீபா, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நேம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் காலை 9:15. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி,
2: இன்னும்
0: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: திருவாரூர் நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டா ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தமிழ்.
6: நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவிழாவில் நீங்கள் வாங்கிய பொருள், அதாவது விரும்பி வாங்கிய பொருள் அப்படின்னு கூட கேட்கலாம். தீபா, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க.
9: அடுத்து வந்து திருவிழாவில் வாங்கிய பொருள், சிறுவயதாக இருக்கும்போது விளையாட்டு பொருட்கள், தின்பண்டங்கள். இப்போது என் மகள் எங்கே திருவிழாவுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வருகிறாள் அப்படின்னு செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது
3: நான் பொண்ணு வாங்கி கொடுக்குது, அப்புறம் எதுக்குங்க நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அமிர்தரா என் கொட்டை பாரிவல்லர் சொல்லியிருக்கிறாங்க, என் குழந்தைகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்பேன், நாங்களும் வாங்கி கொடுப்போம்ல பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
9: நான் ஒரு இயற்கையை விரும்பி திருவிழாக்களில் நடக்கும் நிகழ்வுகளை ரசித்து பார்ப்பேன், என் குழந்தைகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து மகிழ்வேன். அரியலூர் மாவட்டம் பாரிவல்லர். இது படிச்சிங்களா?
3: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லர் படிச்சிட்டேன். அடுத்தது அரசடிக்குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க, திருவிழாக்களில் நான் வாங்கும் விடயம் இயற்கை காட்சிகள் நிறைந்த புகைப்படங்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனை சிறு புத்தகங்கள், இவற்றை தேடி வாங்குவது வழக்கம். சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: நெய்வேலிக்கு தூயமணி, நான் சிறுவயது முதல் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு எட்டுக்குடி முருகன் கோவில் செல்வதுண்டு. எங்கள் ஊரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வரும்போது ஒரு பலாப்பழம் வாங்கி தலையில் தூக்கி கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வரை சென்று பஸ்ல போட்டு ஊருக்கு வந்து இறங்கி மீண்டும் 1.5 கிலோமீட்டர் தூரம் வீட்டுக்கு தலையில தூக்கி அதை சாப்பிட்றதுக்குள்ள இவ்வளவு பாடுபட்டிருக்காரு.
3: திருவிழாக்களில் எங்கள் அப்பா எங்களுக்கு கண்ணாடி, விசில், கேரம்போர்டு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஆண்டி மேடம் சுதீர் சுபிதா சொல்லியிருக்கிறாங்க.
9: அடுத்து திருவிழா என்றாலே நான் விரும்பி வாங்குவது பலூன் தான் மேடம் அப்படின்னு நிம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க.
3: ஆஹா, வந்துட்டாங்க பாருங்களேன் நச்சுப்பிள்ளை. நம்ம தேடுற பொருள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உளுந்து சலிக்கும் சல்லடை, இதை நான் விரும்பி வாங்கினேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே திருவிழா போனால் நம்ம அதை தான் தேடுவோம், அருவமனை சல்லடை.
9: இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாங்கனி திருவிழாலையும் சரி, அந்த எட்டுக்குடியிலையும் சரி, எட்டுக்குடிக்கு போனால் அந்த பில்லு அறுக்கிற அருவா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வாங்குவாங்க. விசிறி, விசிறிங்கிறது அப்போ ஏன்னா சம்மரில் தான் திருவிழாவே நடக்கும், அப்போ வாங்குவாங்க.
3: ஆனா அவரு தேடி வாங்கியிருக்கிறாரு பாருங்க, அன்பான மனைவிக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மடப்புறம் தோப்பு தரு வேல்முருகன், விரும்பி உண்டியல் பிறகு சாவி கொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
9: அடுத்து குளஞ்சியப்பன், மண் உண்டியல் சுருக்கமா சொல்லிட்டேன்னு சந்தோஷப்படாதீங்க, இது சேர்த்து நாளைக்கு நாளைக்கு

0: நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீங்க எவ்வளவு நாள் பேசிங்க, நாங்க கிடையாது அப்படின்னு சொல்றோம் நாங்க இல்லையா. ஐயாவடி அசோக் ராஜ் சொல்றாங்க, பொம்மை பலூன் கிளுகிழுப்ப வட பஜ்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடறதுக்குனே ஒரு குரூப் போவோம் இல்லையா.
1: ஆமா, வேற என்ன திருவிழா அதான் சாப்பாடு.
0: முன்னாடி எல்லாம் வட பஜ்ஜி, இப்ப பெரும்பாலும் பானிபுரி தான் வாங்கி சாப்பிடுறாங்க நம்ம பாக்குற இடங்கள்.
1: இப்ப இன்னும் நிறைய இந்த ஊட்டி அப்பளம் அது இதுலாம் வேற ஸ்பெஷல் ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறாங்க. திருவிழாக்கள்ல வந்து நான் பொம்மை கார் வாங்கி இருக்கேன். அந்த காரை பார்க்கும் போது கையால தள்ளி விடும் போது சந்தோஷமா இருக்கும். ஆண்டி மடன் கார்த்திகேயன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரு அப்படின்னா, போலியோ சொட்டு மருந்து பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்மளும் அப்படியே சொல்லிருவோம் ஒரு அனௌன்ஸ்மெண்டா. அதனால போலியோ சொட்டு மருந்து இன்னைக்குள்ள கண்டிப்பா வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு போட்டுருங்க. இது வந்து சேப்பு விஜயராகவனும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கொரோனாட்டுக்கிறப்போ ஒரு பிரபாகர், நான் எந்த பொருளுமே ஆசைப்பட்டது இல்லை, நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால திருவிழா காலங்கள்ல எந்த பொருளும் வாங்க நான் விரும்புறதே இல்லை. அப்புறம் திருவிழா போய் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க,
0: அவருக்கு தான் தெரியும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாளை மாலை 6:20 நாச்சோர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் முழுவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: திருவிழா காலங்களில் என்ன பொருள் வாங்குறாங்க அப்படின்னு இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். பூம்புகார் மேலையிலேருந்து கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க, மண் கலச உண்டியல் தான், அதில் அதில் வந்து காசு போட்டு சேமிக்கிறது, அதாவது அடுத்த தீபாவளிக்காக அந்த காசு வாங்கியிருப்பாங்களாம், வாங்கி அந்த பட்டாசு வாங்கிப்பாங்க அப்படின்னு நினைவு அலைகளில் மட்டும் பகிர்ந்துக்கிறாங்க.
1: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன்
0: நிறைய வழக்கம் போல நிறைய டைப் பண்ணியிருக்காரு, நீங்களே படிங்க.
1: திருவிழாவுக்கு செல்லும் போது அதுக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க. உண்டியல் வாங்கிட்டு வந்து விடுவேன், அதில் எங்க வீட்டு மண் சுவர் தான், அதில் கொஞ்சம் தோண்டி அதை உண்டியலை புதைச்சி வச்சிருவாங்களாம் பாருங்க எவ்வளவு சேஃப்டியா. அடுத்தது புதைத்து வைத்து விடுவேன், உறவினர்கள் அம்மா கொடுக்கும் காசு, அப்பா கொடுக்கும் காசு, 5 காசு 10 காசு இதெல்லாம் உண்டியல்ல போட்டு வச்சிருவேன். 1 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் திருவிழா வரும்போது அதை எடுத்து, சூப்பர், இது நல்ல ஐடியா இருக்கு, அடுத்த திருவிழாவுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம். அதிகபட்சமா 10 ரூபாய் சேர்ந்திருக்கும், அதை எடுத்துட்டு போய் திரும்பவும் ராட்டினம் மேஜிக் ஷோ அது இது செமியா பாயசம் 5 காசு என்னென்னமோ போட்டிருக்கேன்.
0: மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்கிறாங்க, ஆஹா சூப்பரா சொல்லியிருக்காங்க, பாட்டு புத்தகம் அதிகமா வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரத்தில் உள்ள பிபி வாங்குவேன், ஜீப் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாட்டு புத்தகம் எங்க போனாலும் வாங்குவோம்.
1: ஆமா, அப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சு திருப்பூரம் புக்குக்குள்ளெல்லாம் வச்சு ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போயிருக்கோம். அலமேலு மங்கை சத்யபாமா, நிகழ்ச்சிக்கு வணக்கம். திருவிழாக்களில் நாங்கள் வாங்கியது தின்பண்டங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள். ஆனா இது இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட பழைய நினைவுகளும் வருதுல்ல.
0: சாவி கொத்து பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பலூன் அப்படின்னு சொல்லிட்டு கடிகா ஜவ்வு மிட்டாய் கடிகாரம் நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க.
0: அதாவது எலக்ட்ரா இப்போ என் 2 பொம்மை கார் பொம்மை கார் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்ப நிறைய தரமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து இருந்தாலும் திருவிழாவில் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. ஆமா, நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, டக்குன்னு ஆன்சர் சொல்லி அவங்க பேர் மட்டும் டைப் பண்ணாலே போதும். அன்பு தோழி இருவருக்கும் அன்பான காலை வணக்கம் படிச்சா நிறைய மெசேஜ் வந்து படிக்க முடியாது இல்ல, டைமும் வந்து கம்மியா
0: கை வலிக்குதோ இல்லையா, எங்களுக்கு வாய் வலிக்குது.
1: திருவிழாக்களில் நான் ஸ்கிப் பண்ணி படிக்கணும்னாலும் டைம் அதுல வேஸ்ட் ஆகும் போது, திருவிழாக்களில் நான் விரும்பி வாங்கிய பொருள் தண்ணீர் துப்பாக்கி பஞ்சு மிட்டாய் வாட்ச், மிகவும் நான் விரும்பி வாங்கிய பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி
0: வளையல் அப்புறம் ஐஸ்கிரீம்ங்க அப்படின்னு அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க.
1: திருவிழா என்றாலே வண்ணமயமான நினைவுகள் தான். நான் எப்போதும் விரும்பி வாங்கும் சில பொருட்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேனா சினிமா பாட்டு புத்தகம்
0: ஜஹினா சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் தங்கவேல் கணேசன் சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் வாங்குவோம், அதோட அழகு தோரணங்கள் பொம்மைகள் பாத்திரங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நன்னிலம் அம்பலவாணன், திருவிழாவில் என் பையனை அழைத்துக்கு செல்வேன், பிடித்ததே வாங்கி கொடுத்து மகிழ்வேன், பிறகு மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் வளையல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். அடுத்தது பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்கிறாங்க, கார் தான் அதிகமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் டச்சு கார், ஃபைனல் டச்சு கொடுத்தது கார், அதனால் காரை மட்டும் சொல்லிப்போம்.

0: அடுத்து சின்ன ரயில் பெட்டி, அப்புறம் விசிறி, விசிறி மட்டை, ஆப்பிள் உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சதீஷ் அவங்க சொல்லியிருக்காங்க அன்னப்பன்பேட்டையிலேருந்து.
1: ஒரு பாடல் கேட்போம்.
2: தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல் கும்பகோணம்.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபனி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம்.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்பொடி

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: இன்று ஜூன் 28 தேதி. இந்த நாளில் இந்தியாவின் முன்னாள் பிரதமரான பி வி நரசிம்மராவ் அவர்கள் 1929 ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். பி வி நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவின் 9வது பிரதமராக 1991 முதல் 1996 வரை பதவி வகித்தவர். இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நேரத்தில் அவர் தொலைநோக்கு சிந்தனையுடன் பல முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அப்போது நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுடன் இணைந்து பொருளாதார தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் போன்ற மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார். இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய பாதையை அமைத்தன. அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த அறிஞரும் எழுத்தாளரும், பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவரும் ஆவார். தெலுங்கு, தமிழ், இந்தி, ஆங்கிலம், மராத்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அவரது நாட்டுப்பணியை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா 2024 ஆண்டு அவரது மறைவிற்கு பின் வழங்கப்பட்டது.
5: இந்திய புள்ளியியலின் தந்தை என போற்றப்படும் பி சி மகாலானோபிஸ் அவரின் நினைவு தினம் இன்று. நவீன இந்தியாவை திட்டமிடலிலும் புள்ளியியல் துறையை கட்டமைத்ததிலும் இவரின் பங்கு அளப்பரியது. 1893 ஜூன் 29 தேதி பிறந்தவர். 1972 ஜூன் 28 தேதி உயிர்நீத்தார். இந்திய புள்ளியியல் கழகத்தை தோற்றுவித்தவரும் இவரே. தேசிய புள்ளியியல் தினமாக ஜூன் 29 அதாவது இவரது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 28 அன்று நேஷனல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே, தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் வாழ்க்கையில் எதிர்பாராத விபத்துகள், உடல்நல பிரச்சினைகள், இயற்கை பேரிடர்கள் அல்லது சொத்து சேதம் போன்ற சூழ்நிலைகளில் காப்பீட்டின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதாகும்.
5: முதல் உலகப் போர் முடிவுக்கு வர காரணமாக இருந்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் என்று 1919 ஆண்டு ஜூன் 28 பிரான்ஸ் நாட்டின் வெர்சாய்ஸ் அரண்மனையில் இந்த அமைதி ஒப்பந்தம் நடைபெற்றது.
0: பீட்டர் பால் ருபென்ஸ் அவர்களின் பிறந்த நாள் என்று. இவர் உலக புகழ்பெற்ற பிளமிஷ் பரோக் ஓவியர் ஆவார். இவர் தற்போது உள்ள பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். வண்ணங்களின் அழகு, உயிரோட்டமிக்க மனித உருவங்கள் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தனித்துவமான ஓவியங்களால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர்.
5: பிரான்ஸ் நாட்டின் தத்துவஞானி மற்றும் சிந்தனையாளர் ஜீன் ஜாக் ருசோ அவரின் பிறந்த நாள் என்று. 1712 ஆண்டு ஜெனீவாவில் பிறந்தவர். பிரெஞ்சு புரட்சியின் முதன்மை முழக்கமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவரது கருத்துக்களே ஆகும். பிரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படையாக இவரது சிந்தனைகள் அமைந்தன. பிரான்ஸ் நாட்டின் தத்துவஞானி ஜீன் ஜாக் ருசோ அவரின் பிறந்த தினம் இன்று.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:35. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்

0: காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவ வலிவிலாஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: அந்தாதி இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை புயங்கன், குழகன், அழகன், புண்ணியன், பெரியார், சீராளன் என்று பல பல திருப்பெயர்களை சொல்லி வணங்கும் உறவைக்கு வழிகாட்டியவர் காரைக்கால் அம்மையார். இறைவன் தாண்டவமாடும் திருவடி கீழ் அமர்ந்து கீதம் பாடி கொண்டிருக்கும் திருவருள் பெற்றவர் காரைக்கால் அம்மையார். நாளை காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் அம்மையார் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ வி யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள்.
4: பராபவ வருஷ ஆணி மாத பௌர்ணமியில் மாங்கனி திருவிழா வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10:30 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. மாலை 6 மணிக்கு மேலே சிவபெருமான் அபிஷேக கட்டளைக்கு வந்தருளும் நிகழ்ச்சியான வெள்ளசாத்தி புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். புடக்கூறு இன்னிசை நிகழ்ச்சியோட சிவபெருமான் ஆடிண்டே வலம் வந்து அபிஷேக கட்டளைக்கு வரும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனை தொடர்ந்து இரவு கல்யாணமான தம்பதியர் புஷ்ப பல்லக்கில் நகர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் அபிஷேகத்துக்கு வந்த சிவபெருமானுக்கு விசேஷமான முறையிலே மகா அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று 6 மணிக்கு தீபாரணையெல்லாம் நடைபெறும். அதனை தொடர்ந்து சிவபெருமானுக்கு தங்க அங்கி சாத்தி பவழ பல்லாக்கிலே திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி மாங்கனி திருவிழா வைபவம் நடைபெற உள்ளது. பக்த பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய நேர்த்திக்கரணை நிறைவேற்ற மாம்பழங்களை வாரி இறைக்கும் நிகழ்ச்சி அந்த மாங்கனி திருவிழா வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அமுதுபடையல் நிகழ்ச்சி. அடியார் வேஷத்தோட புனிதவதியார்கிட்ட பரீட்சிக்க வரார். அப்போது உண்மையான தாயன்போடு வயோதிகமான நிலையில் சிவனடியார் வந்து பசிக்கிறதுன்னு நிற்கிறத பார்த்தோன்னா அமருங்க, கொஞ்ச நாளில் நான் சமையல் எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு போடுறேன்னு கேட்குறா. இப்போ அவர் சொல்கிறார், அது வரைக்கும் தாங்காதுமா, இருக்கிறத கொடுமா அப்படின்னு கேட்கும்போது சாதம் ஒண்டி தான் வடிச்சிருந்தா, வீட்டில் தயிர் இருந்தது, அதை எடுத்து சாதத்தை பிசைஞ்சு கணவர் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை உணவாக அவருக்கு அழித்து அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது கணவர் வந்து உணவுக்கு வரும் நிகழ்ச்சி அந்த அமுதுபடையல் நிகழ்ச்சி தான் அன்னி தினம் சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு பரமதத்தர் உணவு அருந்திட்டு நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துட்டு மாயக்கனி வந்ததுன்னு சொன்ன உடனே எனக்கு நேராக வரவையின்னு கேட்கும்போது சிவபெருமான் நோக்கி அம்பாள் வேண்டா, ஒரு அற்புத கனி வருது, அதை பார்த்தோன்னே அவருக்கு தான் மனைவியை தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இனி நம்ம எப்படி இல்லற வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழறது, இவங்க தெய்வீகத்தன்மையோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனம் உள்ளுக்குள்ளேயே பக்தி நிலையில் மாறி வாணிபத்துக்காக நான் வெளியில் செல்லறேன்னு சொல்லிட்டு அவர் பாண்டிய நாடு சென்று அடைகிறார். அங்கே இன்னொரு பெண்ணை மனம் முடித்து வைக்கிறாங்க. அவளுக்கு திலகவதின்னு பேர். அவளுக்கு ஒரு பெண்கள்

0: குழந்தையும் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி யாருன்னு இந்த அம்மாவுடைய பெயரையே வச்சு அவர் வளர்த்துன்னு வரார். உறவினரெல்லாம் அங்கே பார்த்துட்டு உன் மாப்பிள்ள அங்கே வேறு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கார், இங்கே புனிதவதி தனியாக இருக்காளே என்னப்பான்னு கேட்கும்போது சுற்றத்தாரோட மறுபடி புனிதவதி யாரை மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு அழிச்சின்னு போகிறாங்க. இந்த நான் சொல்கிற கதையெல்லாம் இரண்டு நாளும் இரவு பகலாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். புனிதவதி யாரை பல்லக்கில் அவங்க அழிச்சின்னு போய் காமிக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், மனைவி குழந்தையோட சுற்றி வந்து வணங்கி நம்மளுடைய குலதெய்வம் இவ அப்படின்னு சொன்ன உடனே தான் அவளுக்கு இந்த மானிடப்பிறவியினுடைய தன்மை முடிஞ்சு நம்ம தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டோம், இனி நமக்கு இங்கே வேலை இல்லை, இறைவன்கிட்ட நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊன் உடம்பு இருந்தால் நம்ம போக முடியாது, அதனால் இந்த உடம்பை நான் அங்கம் உதற வேண்டிக்கிறேன்னு கேட்கும்போது அவளுடைய அங்கம் உதறும் நிகழ்ச்சி. அப்போது கைலாயத்துக்கு போகிறா. கைலாயத்தில் பார்வதிகிட்ட எம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். எனக்கு பிறப்புக்கு அப்பா அம்மா கிடையாது, நானே அம்மான்னு கூப்பிடக்கூடிய தன்மையை பெற்ற புனிதவதி வரா அப்படின்னு சொல்லி அவர் வரவேற்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் அதிகாலை 3 மணிக்கு அங்கம் உதித்து அம்மையார் கைலாசநாதர் ஆலயம் அருகில் வருவாங்க. பஞ்சமூர்த்தி சகிதராக கைலாசநாதர் காட்சி கொடுத்து அவரை கைலாயத்துக்கு அழித்து போகும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 30ஆம் தேதி அதிகாலையில் நடைபெறும். இந்த விழாவிற்கு வர இயலாதவர்கள் காரைக்கால் எஃப்எம் வானொலி நிலையத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப இருக்கிறாங்க. இருந்தபடியே இந்த நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் நேர பார்க்குற மாதிரி கேட்டு மகிழலாம். இறைவனுடைய பரிபூர்ணமான திருள் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்.
1: மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் அம்மையார் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ வி. யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் பாயிண்ட் நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவ்யூ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடையின் ஆலய உலா, காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
4: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
5: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ், பனங்குடி, நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் ஆலய உலா, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக
7: வர்ணனை. காரைக்கால் மற்றும் திருச்சி
5: உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
8: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும். பனங்குடி, நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: நேயர்களுக்கு உலம் கணிந்தனல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் சாண்டிபணி வித்யாசிரம் ஸ்கூல் கும்பகோணம், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், முரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
10: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
11: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
10: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
12: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி.

0: வித்யாஸ்ரம் கும்பகோணம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
3: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
5: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
4: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்துல வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது கேட்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
5: இங்க நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்ப மட்டும்தான் பாக்குறோம், மனசை பாக்குறோமா இல்ல, உயிரை பாக்குறோமா இல்ல. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட 2 இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம், மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடம்பும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
4: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
5: உடற்பயிற்சி என்று சொல்லும் போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள், அங்கே போய் உடம்பை பலவாறு வலிக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வியை நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும்போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள்.

0: ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்தது தான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தையெல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடும் ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும், பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவியில் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக்கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசி கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப்டப் என்று அடித்து கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேல ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகஸ்கிராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல், தைமஸ் என்ற அந்த நிணநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல், சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5

0: வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்க சொல்றத வந்து ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா. இப்ப வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதா இருக்கு, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல இது கை கொடுக்கும் அப்படின்னு
0: நினைக்கிறது? உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது துவைப்பது அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம், அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை 2 கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அச்சிக்க தானிருந்தானே என்று நீங்களே தெய்வமாக கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: நேரம் காலை 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எஃப்எம்ல நம்ம ப்ரோக்ராம் கேட்டு ஒரு நேர் திருப்பிலிருந்து

0: நமக்கு வந்து மெசேஜ் போட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ ஏன் சார் முன்னாடி வந்து என் பாட்டிக்கு இவங்களுக்குலாம் மூட்டு தேய்மானம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு 90 வயசில் வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசில் தேய்மானம் வந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இயர்லி 40ஸ் லேட் 40ஸில் கொஞ்சம் மூட்டு தேய்மானம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இதை நான் எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் என் டே டு டே ப்ராக்டிஸில் டெய்லியும் பார்க்கும் போதுமே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த யங் ஏஜில் ரொம்ப தேய்மானம், அதாவது ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பேக் நான் பார்த்த பேஷன்ஸ்க்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பேஷன்ஸ்க்கும் ஆனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து கம்மியாயிட்டே வருது. அப்படி எப்படி கம்மியாகுதுன்னு கேட்டீங்கன்னா டிராஸ்டிக்காக கம்மியாகுது. ஃபியூச்சர்லாம் பார்த்தா 30 வயசுல தெரிஞ்சு போயிரும் போல. ஸோ அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ஏஜ் வந்து ஃபாலோ ஆயிட்டு வருது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்கிறதுக்கு இருக்கும்னா, இன்னி கேஸ் ஏதாவது அடிபடுது சின்ன வயசில் அது நம்ம சரியாக பார்க்காம விட்டுட்டோம், இல்லை அதுலேருந்து ஏதாவது ரிப்பீட்டடாக ஒரு இன்ஜுரி நடந்துகிட்டே இருக்கு ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது சரியாக நம்ம கவனிக்கலனா அந்த ஜாயிண்ட்ல வந்து இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும். அதனால கார்ட்லேஜ் மேலே இருக்க அந்த லேயர் வந்து டேமேஜ் நடக்கும். ஸோ இதனாலையும் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து ட்ரமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சில பேருக்கு வரும். அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காஸ் என்னன்னா எக்ஸஸ் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட் வந்து நம்ம அதிகமாக முட்டியில் இருக்க அழுத்தம் ப்ரெஷர் பாயிண்ட் ஜாஸ்தியாக தான் போகுது. அது அதனால தேயதான் போகுது. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா லோடு நார்மலாக வண்டியில் என்ன லோடு வச்சு ஓட்டணுமோ அதை தான் ஓட்டணும். அதை விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லோடு வச்சு நம்ம ஓட்டும் போது என்ன ஆகும்னா டயர் தேயுது பார்த்தீங்களா. சிமிலர் அதே மாதிரி தான் நம்ம மூட்டும் அதில் தேய தான் செய்யும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக்காக சில பேருக்கு வந்து ஃபேமிலியிலேயே ஸ்ட்ராங் ஆர்த்ரைட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக தேயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு அடிபட்டு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா முட்டி வந்து வளையலாம், இல்லை பிறவியிலே அவங்களுக்கு முட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கால் வந்து பௌவாய் நல்லா வளைஞ்சிருக்கலாம். அப்போ வந்து அவங்க நடக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மூட்டுக்கோட உள்பக்கத்தில் ஜாஸ்தி போகும். அப்போ வந்து தேய்மானம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து முடக்குவாதம் பிரச்சனைகள் அந்த மூட்டுக்கு மூட்டு வலிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முடக்குவாதம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தேய்மானம் வந்து ரொம்ப சீக்கிரமான இயர்லி ஏஜில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப ஹெவியான வெயிட் தான் நம்ம ஒர்க் லிஃப்ட் பண்ணுறதுல அப்படிங்கும் போதும் அது அன்இவனான சர்ஃபேஸ் நடக்கிறாங்க அப்படிங்கும் போது தேய்மானம் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். இதோட சேர்த்து சில பேருக்கு வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சுகரு தைராய்டு பிரச்சனை, அதாவது வந்து சில பேர் கவுட் அந்த உப்புன்னு சொல்கிறாங்கல்ல உப்பு படிதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அந்த யூரிக் ஆசிட் படியிறது அது கவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, அந்த ஜாயிண்ட்டை வந்து இன்னும் இன்ஜுரி தான் அதிகமாகும் இந்த இதில். சரி சார் இத்தனை காரணம் சொன்னீங்களே, இதில் வந்து இப்போ என்னன்னா எனக்கு வந்து நான் எப்படி போய் மருத்துவரை பார்க்கறது, எந்த ஸ்டேஜில் நான் வந்தால் பார்க்கறது, இதெல்லாம் சயின்ஸ் மாதிரி தெரியுமா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏதாவது வேலை செஞ்சுருக்கும் போது நல்ல ஜாயிண்ட் பெயின் வருது கண்டினியூஸாக 1 வீக் மேலே இருக்குன்னா அது டெஃபினட்டாக வந்து மூட்டில் ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே நடக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் முட்டி வலி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு நடக்கும்போது அந்த பெயின் வரும், கொஞ்சம் வீக்கம் வரும், அப்பப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நடக்கும்போது ஜாஸ்தி நடக்கும்போது அந்த பெயின் வரும், படி ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி முட்டி மடக்கி சமணங்கள் போகிறது, குத்து வச்சு உட்காருது, முட்டி ஃபுல்லாக மடக்கிறதுல இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நடத்தும். அது கண்டிப்பாக நீங்கள் போய் மருத்துவரை பார்த்து அது பண்ணிக்கங்க. வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள், ஏதாச்சும் அடிபட்டதுன்னா போய் டாக்டரை கரெக்டாக நீங்கள் போய் பார்த்துருங்க. இந்த ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து இந்த இயர்லி ஏஜில் இருக்க மூட்டு தேய்மானத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: ஜி பூம்பா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு.

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசம், கும்பகோணம்.
5: ஜி பூம்பா நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் தொலைபேசி வழியாக அழைத்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஜி அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா திருக்குறள், ஏதாவது உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் சொல்லிட்டு போங்க. பூம், நான் வந்து ஒரு விடுகதை கேட்பேன். அந்த விடுகதைக்கு, எளிமையான விடுகதை கேட்பேன். அந்த எளிமையான விடுகதைக்கு விடை சொல்லுங்கள். பா, அதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாலின்றோம், அதாவது திருப்பி படித்தாலும் அர்த்தம் மாறாத அந்த வார்த்தைகளை, உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன வார்த்தைகள், குடகு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லலாம் வந்து நிகழ்ச்சியில். இப்போ முதல் நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: பாக்ஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவண்டே.
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ண யூனிஃபார்ம்.
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு.
1: லேட் நைட் பாலிஷ் போடு, அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
0: டெய்லி லேட் கெட் அவுட்.
1: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு.
0: ஹோம் வர்க் எஸ்கேப்.
1: டெய்லி இதே வேலையா போச்சு.
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
1: பிம்பிலிக்கி பிலாபி.

நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா, காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் ஆலய உலா. காரைக்கால் மாங்கனி திருவிழாவை

0: முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியின் விளம்பரதார காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன்,
2: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
0: நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா.
4: காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது ஹோட்டல் ஆனந்தா,
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியின் விளம்பரத்தாரர் காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ்.
6: சுமமுக்த சீர்வசி பாத்திரங்கள், டிவி, கட்டில், மெட்டி, பீரோ,
7: அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்க விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் காரைக்கால்.
8: விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக. கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால். விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக. கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: ஆலய உலாவில் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் வி முருகையா ராஜேந்திரன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, திருக்கல்யாண வைபவத்திற்கு செல்வோம்.
9: வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவி. காரைக்கால் மாநகரில் மிக அழகாக, அற்புதமாக, சிறப்பான ஒரு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. காரைக்கால் புனித மண்ணிலே தோன்றியவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பெருமை. புனிதவதியார் என்னும் புண்ணியவதியாரை பெற்றெடுத்த மண்ணிலே நாமும் பிறந்தோமே என்பதுதான். இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எந்த மதமாக, ஜாதியாக, இனமாக இருந்தாலும் பொதுவான ஒரு சிறப்புக்கு சொந்தம் கொண்டாடுபவர்கள். எங்கள் காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதுதான். அத்தகைய புனிதவதியார் வேத நெறி தழைத்தோங்க, மிகு தெய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிவதற்காக வந்துதித்த பெருமக்களிலே ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு திருமணம் என்கின்ற ஒரு நிகழ்வை இன்றைய காரைக்கால் மாநகரம் கண்டுகொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற பெரியவர்களை எல்லாம் பார்க்கின்றோம். அவர்களினுடைய நெற்றியிலே திருநீர் பளிச்சென தெரிகின்றது. அந்த திருநீற்றினுடைய பெருமை என்ன? சிவனை வணங்கக்கூடிய தெய்வ சமயத்தை சார்ந்த பெரியவர்கள் முக்கியமாக அணிய வேண்டிய ஒரு சின்னம். அந்த சின்னத்தை அணிந்து கொண்டு இந்த திருக்கோயிலே குழுமி இருக்கின்ற பெருமக்களை பார்க்கின்ற பொழுது, காரைக்காலிலே உள்ளவர்கள் மட்டும் இங்கே வரவில்லை, பல்வேறு ஊர்களிலிருந்து, ஏன் பல்வேறு நாட்டிலிருந்து கூட இந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காக ஆவலோடு வந்திருக்கின்றார்கள். இந்த ஆவலை பார்க்கின்ற பொழுது, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு என்று சொன்னாரே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த திருநீற்றின் பெருமையை உணர்ந்துதான் எளியவர்களாக, வலியவர்களாக, எவராக இருந்தாலும் அழகாக அதை அணிந்து கொண்டு வந்து இவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். புனிதவதியார் இந்த மண்ணிலே தோன்றினார். காரைக்கால் எப்படிப்பட்ட நகரம்? பழமையான நகரம். வங்கமடி காரைக்கால் என்று தேக்கிழார் பாடுகின்றார். கப்பல்கள் எல்லாம் இங்கே வந்து செல்கின்ற துறைமுகமாக இந்த

மாநகரம் விளங்கியது. பல்வேறு நாட்டினர் வந்து இங்கே வாணிகம் செய்தார்கள். அந்த வாணிகம் செய்கின்ற தொழிலிலே மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதனுடைய தலைவராக இருந்த ஜனதத்தனுடைய மகளாகத்தான் இந்த புனிதவதியார் தோன்றினார். இந்த புனிதவதியார் தோன்றிய பொழுது அவருடைய அழகை மிக அற்புதமாக சேர்க்கிறார் சொல்கின்றார். பொங்கிய பேர் அழகின் மிக்கார் என்று சொல்கின்றார். அழகுக்கு ஒன்று சொல்ல வேண்டுமா? அந்த அழகினுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும்? அந்த அழகுக்கு யாரை ஈடு செய்ய முடியும்? ஓவியத்தில் எழுத வேண்ணா உருவத்தா என்று கம்பன் பாடுவானே, அதுபோல நம்முடைய புனிதவதியார் இந்த மண்ணிலே வந்து உதித்திருக்கின்றார். அவரை சீராட்டி பாராட்டி வளர்க்கின்றார்கள். அந்த பெண்ணுக்குத்தான் பருவம் எய்துவிட்ட காலத்தில் மனம் புரிய வேண்டும் என்கின்ற நிலை வந்த பொழுது அவருக்கு திருமணம் நிகழ்த்துவதற்கு நினைத்தார்கள். அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த இறைவனாகிய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக ஆவலோடு வந்திருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எல்லோருமே இந்த சிந்தனை சிவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. சிந்தையது அன்ன சிவன் அன்ன வேறில்லை. சிந்தையின் உள்ளே சிவன் வெளிப்படும். சிந்தை தெளிய வேண்டும். சிந்தை தெளிந்தால்தான் சிந்தை தெளிய தெளியவல்லார்க்கு சிவன் இருப்பான் என்று திருமூலர் சொல்லுவது போல இந்த மக்களை நான் பார்க்கின்றேன். எவ்வளவு ஆர்வமாக இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீட்டு திருமணத்திலே எப்படி ஆர்வத்தோடு ஈடுபடுத்திக் கொள்வார்களோ அதுபோல் அல்லவா இருக்கின்றது. விழா என்றாலே மகிழ்ச்சி என்பதுதானே பொருள். விழவு மல்கிய திருக்கடைவோர் என்று பாடுவார். அதுபோல் விழவொளி மல்கிய காரைக்காலாக இன்றைய தினம் இருக்கின்றது. பழங்குடியிலே தோன்றிய இந்த நம்முடைய புனிதவதியார் மரபு வழி தொட்டு வந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மரபிலே வந்தவர்தான் பழங்குடி மரபு. எப்பொழுதும் அந்த மரபு மாறாமல் இருக்க வேண்டும். அந்த மரபிலே வந்தவர்கள்தான் நிதிபதி என்கின்ற ஒரு தொழிலை செய்கின்ற நாகைப்பட்டினத்தினுடைய வணிகர் அவருடைய பரமதத்தன் என்கின்ற மகனை நம்முடைய புனிதவதியாருக்கு திருமணம் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்து பெரியவர்களையெல்லாம் சான்றோர்களையெல்லாம் கற்றவர்களையெல்லாம் நல்மனம் படைத்தவர்களெல்லாம் பொய்மை பேசாத வாய்மை உடையவர்களையெல்லாம் ஒருங்க வைத்து பெண் கேட்டு வர செய்கிறார்கள். அந்த காட்சியெல்லாம் நேற்றைய தினம் நடந்தது. அவர்கள் வருகின்றார்கள். தனதத்தை பார்க்கின்றார்கள். உங்கள் மரபு வழியிலே உங்கள் மகளை திருமணம் முடித்து தர வேண்டும் என்று பேசுகின்றார்கள். அதற்கும் அவர் சம்மதிக்கின்றார். அந் சம்மதித்த பிறகுதான் இது போன்ற திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியை தான் இன்றைய தினம் நம்முடைய திருக்கோயிலால் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருக்கோலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். காலம் எப்படி இருந்திருக்க முடியும்? காலங்கள் மாறலாம். அந்த அமைப்புகளின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருந்ததே அந்த கோலங்கள் இன்றைக்கு மாறியிருக்கலாம் பரிணாம வளர்ச்சியிலே. ஆனால் முறை தவறா நெறியிலே வாழ வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கிறதே, அது எந்த காலத்திலும் மாறாது, மாறக்கூடாது, மாற்றப்படக்கூடாது. அதைதான் இன்றைக்கு மிக அற்புதமாக இந்த திருக்கோயிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அல்ல, இன்னும் நூறாண்டு காலம் கழித்த பின்னாலும் இந்த நிலை மாறாது. ஆனால் காலங்கள் மாறியிருக்கும், கோலங்கள் மாறியிருக்கும். ஆனால் இது போன்ற அற்புதமாக கையாற கும்பிட்டு வாயாக சிவனை சிந்தித்து சொல்லுகின்ற நிலை இருக்கிறதே, அது என்றைக்குமே மாறாது. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்தேனை வழிதிறந்தேத்துவார்க்கு இடர்கெடுப்பன ஐந்தெழுத்தும் என்று அப்ப சுவாமிகள் பாடுவது போல் நமசிவாய என்கின்ற மந்திரத்தை அத்துணை பேரும் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள். சிவ சிவ சிவ சிவ என்கின்ற ஒளியல்லவா இங்கே பரவி படர்ந்திருக்கின்றது. இதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். சிறுவர்கள் எல்லாம் இந்த தன் வீட்டு திருமணத்திலே வந்து கலந்து கொண்டு எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதுபோல் அல்லவா இருக்கின்றார்கள்.

0: முதியவர்கள் எல்லாம் இதை காண்பதற்கு எத்தனை காலம் நாம் புண்ணியம் செய்தோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட காட்சிக்கும் இன்றைக்கு காணுகின்ற காட்சிக்கும் இன்றைக்கு வருகின்ற கூட்டத்திற்கும் பக்தி பெருக்கிற்கும் நம்முடைய வாழ்நாளிலே இன்னும் பல்லாண்டு காலம் இதை கண்டுகளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைவோடு அல்லவா இங்கே வந்து சூழ்ந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து மகிழ்கின்றோம். விளம்பரத்தினை தொடர்ந்து வர்ணனை தொடரும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா, காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸின் ஆலய உலாம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch

0: இதையெல்லாம் நாம் பார்த்து மகிழ்கின்றோம். விளம்பரத்தினை தொடர்ந்து வர்ணனை தொடரும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா, காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸின் ஆலய உலாம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன்,
2: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.
4: காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது ஹோட்டல் ஆனந்தா,
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
5: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
4: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
5: ஹோட்டல் ஆனந்தா,
4: பாரதியார் ரோட் காரைக்கால்.
6: விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக. கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால். விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக. கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: ஆலய உலாவில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களை, மீண்டும் திருக்கல்யாண வைபவத்திற்கு செல்வோம்.
0: பிறந்த நாள் தொட்டு இறைவனையே நினைத்து கொண்டு வளர்ந்தவர், விளையாட்டாக கூட இறைவனை வணங்கி இறைவனை வணங்குவதையே தன் கடமையாக கொண்ட புனிதவதியாருக்கு இன்றைக்கு திருமண நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமணத்திலே அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நிதிபதியை அனுப்பியவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய மரபுக்கு ஏற்ப வேத ஒளி வேத நெறி விளங்க நீங்கள் திருமணத்தை நடத்திடல் வேண்டும் என்கின்றார்கள். அந்த நிலையைதான் இன்றைக்கு சிவாச்சாரியார்கள் எல்லாம் வேத நெறியை வேத ஒளியை பரப்பி அந்த முறைப்படி மரபிற்கு ஏற்ப தமிழ் மரபினை காட்டி இந்த திருமணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரைக்காலுக்கு மிகப்பெரிய சிறப்பு சாகம்பரி தேவி என்கின்ற உமையவள்தான் இங்கே தவம் செய்த மிகப்பெரிய அற்புதமான ஸ்தலம். அதனால்தான் சாகம்பரிபுரம் என்றுதான் பழங்காலத்திலே இந்த ஊர் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வடநூல் நமக்கு சொல்லுகின்றது. காரைக்கால் அம்மையாருக்கு பெயர் பூத தேவி. அவருடைய தாயார் தர்மவதி என்று அழைக்கப்பட்டதாக சொல்வதெல்லாம் வடநூலில் இருந்து நாம் அறிகின்றோம். அப்படிப்பட்ட பழமை மாறாத ஒரு குடியிலே தோன்றி இன்றைக்கு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு திருக்கோயிலே நடக்கின்ற இந்த விழா காண கண்கோடி வேண்டும் என்பது போல அமைந்திருக்கின்றது. இந்த நிலையிலே நம்முடைய வர்ணனையை நேதாஜி அவர்கள் தொடர்கிறார்கள்.
7: நமச்சிவாய, பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளைகள் பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர் மேலிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலையை மறந்தாலும், கண்கண்ணின் திமைக்க மறந்தாலும், நற்றவந்தால் உள்ளிருந்தோக்கும் நமச்சிபாயத்தை நாம் அறவன் என்று எம்பெருமான் ஈசன் அடிவோடந்து காரைக்கால் அம்மையாதின் திருக்கல்யாண காட்சி நேரடி காட்சி வர்ணனை நிலைகொள்வோம் அன்பர்களே. இதோ கண்கொள்ளா காட்சியாக நமது அம்மையாருடைய திருமணம் தொடர்ந்து நரேந்திர இருக்கின்றது. இந்த காட்சி இயற்கை காட்சி, ஏடியல்லா காட்சி.
0: அம்மையாருக்கு திருமாங்கல்யம் கட்டப்படுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை மக்களும் கையை கூப்பி வணங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை பெறுகின்றோம். இந்த காட்சியை பெறுவதற்கு என்னமா தவம் செய்தோம் என்பதை போல இங்கே இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் வணங்குகின்ற காட்சி. வேறு நெறியை உயங்க உயிர் முழங்குகின்ற நிலையிலே

0: அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா என்ன என்ன அற்புதம்! இந்த காட்சியை காண்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த பிறவியிலே இதை காண்பதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது போல இந்த நிலையிலே இந்த திருக்கோயிலினுடைய வளாகத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சக்தி சூழ்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அம்மையாருக்கு திருமணம், காரைக்கால் அம்மையாருக்கு திருமணம். அந்த காரைக்கால் அம்மையாரினுடைய திருமணத்தை காணுவதுதானே நமக்கு ஒரு பெருமை, சிறப்பு. நாம் பிறந்ததனுடைய பயனை அதைதானே நாம் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது தேவ தூதர்கள் வந்தது போல வெறும் மனிதர்கள் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம்.
1: இந்த காட்சியானது இயற்கை காட்சி, ஈடுகளா காட்சி, அற்புத காட்சி, அருந்தமை காட்சி, அம்மையாரின் திரு கல்யாண காட்சி என்று நாம் சொல்கின்ற அளவிற்கு மெய்யம்பர்கள் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். ஆலயம் முழுவதும் அழகிய அழகிய வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயமே நிரம்பி வருகிறது. மெய்யன்பர்களே, எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். மலர்களின் எண்ணிக்கை அதிகமா, மக்களின் எண்ணிக்கை அதிகமா, பக்தி அதிகமா, பக்த கோடிகளின் எண்ணிக்கை அதிகமா என்று சொல்லி மறைய மாறாத அளவிற்கு மக்கள் மக்கள் வெறுக்கத்தோடும் மாணவர் மகிழ்ச்சியோடும் பக்தி சிந்தனையோடும் உள்ளன்போடும் அந்த அம்மையாரின் திரு கல்யாண காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டு அனைவரும் பக்தி பாராட்டி அம்மையாரை போற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சித்தமெல்லாம் சிவமயம், சிந்தையெல்லாம் பக்திமயம், புத்தியெல்லாம் சைவமயம், பொருளெல்லாம் மத்தமயம் என்று வாழ்ந்த நம் காரைக்கால் அம்மையாரை போற்றி இங்கே சிறப்பாக வெகு வெகு சிறப்பாக மெய்யன்பர்கள் கூட மெய்யன்பர்கள் முன்னேறியது அற்புதமாக மிக அழகாக மிக சிறப்பாக நமது அம்மையாரின் திருமணம் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இவ்வளவு வாரங்கள் அற்புதமாக கேட்க கூடியிருக்கின்ற மக்கள் வாழ்த்தி வாழ்த்தி தங்களுடைய அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இந்த திருமணமானது அம்மையாருக்கு மட்டும் நடக்கின்ற திருமணம் அல்ல, உலகெல்லாம் உலகெல்லாம் மக்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி உணர்கொண்டு அவர்களது இல்லத்திலே, அவர்களது உள்ளத்திலே, அவர்களது வாழ்விலே இன்னும் தொட்டு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் தொடங்க வேண்டும் என்பது இதனுடைய தொடக்கமாக அமைய வேண்டும் என்பது நமது ஐதீகமாக அமைந்துள்ளது. மெய்யன்பர்களே, இந்த திருமணத்தில் நாம் மட்டும் கூடியில்லை, இந்த திருமணத்தை வாழ்த்துவதற்கு முக்கியமானவர்கள் வந்திருக்கின்றார்கள். யார் என்றால் திருமண காட்சியோடு உமையவனும் உமையவனும் வந்திருந்து காட்சியை இந்த திருமணத்தை வாழ்த்தி அமைந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த திருமணமானது அம்மையாருக்கு மட்டுமல்ல, மெய்யன்பர்களே, அம்மையார் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை லட்ச கோடிகளுக்கும், அதாவது சொல்லுவார்களே, வாக்கர் வழியோடு நினைத்து நீர் புல்லுக்கு ஆங்கிய புசிமாய் என்பதை போல அம்மையாருடைய திருவிழியானத்திற்கு இருக்கின்ற எம்பெருமானும் உமையவரும் திருமண கோலத்திலேயே வந்திருந்து அவர்களுக்கு ஆட்சி வழங்குவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு வழங்குகின்ற ஆசியானது இங்கே கேட்டுக் கொண்டிருக்கின்ற இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நன்னாசியை நமது எம்பெருமானும் உமையோடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பார்க்கின்றோம். இப்பொழுது உங்கள் காலிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மங்கள இசையானது இனி நம் வாழ்நாள் முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த திருமணத்தின் முக்கிய நோக்கமாக அமைகின்றது. மிகவும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அம்ம பத்த ஒளிகளே 63 நாயன்மார்களிலே 3 பெண் நாயன்மார்கள். அதிலே முதன்மையானவர் கனரத்தம் பெற்றெடுத்த முத்தானவர் நமது காரைக்கால் அம்மையார் அவர்கள். அவர்கள் அற்புத திருவந்தாதி திருவட்டமாலை என பல பாடல்களை பாடி நமக்கு பெருமை சேர்த்தவர், இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர், இந்த மக்களுக்கு பெருமை சேர்த்தவர். அது மட்டுமல்ல அன்பர்களே, உங்களுக்கு தெரிந்ததுதான் மாந்தனியுடைய வரலாறு. அந்த மாந்தனியை பெற்றது மட்டுமல்ல, அதில் எத்தகைய தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்பது நாம் அறிவதற்காக எம்பெருமான் ஆடிய திருவிளையாடல்களில் ஒன்றாக இதை நாம் காண முடிகிறது. அத்தகைய திருவிளையாடல்களில், அதாவது இன்னும் அம்மையாரின் திருவையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் சொல்லுவார்கள் எம்பெருமான் ஈசன் அம்மையே என்று அழைத்தார்கள் என்று. அதோடு மட்டுமல்ல மெய்யன்பர்களே, அவர்கள் தெய்வீகத்து தைலமலையை நோக்கி செல்லுகின்ற போது அருகில் அமைந்திருந்த நம்முடைய உமையவர் கேட்கின்றார், எம்புருவில் வருவது யார் என்று கேட்கின்றார் அம்மையார். அம்மையாருக்கு தெரியாது, நன்றாக தெரியும் வருவது யார் என்று தெரியும். ஆனால் ஒரு சொல்லானது ஒரு வாக்கியமானது யாரிடமிருந்து புறப்படுகிறது, யாருடைய

0: என்பதை பொறுத்து அதற்கு அழகும் அர்த்தமும் பெறுகிறது என்பதற்காகவே உமையவர் அந்த வார்த்தையினை எம்பெருமான் வழியாக வர வேண்டும் என்பதற்காக கேட்கின்றார். ஐயா எம்பொருள் வருவது யார் என்று அப்போது ஈகன் சொல்லுகின்றார், அவர்கள் நம்மை பேரும் தாய் தான் என்கின்றார். ஆக அத்துறை பெருமையும் அத்துறை சிறப்பு வாய்ந்தவர் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார்கள், அம்மையார் அவர்கள். அம்மையார் அவர்களுடைய திருக்கோலத்தினை நாம் கண்டுகொண்டிருக்கின்ற காட்சியானது சொல்லுக்குள் வராது, சொல்லிக்கு வராது. அத்தனை அத்தனை அழகு, அத்தனை அத்தனை நேர்ச்சி, அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த காட்சி வர்ணனையை ஆசிரியர் முருகிய ராஜேந்திரன் அவர்கள் தொடர்கின்றார்கள்.
1: இந்த காட்சியை காணுகின்ற மக்களினுடைய முகப்பொழிவை நான் பார்க்கின்றேன். பக்தி பெருக்கோடு அவர்கள் எல்லாம் மகிழ்வோடு இருப்பதை நாம் காண்கின்றோம். பரமதத்தன் என்ன நினைத்திருப்பார் என்று நாம் ஒரு கற்பனையை செய்தால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரை பார்த்தது போல், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து நிற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைபவியோ அற்புதமோ சிவன் அருளோ என்பது போல், சிவனுடைய அருளினாலேதான் நான் புனிதவதியாரை என்னுடைய மனைவியாக பெற்றிருக்கின்றேன் என்று நினைக்கின்ற வண்ணத்திலே இந்த அற்புத காட்சி அமர்ந்திருக்கின்றது. அந்த அமர்ந்த நிலையிலே இருக்கின்ற மக்களெல்லாம் சிறந்த முறையிலே சிவனுடைய சிந்தனையிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். காணும் இடமெங்கும் நீக்கமிற நிறைந்திருக்கின்ற சிவனுடைய காட்சியைப் போல ஒவ்வொருவரினுடைய உருவத்திலும் சிவன் இருக்கின்றான் என்பது போல எனக்கு தோன்றுகின்றது. காரைக்காலில் இருந்து வந்திருக்கின்ற மக்கள் அல்லாமல் பல்வேறு ஊர்களிலிருந்து ஆர்வத்தோடு என்றும் வழிபாடு செய்து இருக்கின்ற ஒரு நிலையை காட்டுகின்றார்கள். இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகடல் தொழுதுதான் எழுவேன் என்பது போல இருக்கின்ற பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த இறைவன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அல்லவா? அதை காட்டுவதற்காக தான் உலகியலிலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு தடம் போட்டு அதன் இடத்திலேதான் நடை பயில வேண்டும் என்பதற்கு செய்வதுதான் திருமணம். நல்லொழுக்கத்தை பின்பற்றுவதுதான் திருமணம். ஒரு மனித வாழ்க்கை உயர வேண்டும் என்பதுதான் திருமணம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றதுனை. இல்வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அது அன்புடையதாக இருக்க வேண்டும், அறமுடையதாக இருக்க வேண்டும். பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, அறம் செய், அதுதான் வாழ்க்கையில் பண்பாக இருக்கும், பயனாக இருக்கும் என்பதனாலேதான் அந்த நிலையிலே பிறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அந்த இல்லற வாழ்க்கையை இன்றைக்கு பரமதத்தனும் நம்முடைய புனிதவதியாரும் பெற்றிருக்கின்றார்கள். உறவோர்க்கு எதிரிடம் அந்தனர் ஓம்பல் என்று பாடும் சிலப்பதிகாரம், யார் பசியோடு வருகின்றார்களோ அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும், ஆடையின்றி வருகின்றவர்களுக்கு ஆடையை தர வேண்டும், வறுமையோடு வருகின்றவர்களுக்கு வறுமையை நீக்க வேண்டும். செம்பொன்னும் செழுமணியும் செழும் துகிலும் அழித்து உணவிட்டு சிவனடியார்களை பாதுகாத்தவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அதனாலேதான் நம்மை பேணும் அம்மையான் என்று இறைவனே மலர்ந்து அருளினான் என்றால், இந்த நில உலகத்திலே நம்மை வணங்குகின்ற அடியவர்களை காக்கக்கூடிய பெண் அன்புருவம் தாங்கி வருகின்றார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்று வள்ளல் பெருமான் சொன்னான். அன்பிழைக்கு ஈடாக ஒன்று இல்லை என்பதை வள்ளல் பெருமான் சொன்னது போல, அன்பை காட்டி அந்த அன்பின் வழியாக அறத்தை செய்து அதன் வழியாக பயனை பெறக்கூடியதுதான் வாழ்க்கை என்பது இருக்கும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தொடக்கமாக இந்த விழாவை வைத்திருக்கின்றார்கள். மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய பாடத்தை நடத்துவதாக அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த திருமண நிகழ்ச்சி. ஏதோ காண்பது, வந்தோம் பார்த்தோம் என்பதற்காக அல்ல, கண்டோம், கண்டதைப்பை நாம் நினைத்து அதன் வழியிலே சென்று இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்வாங்கு வாழ்ந்தால்தான் நாமும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற நிலைக்கு ஆளாக்கப்படுவோம் என்கின்ற ஒரு நிலையை அறிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எவ்வளவு மங்களகரமான இசையை மிக அற்புதமாக இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இசையிலே

மயங்கி தன்னை மறந்த நிலையிலே, மெய் மறந்த நிலையிலே இங்கே பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். புனிதவதியாரினுடைய திருமணம் மிக அற்புதமாக நிகழ்ந்திருக்கின்றது. அவருடைய பேரழகு, பொங்கிய பேரழகிலே அத்தகைய ஒரு நிலை, மிக சிறப்பான முறையிலே தீப ஆராதனையை காட்டுகின்றார்கள். ஆராதனையை காட்டுகின்ற பொழுது தன்னை மறந்த நிலையில் கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு கைகளை தொழுகின்றார்களே, அது அனிச்சையாக செய்கின்ற செயலாக நிகழ்கிறது. அந்த கண்ணை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும், அந்த இறைவனை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த இறைவனுடைய திருவருளை நாம் பெற வேண்டும். அதற்காகத்தான் நாம் நினைக்காமலேயே நம் கண்கள் தானாக மூடுகின்றன. ஞானத்தினாலே உணரக்கூடிய ஞானியர்களைப் போல நமக்கும் அது இயல்பாக அமைந்திருப்பதினாலே அந்த காட்சியை நேரில் காட்டினாலும் சிறிது நேரம் கண்ணை மூடுவது எதற்காக? இறைவனிடத்தில் என்னை நான் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றேன், இறைவன் எனக்கு திருவருள் புரிய வேண்டும் என்பதை காட்டுவது போல இங்கே இருக்கின்ற அத்துணை பெருமக்களும் இந்த காட்சியை சொல்லி வைத்தாற்போல் செய்கிறார்களே. யார் சொன்னார்? அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வு அல்லவா அதை தூண்டுகிறது. அந்த தூண்டுதலின் பேர் அல்லவா இப்படி நிகழ்கிறது. அந்த நிலையிலே நம்முடைய சிவாச்சாரியார்கள் எல்லாம் வேத மந்திரங்களை ஓதுகின்றார்கள். அந்த வேதத்தினுடைய வலிமை மிக்க ஆற்றல் அத்துணை பேருக்கும் சேர வேண்டும் என்பதற்காக வாழ்த்தொழியாக வாழ்த்துகின்றார்கள். மங்கள இசை முழக்கப்படுகின்றது. அந்த முழங்கும் மங்கள இசையிலே தன்னை மறந்த நிலையிலே பெருமக்கள் எல்லாம் இங்கே சூழ்ந்து நின்று புனிதவதியாரினுடைய திருவதனத்தை பார்க்கின்றார்கள். அந்த பரமதத்தனுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். தானும் பெண்ணும் அழகு மிளிரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் காண்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள். இந்த நிலையிலேதான் இந்த மண்ணுலகத்திலே மிக உயர்ந்த அடியவர் என்கின்ற ஒரு நிலையை பெற இருக்கின்றார் என்கின்ற வகையில், அவர் அமர்ந்த நிலையில் தெய்வமாக வைத்து மதிக்கத்தக்க வகையிலே ஆகப் போகிறார். 63 நாயன்மார்களிலே அத்துணை பேரும் நின்ற கோலத்தில் இருந்தாலும் எந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் சென்றாலும் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பார். இரவாத அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டவர் அல்லவா? அதனால்தான் திருவடியிலே ஒரு அமர்கின்ற ஒரு பேச்சினை பெற்ற பெருமாட்டியை அமர்ந்த கோலத்திலே நம்முடைய திருக்கோயிலே அமைத்திருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் காணுவதற்காகத்தான் முதல் நிலையிலேயே இந்த திருமண நிகழ்ச்சி மிக அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, புனிதப்படுகின்றது. வந்த மக்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் பற்றினை விட்டு இறைவனிடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற நெஞ்சத்திலே இங்கே வந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். நம்முடைய தீவினைகள் அழிய வேண்டும், நல்வினைகள் பெருக வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் தருதல் வேண்டும் என்பது போல நாம் இதை இசைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த காட்சியை பார்க்கிறோம். மனிதர்களாகிய மக்கள் மட்டும் இங்கே வந்தவர்கள் என்பது அல்ல, ஒளி உருவாக இருக்கின்ற சித்தர் பெருமக்கள் எல்லாம் இங்கே சூழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய ஆசியை பெறுகின்ற பேச்சினை நாம் அறியாவண்ணம் பெற்றுக் கொண்டிருப்போம். வள்ளலார் சொல்கின்றார், உங்களோடு இருப்பேன், உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பேன், நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். அதுபோல்தான் நடராஜை பத்து பாடுகின்ற பொழுது நடராஜனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றார். இந்த காட்சியை காணுவதற்கு நாம் மிகப்பெரிய தவம் செய்தோம். இந்த திருமண நிகழ்வை கண்ட மகிழ்வோடு நாம் நிலையத்தை நோக்கி திரும்புகின்றோம்.

0: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸின் ஆலய உலா கேட்டீர்கள். காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ரேடியான் 110 சிசி யாரும் தந்திராத

0: அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே.
1: ETFI தொழில்நுட்பம் 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
0: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே. சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா.
3: காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
4: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
3: காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
4: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
3: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
4: ஹோட்டல் ஆனந்தா,
3: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
4: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
3: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது ஹோட்டல் ஆனந்தா,
4: ஹோட்டல் ஆனந்தா,
3: பாரதியார் ரோட் காரைக்கால். காரைக்கால் ஹோட்டல் ஆனந்தா,
4: மனம் நிறைந்த சைவ உணவை சுவைத்து மகிழ ஹோட்டல் ஆனந்தா.
3: கார் பார்க்கிங் வசதியுடன் கூடியது
4: ஹோட்டல் ஆனந்தா,
3: பாரதியார் ரோட் காரைக்கால்.
2: உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ்.
5: பாத்திரங்கள் டிவி கட்டி வீரோ
6: அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்க விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் காரைக்கால்.
7: விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால். விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரம் அனைத்தும் ஒரே இடத்தில் முதல் முறையாக கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: ஆலய உலாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் வி முருகையா ராஜேந்திரன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
8: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
9: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
9: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
8: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவ்யூ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடை வழங்கும் ஆலய உலா, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
6: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
7: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
9: காரைக்கால் அல்வா கடை,
10: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
12: சொல்லுங்க.
11: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
12: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
11: ஆனா அத எப்படி பண்ணனும்?
12: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
11: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
12: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
11: அவ்வளவுதானா?
12: அவ்வளவுதான்,
11: புரிஞ்சிடுச்சு.

0: கேவைசி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேயர்களே, நாளை காலை 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் ஆலய உலா, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
5: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களே, நாளை நடைபெற இருக்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையர் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவார் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம ஸ்கூல், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
8: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
9: PS ஹால்வர்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க, அன்புடன் அழைக்கும்
10: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வேதாரண்யம்.
11: தன்முறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல்

இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விபரங்கள் மிகவும் பெரியவை. இந்த

புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள்.

இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே.

இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120 அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50 அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு

செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின்பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய

0: சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அறிவிப்பு தொடர்கிறது.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:03. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பகல் 12:10 கடித மலர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை, 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு, 3 மணிக்கு நாகை முரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், 3:30 கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூலின் லைக் ஷேர் கமெண்ட், மாலை 4 மணிக்கு தம்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், அமைப்பு உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பாவனா, எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸின் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மேன்சூர் டி சி அரங்கநாதன் அவர்கள். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டும் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi today highlighted that India achieved major success in the aviation sector in June with a Made in India C-295 aircraft completing its maiden flight. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashvani, the Prime Minister shared that 40 such aircraft are being manufactured in India.
5: जून के महीने में ही एविएशन सेक्टर में भी देश ने एक बड़ी सफलता पाई. C-295 यह विमान मेड इन इंडिया है और C-295 विमान ने अपनी पहली उड़ान पूरी की है और ऐसे 40 विमान भारत में ही बनाए जा रहे हैं. इससे एमएसएमई और एरोस्पेस सेक्टर को नई शक्ति मिल रही है. आज समुद्र से लेकर आकाश तक हमारा भारत अधिक सुरक्षित और आत्मनिर्भर बन रहा है.
4: Mr. Modi exuded pride that India achieved success linked to the country's security and self-reliance this month. He attended an event in Kolkata recently where INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra were inducted into the Indian Navy's fleet. The Prime Minister was pleased to note that everything is indigenous from the design to the manufacturing of these ships. The Prime Minister stated that in the month of June, the DRDO also successfully tested an indigenous long-range land attack cruise missile. This was developed jointly by DRDO Laboratories and Indian

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். கடித மலர்கள் நிலைய நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்களின் விமர்சன கடிதங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசம், கும்பகோணம்.

0: கடித மலர்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக விலமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களின் கடிதங்களை படிக்கலாம். 20/6/2026 அன்று காலை 6:55 ஒலிபரப்பான பசந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் வி பவிக்ஷா அவர்கள் எறும்பு புறா கதை சொன்னது சூப்பராக இருந்தது. பவிக்ஷா அவர்கள் படித்து சிறந்த ஆசிரியராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/6/2026 அன்று ஒலிபரப்பான பசந்தளிரில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் ஏ தீபேஷ் அவர்கள் கொக்கு கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் தீபேஷ் அவர்கள் படித்து இராணுவ அதிகாரியாக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 22/6/2026 காலை 6:55 ஒலிபரப்பான பசந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் ஏ ஹரிகிருஷ்ணன் அவர்கள் திருக்குறள் சொன்னது சூப்பராக இருந்தது. ஹரிகிருஷ்ணன் அவர்கள் படித்து சிறந்த போலீஸ் அதிகாரியாக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க சங்கீத சாரல் பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 22/6/2026 பகல் 2:30 ஒலிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டேன், மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன். நிகழ்ச்சியில் ஒலிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 24/6/2026 காலை 6:55 ஒலிபரப்பான பசந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் என் கிரிஷ் அபிமன்யு அவர்கள் பாட்டி வட சுட்ட கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் கிரிஷ் அபிமன்யு அவர்கள் படித்து இராணுவ அதிகாரியாக ஆவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவேரி எத்திராஜ். அடுத்தது அவங்க ஊரும் உறவும் பற்றியும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 23/6/2026 மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் என்ற ஊரிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் ஆண்டிப்பாளையம் என்ற ஊருக்கு பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறிய விதம் கேட்டு தெரிந்து கொண்டேன். நேர்கள் அனைவரும் சிறப்பாக பேசி அசத்தினார்கள். 1 மணி நேரம் சென்றதே தெரியவில்லை, நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சூளை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி அவர்கள் நமது நிலைய நிகழ்ச்சிகள் குறித்து எழுதிய கடிதங்களை தெரிந்து கொள்ளலாம். மனதில் நின்றவை நிகழ்ச்சி 22/6/2026 அன்று கேட்டேன். அதில் பண்பலை 100.3 உலா வந்த அனைத்து பாடல்களும் சூப்பராக இருந்தது, நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22/6/2026 அன்று 2:05 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் நல்ல பல அரிய வகை தகவல்களை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது, வழங்கிய பண்பலைக்கும் தொகுப்பாளர் சகோதரிக்கும் எனது பாராட்டுக்கள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22/6/2026 அன்று உலா வந்த இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் அனைத்து பாடல்களும் மனதிற்கு இதமாக இருந்தது, வழங்கிய காரை வானொலிக்கும் தொகுப்பாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எனது பணிவான பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து அணைக்கரை தஞ்சை மாவட்டம்

யார் அன்று உலா வந்த இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் அனைத்து பாடல்களும் மனதிற்கு இதமாக இருந்தது. வழங்கிய காரை வானொலிக்கும் தொகுப்பாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எனது பணிவான பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து அணைக்கரை தஞ்சை மாவட்டம் செல்வி பாலு அவர்கள் எழுதிய கடிதங்களை பார்க்கலாம். 23/6/2026 அன்று காலை 10 மணிக்கு உலா வந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வாசிப்போம் நேசிப்போம் என்ற தலைப்பில் நேயர்கள் நல்ல பல கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளரும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து June 24 காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தேடல்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் மிக அழகாக தங்களது கருத்துக்களை எடுத்து கூறியது அருமை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசம், கும்பகோணம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் சாண்டிபணி வித்யாஸ்ரம் ஸ்கூல், கும்பகோணம். மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், முராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகை, திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்,
8: சேலம் மங்களன் மங்கள். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகாவி
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளிமெத்தை திருவிழா.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
0: மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து அலைவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை தெரிந்து கொள்வோம். 19/6/2026 அன்று காலை 6:55 பசந்தளிர் கேட்டோம். இதில் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஏ அஷிதா அவர்கள் விடுகதை சொன்னார்கள், ரொம்ப அருமை. மேலும் அவர்கள் ஆசை டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20/6/2026 அன்று மதியம் 2:30 சிறுவர் சொலை கேட்டோம். இதில் மன அழுத்தம் பற்றி கதை கேட்டோம், ரொம்ப அருமை. மேலும் பள்ளி மாணவர்கள் பல்சுவை பாடல், யோகா வரை வரலாறு, எறும்பு புறா கதை, யோகா அறிமுகம் பற்றியும், யோகா பற்றிய கவிதைகள், மேலும் யோகாவை பற்றிய தகவல்களும் சொன்னார்கள். ரொம்பவும் அருமை. பள்ளி மாணவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/6 அன்று உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி குறித்தும் இவங்க பாராட்டி எழுதியிருக்காங்க. அடுத்து 21/6 அன்று 7:30 உழவர் அரங்கம் கேட்டும் இதில் பனைமரத்தின் பயன்கள் பற்றியும் பூம்புகார் பேராசிரியர் கே ரவீந்திரன் அவர்கள் நேர்முகம் கேட்டும் இதில் பல நாடுகளில் பனைமரத்தின் பயன்களை பயன்படுத்தி வருவது பற்றியும் பூம்புகார் அறக்கட்டளையும் பயிற்சிகள் கொடுப்பது பற்றியும் பனைமரத்தின் பயன்கள் நன்மைகள் பற்றியும் குறிப்பாக கல்யாண மாலைகள் நல்ல விலைக்கு விற்பனை செய்வது பற்றியும் பல செய்திகள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க பசுந்தளிர் 22/6 அன்று

0: அது குறித்தும் வந்து பாராட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து சங்கீத சாரல் 22/6 அன்று அதையும் பாராட்டி எழுதியிருக்காங்க. அடுத்து 23 அன்று ஊருமுறவும் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் என்ற ஊரிலிருந்து நேயர்கள் பேசிய நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை 6:55 பசும் தளிர் 23 கேட்டேன். ஆடு குட்டி பற்றி சௌமியா மழலை மொழியில் சொன்னது மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 அன்று காலை 6:55 பசும் தளிர் குறித்தும் அவங்க பாராட்டி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 24/6 காலை 11 வணக்கம் தோழி நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்து 21 அன்று கூத்தூர் அப்துல் கரீம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம் அப்படின்னா, உலக இசை தினம் முன்னிட்டு இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க, மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்று மாலை 23 உலா வந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சி எங்கள் ஊரான கூத்தூர் அருகே உள்ள ஆண்டிப்பாளையம் என்ற ஊரிலிருந்து நேரலையாக மலர்ந்தது, மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20 சனிக்கிழமை காலை 6:55 மழலைகள் சூப்பர் ஹீட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். 5 சிறுமி எறும்பு புறா கதை சொன்னது அருமை, எதிர்காலம் ஆசிரியையாக வாழ்த்துக்கள் அப்படின்னு கங்களாஞ்சிரி முருகேசன் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து 21 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். களை எடுக்காமல் இருந்தால் மகசூலில் 1/3 வீணாகிவிடும், வறண்ட நிலத்தில் களை பிரச்சனை இல்லை எனவும் முன்கூட்டியே களைகளை கட்டுப்படுத்த எளிய வழிமுறைகளும் சொன்னாங்க, மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 காலை 10:45 ஒளிபரப்பான கவியரசு கண்ணதாசன் சிறப்பு நிகழ்ச்சி வந்து அருமை அப்படின்னு அன்வர்தீன் திட்டச்சேரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து 24 செவ்வாய்க்கிழமை மாலை 4 நடைபெற்ற ஊரும் உறவும் குறித்து அனுப்பியிருக்காங்க ஆண்டிப்பாளையம் மதனசேகர். கடித மலர்கள் கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.

0: சாத்தியம்.
1: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாத பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்க பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
2: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: சாத்தியம்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றன.
2: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
0: சாத்தியம்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 அதிகமானது.
2: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
2: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: சாத்தியம்.
1: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
2: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ரயில்வேல அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே.

0: கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ட்ராமோ நகை மாளிகையின் பசந்தலே. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தல நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு குளத்துல ஒரு குட்டி மீன் வளர்ந்து வந்துச்சான். அந்த மீன் எப்ப பார்த்தாலும் அம்மா சொல்வதை கேட்டுதான் பாதுகாப்பாதான் தண்ணில நீந்துமா. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து அந்த குளத்துல வலைய வீசினாங்களாம். எல்லா மீனும் பதறி போய் ஓடுனுச்சான். ஆனா அந்த குட்டி மீன் மட்டும் பயப்படாம யோசிச்சிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த குட்டி மீன் அதோட நண்பர்களோட சேர்ந்து அந்த மீன் பிடிக்கிற வலையில எல்லா மீனும் மாட்டிக்கிச்சான். அந்த மீன் பிடிக்கிற ரொம்ப சந்தோஷமும் ஆயிடுச்சா. இன்னைக்கு நல்ல வியாபாரம் எனக்கு ஆக போகுதுன்னு.

0: அப்புறம் அந்த குட்டி மீனும் தான் நண்பர்களுக்கு உதவி செய்யற வகையில அந்த மீனவரோட வலையில ஒரு குட்டியா ஒரு ஓட்டைய போட்டுச்சான். அப்புறம் அந்த வலையில மாட்டிட்டு இருக்க எல்லா மீனும் வரிசையா அந்த குட்டி ஓட்டையில இருந்து வெளியே வந்துச்சான். தப்பிச்ச எல்லா மீனும் அந்த குட்டி மீன பேச்ச கேட்டு பாதுகாப்பா வெளியே வந்து அந்த குட்டி மீனுக்கு நன்றி சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அந்த குட்டி மீன் எல்லாரும் புத்திசாலி மீனுன்னு கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்து வந்தா பயப்படக்கூடாது, அதை நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: ஜே சர்வேஸ்வரன்.
0: எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: சொரக்குதி சாயம்பாளையம்.
0: சரிப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: தொப்பி கதை.
0: எங்க சொல்லுங்களேன்.
2: ஒரு கிராமத்துல தொப்பி அங்கிள் இருந்தாங்களாம். அங்க விக்க போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம். நல்ல கதையில பார்த்து தூங்கினாங்களாம். இப்ப குரங்குகள் தொப்பிய பாத்திச்சான். பார்த்தப்ப தொப்பிய எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா குரங்குகள். அப்ப வந்து தொப்பி எங்கள் மரத்தெல்லாம் சுத்தி சுத்தி ஏஞ்சாங்க. மரத்தெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தாங்களாம். அப்புறமா வந்து மேல குரங்கு வச்சிருக்க பார்த்தாங்களாம். அப்ப அவங்க தொப்பிய போட்டுக்கிட்டு குரங்கு நம்ம செய்யற மாதிரி பண்ணுமா, அதனால அவங்க செய்யற மாதிரி தொப்பிய கீழே போட்டாங்களாம். தொப்பிய கீழே போட்டப்ப குரங்குகளும் எல்லா தொப்பியும் கீழே போட்டுச்சான். எல்லா தொப்பியும் கலெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் வந்து நிதானமா யோசித்தா தீரு கறிக்கும்.
0: சூப்பரா சொன்னீங்களே கதை. யார் உங்களுக்கு கதை சொல்லி கொடுத்தது?
2: எங்க அம்மா.
0: சரிப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரியவான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
2: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன் மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேயர்களே, நாளை மாலை 6:40 உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்களே, நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஊஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நாச்சார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் ரெவின் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: உற்பத்தி விலக்கே கிடைக்கும்
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
7: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
8: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
9: அம்பா ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.

நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சாண்டிப்பண்ணி வித்யாசிரமம் ஸ்கூல் கும்பகோணம், அன்புமகள் ஏசி செல்லூர் காரைக்கால், அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வேதாரண்யம், அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் கோட்டிச்சேரி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி,

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். மேலும் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கும்பகோணம் சாண்டிப்பண்ணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
6: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
4: சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,

இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடலின் படம் நான் பாடும் பாடல்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன்மழையில் இனி ஒலிக்கும் பாடல் அன்னை ஓர் ஆலயம் படத்திலிருந்து.

0: அமெரிக்காவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடலின் படம் ஊர்காவலன்.
5: ஓடுகிற மேகங்களா ஓடப்பண்ணி மீ

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம்

0: மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழல

0: நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: லஞ்ச் பிரேக். வார்த்தை விளையாட்டு. இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் வார்த்தையை கேட்டு வாக்கியத்தை உருவாக்குங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பெண்ணுடன் 2311231 மற்றும் 2994840 மற்றும் 2995580 அலைபேசி எண் 9566427231.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம் கும்பகோணம்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: கரைக்கால் பண்பலையின் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் வார்த்தையை கேட்டு வாக்கியத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து நேரம் எடுத்த உடனே வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவேன், அதை வச்சு அவங்க ஒரு வாக்கியம் சொல்லணும். முதல்

0: நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குரோப்ளம் விக்னேஷ்.
0: சொல்லுங்க விக்னேஷ், தயாரா இருக்கீங்களா வார்த்தை விளையாட்டுக்கு?
1: தயாரா இருக்கங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை இதுதான் கடல். கடலை வச்சு ஒரு வாக்கியம் சொல்லுங்க.
1: கடலில் புயல் உருவானால் மண்ணில் மழை உண்டு.
0: சூப்பர் சூப்பர், உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகராஜன்.
0: நாகராஜன், விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வானம்.
2: வானம் மக்களுக்கு வந்து வெளிச்சத்தையும் இருளையும் மழையும் கொடுத்து கொண்டிருக்கிறது.
0: ஓகே ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களையும் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன், சொல்லுங்க.
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரப்படை எம்.சி. கிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க கிருஷ்ணா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை மரம்.
3: மரம் தான் மனிதனுக்கு கிடைத்த வரம் மேடம்.
0: மரம் மனிதனுக்கு கிடைத்த வரம், சூப்பர்.
3: ஆமா மேடம்.
0: உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள்,
3: மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும்
3: கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: தஞ்சை உழவன் சக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும்

0: வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவெளியில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வார்த்தையை கேட்டு வாக்கியத்தை உருவாக்குங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு. அடுத்து நேயர் இருக்காங்க, யாரு எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? லதா. லதா, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? நீலம். நீலம், நிறம் இருக்குல்ல அந்த நீலம்.
6: அனைவருக்கும் அரிய வணக்கத்துடன், வேதாரண்யம் வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை பேருந்து.
6: பேருந்தில் பயணம் செய்வது இனிமையாக இருக்கும்.
0: ஓகே, சூப்பர், நன்றி செல்வ பாரதி. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம், பாபராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால், விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கமா.
0: உங்களுக்கான வார்த்தை கடிதம்.
7: கடிதம் வந்து அனைவரும் ஒரு காலத்துல போன் கடிதம்
0: இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது.
7: கடிதம் என்பது அனைவர் கடிதம் என்பது இப்பொழுது குறைந்து விட்டது.
0: ஓகே, கடிதம் எழுதும் பழக்கம் இப்பொழுது குறைந்து விட்டது அப்படி வச்சுமா?
7: ஆமாங்க.
0: சரி, நன்றி நன்றி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சி

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கரைக்கால் பண்பலையின் வார்த்தை விளையாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம கூட விளையாடுறதுக்காக அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மழை பெய்யும், மழை இருந்தால்தான் பூமி புனிதம் பெறும்.
1: ஒரு வாக்கியம் கேட்டா ஒரு பாராகிராஃபே கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு
2: வரவேற்போம், காற்றை வரவேற்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கொந்தகை, கார்த்திகேசன்.
1: கார்த்திகேசன், கார்த்திகேசன் விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கும்.
1: உங்களுக்கு

0: பொதுவான வார்த்தை அன்பு.
1: அன்பு அன்பால எல்லாத்தையும் எதையும் சாதிச்சுக்கலாம்.
0: புரியல, சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க.
1: அன்பால்
0: எதையும் சாதிக்கலாம். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சண்முகம் குத்தாலத்துல இருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? அறிவு.
1: அறிவு அன்பும் அறிவு
0: அன்பு போன போன நேயருக்கு கொடுத்த வார்த்தை. நான் உங்களுக்கு அறிவு அப்படின்னு சொன்னேன், டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க.
1: அறிவு.
0: ஆஹா, சரி ஓகே. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள், நன்றி. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, பாபு உங்களுக்கு வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: அமைதி.
2: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி.
0: இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது.
2: அமைதியாக இருப்பது அனைவருக்கும் நலம்.
0: சரி ஓகே, நன்றி. ஏதோ தப்பிச்சிட்டீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ மேடம், நான் வேதாரணி வட்டம் அகத்தின்பிள்ளிலிருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
0: ஈஸ்வரி.
3: ஆமாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: ம், சொல்லுங்க மேடம்.
0: இயற்கை.
3: இயற்கையை இயற்கையை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இயற்கையே எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியா, அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இனி தொடர்ந்து கேட்கலாம் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக வரும் அடுத்த நேயர் யாரை இங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
6: தஞ்சை மாவட்டம் கதிராமுக்கு மீனா சுவாமிநாதன்.
0: மீனா சுவாமிநாதன், உங்களுக்கு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க எடுத்த வார்த்தை எல்லாமே எளிமையான வார்த்தை தான். உங்களுக்கான வார்த்தை மலர்.
6: மலர் பூ.
0: ஐயோ, வார்த்தையை கேட்டு வாக்கியத்தை உருவாக்குங்கன்னு சொன்னேன். மலர்ந்தவனே பூன்னு சொன்ன, அதுக்கப்புறம் வா, எனக்கு வாக்கியம் வேணுமே. சரி, நீங்க அடுத்து முயற்சி பண்ணுங்க. நன்றி. இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வார்த்தை சொல்லட்டுமா? மழை. கிராமத்தில் மழை பெய்தது. என்ன படிக்கிறீங்க நீங்க? ஆறாவது போயிருக்கீங்க, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர். நல்ல முயற்சி பண்ணி சொல்லியிருக்கீங்கம்மா, உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: மேடம் கோனேரி ரஜபா. சுரேஷ்குமார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுரேஷ்குமார். விளையாட தயாரா?
7: தயார் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை நிலா.
7: நிலா.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
8: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாஜா. நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு வார்த்தை சொல்லட்டுமா?
8: சொல்லுங்க மேடம்.
0: தமிழ்.
8: தமிழ். தமிழ் மொழி உலகில் சிறந்த மொழி.
0: அவ்வளவுதான்,
8: எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்.
0: நன்றி, நன்றி. இன்னொரு நேயர் கூட சந்திச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்
0: மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. சுரேஷ். எங்க இருந்து? உங்க லைன் சரியா கிளியரா இல்ல, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். பள்ளிக்கூடம், உங்களுக்கான வார்த்தை.

0: நீங்க ரேடியோ வால்யூம் குறைக்கல, அதனால தான் கேட்க
1: மாட்டேன்.
0: ஓகே ஓகே, நன்றி.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPNI ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: BPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: BPN கண் மருத்துவமனை இடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமதி.

0: மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வணக்கம். சொல்லுங்க செந்தில் கண்ணன், விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை புத்தகம்.
3: புத்தகம் வாசிப்பது நம்ம அறிவுக்கு நன்று. புத்தகம் எழுதலாம், புத்தகம் படிக்கலாம், புத்தகம் படிப்பது என்பது ஒரு நல்ல பழக்க வழக்கம்.
2: ஓகே, ஒரு வாக்கியம் இல்லை, பல வாக்கியம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். இப்போ அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? அபிராமி, உங்களுக்கான வார்த்தை நட்பு.
4: நட்பு
2: என்ன யோசிக்கிறீங்க?
4: எதிர்பார்க்காமல் வருவது நட்பு. எதையும் எதிர்பாராமல் வருவது நட்பு.
2: நீங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வார்த்தை கொடுப்பேன் இல்ல?
4: அம்மா, நன்றி
2: நன்றி நன்றி. இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
5: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சிவகுமார் சார். நீங்க தயாரா இருக்கீங்களா விளையாட?
5: தயாரா இருக்க மேடம்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை குடும்பம்.
5: நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்.
2: வாவ், சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது
1: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: June 30 ஒரு நாள் மட்டும்,
8: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
10: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
11: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
10: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம் கும்பகோணம்.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலை. இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு, வார்த்தையை கேட்டு வாக்கியத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் வார்த்தையை கேட்டு உடனே உடனே வாக்கியங்களை உருவாக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
12: அம்மா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். விளையாட தயாரா இருக்கீங்களா?
12: தயாரா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை ஒற்றுமை.
12: இந்தியாவின் ஒற்றுமை நமது பலம், ஒற்றுமையே சிறந்த பலம் தரும். ஒற்றுமை குணம் மனிதனுக்கு தேவை.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு எங்களது பாராட்டுகள். இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். யாரு, எங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
13: நவீன்குமரன்.
0: நவீன்குமரனா? உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
13: சொல்லுங்க.
0: சாதனை.
13: சாதனையா? நான் சாதனை செய்வேன்.
0: சாதனை செய்யணும், கண்டிப்பா செய்யணும், சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள், சரியா? நன்றி. படுத்துறனே இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
14: டிஆர் பட்டினம் திருமதி மேடம்.
0: டிஆர் பட்டினம்
14: திருமதி.
0: திருமதி, திருமதி, விளையாட தயாரா இருக்கீங்களா? நாகரீகம்.
14: நாகரீகம் பெண்கள் உடை பாவடை தாவணி போடவே. பேச்சு வந்து நான் வாங்க போங்கன்னு பேசணும் மேடம்.
0: நாகரீகத்தை வச்சு ஒரு வார்த்தை, அதாவது உடையில் நாகரீகம் வேண்டும் அப்படின்னு வச்சுக்குமா நீங்க சொல்றது?
14: கண்டிப்பா.
0: நன்றிமா. நன்றி,
14: நன்றி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களுக்கு உள்ளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் சாண்டிப்பணி வித்யாசிரமம், மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், முராசன்ஸ் நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரமம், கும்பகோணம்.
6: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு சில நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
6: சண்முகசுந்தரம், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
7: சொல்லுங்க.
6: பாரம்பரியம்.
7: பாரம்பரியம்
6: டைம் போகுது.
7: தமிழர்களின் பாரம்பரியம் மகத்தானது.
6: சரி, ஓகே, பாராட்டுக்கள், நன்றி. படுத்துறனே இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
8: லாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
6: முகமது ஜலீல், உங்களுக்கான வார்த்தை சுற்றுச்சூழல்.
8: நாம் எப்போதும் சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் பாதுகாக்க வேண்டும்.
6: ஓகே, உங்களுக்கு

0: எங்களது பாராட்டுக்கள், நன்றி. இன்னைக்கு வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வார்த்தை விளையாட்டு விளையாடினாங்க. நிறைய நேயர்கள் வந்து வார்த்தையை கேட்ட உடனே வந்து வாக்கியத்தை உருவாக்கி சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தக்குட்டைமேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, கும்மிடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை செங்கல்

காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்க இருப்பது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
1: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
0: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
2: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
3: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
3: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

நேயர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருப்பும் தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும். நேயர்களே, வீட்டு பாடம் எழுதாமல் நாம் அச்சம் கொண்ட காலம் ஒன்று, ஆசிரியர் வகுப்பிற்குள் வருவதற்குள் எழுதிவிடலாம் என்று நாம் அலட்சியமாக இருந்த காலமும் உண்டு. இந்த காலம், இந்த அனுபவம், இதையெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியில் பகிரலாம். அது மட்டுமல்லாமல், ஆசிரியர் அடிப்பார் என்று பயந்து கொண்டு முதல் நாளே விழித்து வீட்டு பாடத்தை எழுதிய அனுபவம் உண்டு. அப்படி எழுதாமல் போய் திட்டு வாங்கியதும் அடி வாங்கியதும்

இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும். நேயர்கள் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க, அதை இப்போ நாம் படிக்கலாம். வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீ கிருஷ்ணா, நான் எப்பொழுதும் கரெக்டாக வீட்டு பாடம் செஞ்சிருவேன் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகூர் முகமது ரஃபிக், நான் சிறு வயதிலேயே புத்தகம் நன்றாக படிப்பேன், இப்பொழுது படிப்பதில்லை, ஆனால் வீட்டு பாடம் நன்றாக பண்ணிவிடுவேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக திருபுவனம் சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விடுமுறை விடும் பொழுது வீட்டு பாடம் எழுதி வா என்று சொல்வார்கள், விடுமுறை முடிவு நாள் அன்று இரவு முழுவதும் எழுதி உள்ளேன்னு தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. கடலூர் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேடம் திரு, நான் என் பள்ளி பருவத்தில் படிக்கிறதே பெரிய விஷயம் மேடம், இதில் வீட்டு பாடமாக நான் எழுதணும், அதனாலேயே நான் அடிக்கடி எங்கள் அப்பா கிட்ட அடியெலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரேவதி நகர், மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் வந்து, நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனேயே வீட்டு பாடம் எழுதி வச்சுடுவேன், மறுநாள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு கொடுக்கும்போது எங்கள் டீச்சர் குட்னு சொல்லுவாங்க, வீட்டு பாடம் முடித்து விட்டு தான் நான் விளையாடவே போவேன், அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்லியிருக்கார். ஏதாவது கட்டுரை எழுத சொன்னால் கூட எழுதி, சில நேரங்களில் தவறாக எழுதி கூட திட்டுலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, வீட்டு பாடம் என்பது மாணவர்கள் பள்ளியில் கற்றதை மீண்டும் பயிற்சி செய்து நன்றாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான கருவியாகும். அதை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கின்றது. பெற்றோர் அல்லது ஆசிரியர்களை மட்டுமே சாராமல் தானாக முயற்சி செய்து வீட்டு பாடத்தை முடிப்பது அறிவை மேம்படுத்தும். வீட்டு பாடத்தை ஒரு சுமையாக அல்ல, கற்றலை வலுப்படுத்தும் வாய்ப்பாக கருதினால் கல்வியில் நாம் சிறந்த முன்னேற்றம் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் YTP கிரீன்வேஸ், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாண்டிப்பனி வித்யாசிரமம் ஸ்கூல், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன் பேஸ்.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
4: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: June 30 ஒரு நாள் மட்டும்,
7: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
9: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
10: தரமான BS Hallmark 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
11: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், வேதாரண்யம்.

0: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
1: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. திருச்சி மற்றும்

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திப்பண்ணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: நேயர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் எல்எஸ்சி நிகழ்ச்சிகள் நமது நேயர்கள் கமெண்ட் பண்ணியுள்ள வார்த்தைகளை படிக்கலாம். கல்லாத்தூர் பரமசிவம், வீட்டு பாடம் எழுதுவது 2 முறை படிப்பதற்கு சமம். நான் அடுத்த நாள் ஆசிரியர் கேட்பதற்கு முன்பே அவரிடம் காட்டி விடுவேன். அதிலும் கணக்கு பாடம் என்றால் உடனே 15 நிமிடத்தில் ஒப்படைத்து விடுவேன் சொல்லியிருக்காரு. அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து நாகை எஸ் சரண்யா சரவணன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு பாடம் செய்வது சந்தோஷம்தான், ஆனால் பயிற்சி கணக்கு போட்டு வர சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் ட்விஸ்ட். நான் பட்ட பாடு இருக்குது சொல்லி மாளாதுங்க, இருந்தாலும் கணக்கு போட்டு போய் டீச்சரை டேக் காட்டுவதும் சந்தோஷம்தான். அப்புறம் அன்பு ராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம் மேடம், நான் வீட்டு பாடம் செய்யாமல் கதை படிப்பேன், அப்புறம் என்ன செய்கிறது, வெளியில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம். அடுத்ததாக சரவணன் சங்கர் மேடம், நான் வீட்டு பாடம் செஞ்சிடுவேன், டெஸ்ட் என்றால் லீவ் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரியலூர் மாவட்டம் வாரியம் கபல் கோ சங்கர்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களை, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கின்றான்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும், அதற்காக உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்ந்து நாம் கேட்கலாம் இந்நிகழ்ச்சியின்

0: நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும் அதற்காக உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்ந்து நாம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிப்பண்ணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாசிரமம் CBSE பள்ளி கும்பகோணம்.
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம். மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களை தொடர்ந்து நாம் கேட்கலாம். LSE லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியில் நமது நேயர்கள் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர்களது எண்ண ஓட்டங்களை படிப்போம். மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்ததா, வீட்டு பாடம் எல்லாம் சரியாக செய்வேன், வீட்டு பாடம் செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும்னு பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்ததா, வாரியங்காவல் சோ சண்முக சுந்தரம் எனக்கு வீட்டு பாடம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரகுமார், நாங்கள் ஸ்லேட்டில் எழுதிட்டு போய் அலைஞ்சி டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம் அடி வாங்கிலாம் இருக்கோம். 300 கிராம் வீரகுமார்னு நோட்டில் எழுதும்போது அழியாது, ஸ்லேட்டில் எழுதும்போது எழுதி காலையில் அழிஞ்சு போய் தான் காட்ட வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம் அப்படிலாம் எழுதியிருக்காரு. ஜான்காஜா நஜ்முதீன், நாங்கள் படித்த காலத்தில் வீட்டு பாடம்லாம் கிடையாது, 3ஆம் வகுப்பு தான் படித்தேன். 3ஆம் வகுப்பில் பாடப்புத்தகங்களே இருக்கும், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் LKG படிக்கும் போதே பிள்ளைகளுக்கு எண்ணற்ற வீட்டு பாடங்கள் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் 3ஆம் வகுப்பு படித்த போது நடந்த தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். ஆரூர் கொடைக்கால் பாளையம், ஜான்காஜா நஜ்முதீன். அடுத்ததாக, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஏன்பா நேற்று கொடுத்த வீட்டு பாடத்தை ஏன் இன்னும் எழுதாமல் வச்சுருக்க? அது வந்து சார், நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? என்ன சொல்லியிருக்கார்? உறங்கும் போது வருவது கனவு அல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வது கனவு தான் சொல்லியிருக்காரு. அதான் சார் நான் வீட்டு பாடம் எழுதலை அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க வீரமூலஸ்தானம் வீரசுந்தரி. வீட்டு பாடம் எப்போதும் கரெக்டாக எழுதிட்டு போயிடுவேன், அப்போவெல்லாம் கேட்க மாட்டாங்க. எழுதாமல் போகிற அன்னைக்கு கரெக்டாக கேட்பாங்க, அப்புறம் என்னங்க, வெளியில் முட்டி போட வேண்டியதுதான். எப்படி சொல்லியிருக்கிறது நிரவி சுதா. அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க அமுதா சேகர், வணக்கம் மேடம், மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் பேசுகிறேன். என்னுடைய சில நேரங்களில் கரெக்டாக எழுதிட்டு போயிடுவேன் வீட்டு பாடத்தை, சில நேரங்களில் எழுதாமல் அடியும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகூர் யூசுஃப் மாலிங் வந்து, பள்ளியில் வீட்டு பாடம் மற்ற நாட்களில் ஈஸியாக செய்து விடலாம், சனி மற்றும் விடுமுறை நாட்களில் மறந்து விடுவோம், ஸ்கூல் போகும்போது பயமாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. கல்லாத்தூர் பரமசிவம், வீட்டு பாடம் எழுதுவது 2 முறை படிப்பதற்கு சமம், நான் அடுத்த நாள் ஆசிரியர் கேட்பதற்கு முன்பே நான் அவரிடம் காட்டி விடுவேன், அதிலும் கணக்கு பாடம் என்றால் உடனே 15 நிமிடத்தில் ஒப்படைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும். சிறு வயதில் ஆரம்ப கல்வி தொடக்க காலத்தில் படிக்கும் பொழுது நாம் வீட்டு பாடம் எழுதுவதையே ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதும் உண்டு. அதுவே சமாளிப்பதற்காக ஆசிரியரிடம் பொய் சொல்லி அடி வாங்கி கட்டி கொண்டதும் உண்டுதான். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. இதில் நமது நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆண்டிமடம் கார்த்திகேயன் பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வந்ததுமே பையை வச்சுட்டு விளையாட சென்று விடுவேன். மறுநாள் ஸ்கூல் போன பிறகுதான் வீட்டு பாடம் ஞாபகம் வரும். அதான் பின்னர் ஆசிரியரிடம் அடி வாங்கிய அனுபவம் உண்டு. செந்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தனது அனுபவத்தில், நான் கரெக்டாக வீட்டு பாடம் செஞ்சிடுவேன், ஒரு நாள் நான் லேட்டாக கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன கருத்தை பகிர்ந்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். வீட்டு பாடம் எழுதியதை விட எழுதாமல் நான் ஆசிரியரிடம் அடி வாங்கியதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி செந்தில் சுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டு பாடம் எழுத மறந்துட்டு போயிடுவேன். ஸ்கூலில் உட்காந்து எழுதும்போது சார் கேட்பார், என்ன இப்போ தான் எழுதுறியா, எழுந்துரு, வெளியில் போய் உட்காந்து எழுது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கருத்தை பகிர்ந்திருக்கவங்க யான்னு கேட்டால், முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன். நான் 10வது வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வீட்டு பாடம் எழுதி வர சொல்லுவாங்க. வீட்டுக்கு சென்று விளையாடி விட்டு வீட்டு பாடம் எழுதாமல் அடி வாங்கிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்னு முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், வீட்டு பாடம் சொன்னதை சரியாக செய்து எடுத்து போகும் மாணவி நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாகம் இளங்கோவன் வைத்திலிங்கம், வீட்டு பாடம் எழுதி வர முறையாக எழுதி சென்று விடுவேன், ஆசிரியரிடம் பாராட்டும் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐயாபடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொழுதுமே வீட்டு பாடம் கரெக்டாக செஞ்சிருவோம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளன் இவர் என்ன எழுதி இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது வீட்டு பாடம் எழுதி வர சொன்னார்கள், நான் விளையாட்டு ஞாபகத்தில் எழுதாமல் வந்து விடுவேன். அவர் கிளாஸ் முடியும் வரை கடைசி பெஞ்சில் நிற்க சொல்லுவார் ஆசிரியர். பள்ளிப்பருவ நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திய என் காரை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கார் இவர். அடுத்து கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, இவர் குத்தாலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்லியிருக்கார்னா, மேடம் வகுப்பில் வீட்டு பாடம் கொடுப்பார்கள், ஆனால் தமிழ் பாடமாக இருந்தால் எழுதிவிடுவேன், ஆங்கில பாடமாக இருந்தால் வீட்டில் எழுதிவிட்டேன் என்று கூறிவிடுவேன். மறுநாள் வகுப்பில் சென்று ஆசிரியரிடம் அடி வாங்கிய அனுபவம் அதிகம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு அன்பான மாலை வணக்கம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வாத்தியார்கிட்ட கேட்குறது வீட்டு பாடம் கொடுங்க சார் என்று. வீட்டில் வந்து புத்தக மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு திங்கள் கிழமை போய் பள்ளிக்கூடத்தில் பட்டையை கிளப்பிடுவார், கம்பால தான் பயங்கரமாக எங்கள் சார் அடிச்சிருவார் அப்படின்னு எழுதியிருக்காரு.

இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே. இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும் நமது நேயர்கள் முகநூல் பக்கத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அடுத்ததாக அன்னப்பம்பேட்டை எஸ் ஜோதி, நான் எப்பொழுதும் கரெக்டாக வீட்டு பாடத்தை செஞ்சிருவேன் மேடம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக சிங்காரவேல், இவர் கீழே குடியிருப்பை செஞ்சவர், இவர் தன்னுடைய கருத்தை எப்படி பதிவிட்டிருக்காருன்னா, மாலை வணக்கம், நான் வீட்டு பாடத்தை ஒழுங்காக செஞ்சு முடிப்பேன், ஆசிரியரிடம் திட்டு வாங்க மாட்டேன். அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேல் பதிவு செஞ்சுருக்க கருத்து இதுதான். அடுத்ததா கோமல் சரவணன், நான் எப்பொழுதும் வீட்டு பாடம் சரியாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், நான் படிக்கும் பொழுது தினந்தோறும் தரும் வீட்டு பாடத்தை தினமும் சரியாக எழுதிவிடுவேன், அப்பொழுதெல்லாம் மின்சார விளக்கு எங்கள் வீட்டில் இல்லை, விளக்கு வெளிச்சத்தில் தான் வீட்டு பாடம் எழுதி முடிப்பேன், பொற்கால நினைவுகள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன், அன்பான பிற்பகல் வணக்கம் தோழி, எரவான் செய்தி கலாவதி ராஜ்மோகன், நானே வீட்டு பாடம் எழுதாமல் பள்ளிக்கு சென்றதே கிடையாது.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது லைக் ஷேர் கமெண்ட் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நமது நேயர்கள் அதிகமான கருத்துக்களை பகிர்ந்தார்கள். வீட்டு பாடமும் நீங்களும் என்ற தலைப்பில் மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்த நேயர்களுக்கு நன்றிகள் பல.

நேயர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த தலைப்பு வீட்டு பாடமும் நீங்களும் அதிகமான நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் முகநூல் பக்கத்தில். நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த நேரத்தில், நேயர்களே, வீட்டு பாடம் என்பது 10 முறை படிப்பது 1 முறை எழுதி பார்ப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆதலால் குழந்தைகள் வீட்டு பாடம் எழுதுவதுதான் மிகவும் சிறந்தது என்றே கூறலாம். எழுதி பார்ப்பதால் நமக்கு அதிகமான அறிவு தூண்டுதல் ஏற்படும், படித்தது மனதில் பதியும் என்பதுதான் நமது சான்றோர்கள் கருத்து.

0: நேயர்களே, இதுவரை நாம் கேட்டது கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி கும்பகோணம்.
2: எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள்.

0: பலமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
2: நேர்களை இனி தொடர்வது சென்னை அஞ்சல். நாடகம் கேட்கலாம்.

0: நேரம் 4:10 நொடி.
1: ஆகாஷ்வாணி தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் பி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
2: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவன் நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
3: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்போ வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலையை பற்றி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாமல் வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோன்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதில் டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமாக கேட்குற?
2: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணா? பார்க்கில் வாக்கிங் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறோம். வாட்ச்மேன், என்ன சார் இன்றைக்கி உங்கள் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படப்படனே ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான். அவளை தாண்டி போகிற 5-ல் 2 பேருக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் விழுற குழி நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னைக்கு லவ்வில் வந்து நிற்கிது. 2 வருஷம் ஆச்சு.
4: ஆ, மீரா தான் ஃபோன் பண்ணுறா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா?
3: கத்தாதே, என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாராம், அதனால அவளை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
4: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா, அது யாரு?
3: அது அவளோட சித்தப்பா.
4: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
3: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துகிட்டே இருக்கேன்,
4: சீக்கிரம் வா.
2: மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டுருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இப்போ அவ்வளோ கோவம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படியே சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் கூட வந்து நடத்தி கொடுக்கணும். ஆ, வந்துட்டா. இந்த ட்ரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு.
4: ஆ, வரா வரா வரா.
3: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
4: நான் எதுவும் கேட்கல. மீரா, ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.
3: யார்கிட்ட பேசுற?
4: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில் அடிச்சுட்டு போறானே, அவங்ககிட்ட தான் சொன்னேன்.
3: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டலில் போய் ஏதாவது.
2: நான் இப்போ டிஃபன் சாப்பிட்ற மூடலையே இல்லை.
3: கோமா.
2: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
3: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸாக பேசுற? உங்க வீட்டில் உனக்கு வேற பொண்ணு பார்க்குறாங்களா?
2: அதெல்லாம் இல்லை.
3: பின்ன
2: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல், பீச்சு, மால் அப்படின்னு சுற்றிருந்தா எப்படி?

0: கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
1: நான் தான் சொன்னேனேப்பா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டாக டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
0: இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்கே நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படி தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
1: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டார். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
0: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலான்னு நீ
1: நினைக்கிற? உண்மையான காதல் எத்தனை வருஷமாக இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்.
1: என்ன?
0: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
0: ஓடி போயா? நிஜமாவே ஓடி போயில்ல. பஸ், கார், ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜுரம்னா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லையே உட்காந்துருப்பாங்க. அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருப்பார். நீ சாதாரணமாக சொல்கிற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னால் முடியாது. அவங்கள ஏமாற்றிட்டு வர என்னால் முடியாது
0: மீரா. சுலபத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற போது நம்ம காலம் கடத்திட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. ஊரில் இருக்கிற என்னோடய அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பெற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால் சமாதானமாகி ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க
0: மீரா. இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்துல என் முடிவு சரியா இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வருவோம். முதல்ல கோவம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்ற?
1: இல்ல இல்ல இல்ல முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
0: சரி, ஓகே. இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவில் மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோட்வர் சொல்லு போதும்.
1: நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
0: நீ ஃபோன் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன்.
1: இல்லை,
0: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
0: புதன்கிழமை
1: முரளி.
0: திருத்தணி
1: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ? ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாமல் ட்ரெஸ்ஸை கூட மாற்றிக்காமல் ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு. உடம்புக்கு என்னம்மா?
1: ஒன்றும் இல்லைம்மா, லேசான தலைவலி.
4: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்கார மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையாக போடுறேன்ப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியாக போயிடணும், அவள் பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு?
1: கொஞ்சம் பேசாமல் இறேன். இப்போ என்ன உயிர் போகிற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்.
4: மீரா,
1: இங்கே பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுற?
4: அது இல்லம்மா,
1: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
4: சரி மீரா.
3: மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
1: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
2: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபியை குடி.
5: காமாட்சி, காமாட்சி.
3: என்னங்க?
5: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸா?
5: மீரா, நீ இங்கே தான் இருக்கியா? நல்லதா போச்சு.
1: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
5: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
1: கடவுளே,
3: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
5: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
3: ஆமாம்.
5: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமாக இருக்குது.

0: கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
2: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
0: மீரா, என்னமா உனக்கு ஓகே தானே?
2: அப்பா, அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
1: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
2: இல்லப்பா, அது வந்து
0: மீரா, ஊர் உலகத்துல பாக்குறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லைம்மா, நாங்க பத்த பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனா கொடுத்துருக்காருமா.
2: இல்லப்பா, இல்ல, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
1: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
2: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
0: மீரா, மாப்பிள்ளை பேரு ரகு, ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கு இல்லையா?
2: அப்பா, முரளி ரொம்ப நல்லவப்பா, நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
1: என்னங்க, வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
0: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? நாளை திங்கள். வேண்டாம் வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
2: எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், புதன்கிழமை ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொன்னா நான் புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
0: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
1: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
2: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
1: நீங்க சும்மா இருங்க, சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம், நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாடை கவனிங்க.
0: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
1: அடட, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
3: சொன்ன நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
0: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
1: ஏங்க, அவளும் அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே.
3: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
0: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
3: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
0: நிஜமாவா?
3: ஆமா.
1: பாடா,
3: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்னா நம்ப மாட்டேன். நேத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
1: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
3: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
1: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
3: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
0: இல்ல.
1: ஆமா, யூஎஸ் பையன்.
0: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
1: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
3: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிட்றியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டேன். உனக்கு யூஎஸ் மாப்பிள ஓகே தானே?
4: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
3: உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
2: மரியாதையா?
3: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கியிருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
1: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
2: அம்மா,

0: திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
1: ஏமா,
0: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
1: ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம், இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
0: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட்
1: எடுத்துக்கிறேன். காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போல தானே இருக்கா?
2: ஆமாம், ஏன்
1: இல்லை? அவ மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன்.
0: நான் ஏன் முரளியை பார்த்தேன், ஏன் முரளியை லவ் பண்ணின, இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளியை வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட், எஸ் எஸ், ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க, ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளியை பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்தில் இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனசை பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகைச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
3: மீரா, மீரா,
0: என்னமா?
3: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
0: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்னை இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்புக்கு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏய், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன்.

0: முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம்வா.
1: ம், உட்காந்தாச்சு, சொல்லு.
0: இது என் கல்யாணத்தை பத்தி.
1: வாவ், கங்க்ராட்ஸ்.
0: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
1: சொல்லு.
0: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது.
1: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாதே, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
0: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
1: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலா இருக்கும். அவ்வளவே, நானே லவ் மேரேஜ் தானே.
0: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
1: ஆமா.
0: எப்படி?
1: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கல, அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் கேஸ். எல்லா காதலும் இப்படி சுமூகமாக முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமாக தகராறு தான். ஆமாம், நீ என்ன பண்ண போற?
0: அது புரியாம தானே உன்னை
1: கேட்குறேன். மீரா, ஒன்று என்ன மாதிரி நீ தைரியமாக முடிவெடுத்து முரளியை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசணும்.
0: அது சத்தியமாக நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்லை, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
1: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
0: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டில்.
1: ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்றுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
0: ஆமா,
1: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும், அம்மாவால் பாவம், எதுவும் பேச முடியாது.
0: ஆமாண்டி.
1: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா?
0: என்ன?
1: உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
0: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்தியான்னு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவார், உன்னையும் திட்டுவார்.
1: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
0: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா?
1: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி நீ சொல்ல முடியும்?
0: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம் கொடுத்துருக்கான்.
1: ஏய், நாளைக்குதான் புதன்கிழமை.
0: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
1: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்றை இழந்தா தான் இன்னொன்று அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
0: பிள்ளையாரப்பா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம், நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்கிறப்ப கூட அவங்க சம்மதித்து அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்ணுறேன்.
2: மீரா,
0: போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
2: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணுவ எனக்கு தெரியும், நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைன்ல இருக்கியா?
0: திருத்தணிக்கு போகலாம்.
2: ஏய், சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இததான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணி

0: ஆனா நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க. அதாவது வழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேட்கல முரளி.
1: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
0: எனக்காக ஒரு யூஎஸ் மாப்பிள்ள வேற பார்த்துருக்காங்க. என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
2: மீரா, எனக்கு அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா. ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா, மீரா, மீரா, முதல்ல அழகுறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே வரேன், உட்காந்து பேசுவோம்.
0: வேண்டாம் வேண்டாம், எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலேருந்து தான் பேசுகிறேன். இங்கே யாராவது பார்த்துட்டா வம்பு. ஃபோன்லேயே பேசிக்கலாம்.
2: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி, முரளி, ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க. எங்கே வம்பு கிடைக்கும்னு அலையிறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிட்றேன். ஓகே
2: ஓகே.
3: மீரா, நீதானா? தூரத்துலேருந்து பார்த்த போதே சந்தேகமாக இருந்தது. ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க?
0: கோவிலில் என்ன பண்ணுவாங்க?
3: அதானே, அதை போய் கேட்குறேன் பாரு. ஆமாம், நீ யார்கிட்டயே ஃபோனில் பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டிங்களா?
3: சீச்சி, நான் அதோ அந்த பூக்கடைக்கிட்டேருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பாடே.
3: ஆமாம், ஃபோனில் யாரு? யூஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
3: தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சா பெட்டர். இல்லை மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமாக இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாமல்
0: எனக்கு இன்னும் 2-3 கால் பண்ணணும். நீங்கள் கிளம்புறீங்களா?
3: நான் ஒருத்தி எங்கேதும் தெரியாதவ. நீ மாப்பிள்ளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யூஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
3: சரி, வரேன் வரேம்மா, வரேன்.
0: முரளி, அவங்க போயிட்டாங்க.
2: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம.
0: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
2: ஏன், 22ஆம் தேதி வேண்டாமா?
0: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
2: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 மணி பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆஃபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா, மீரா, நடுவில் ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கடை நடக்க போதில்ல, சரியா?
0: சரி
2: மீரா, அன்னைக்கு காலையில் வீட்டில் ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோவில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்துடுவாங்க.
2: அப்போ நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
2: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேராக மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் 4 மணிக்கே அங்கே வந்துடுவேன். நீ 4:30லேருந்து 5:00க்குள்ளே வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா?
0: அண்ணா,
2: கொஞ்சம் சந்தோஷமாக ஊன்னு சொல்லேன்.
0: சரி.

எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்து தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே. என்னாச்சு?

ஐயோ, என்னது பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம்.

0: எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, எங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில
1: மாடிலையே இல்லையே. எங்க எங்க போயிட்டாங்க?

0: நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
1: அம்மா, அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால் அந்த குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி யோசிச்சு பார்க்கறதில்ல. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தாம்மா தெரியும். இப்போ நானும் உங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்கள் அப்பா அம்மா எங்கே என்ன ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தாம்மா. இந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்கிறதா ஓடி போகிறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
1: அன்புடன், அப்பா அம்மா. யோ, அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு, தப்பு, தப்பு. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முரளி, முரளி கூப்பிடுறனே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யேன்னு நினைச்சிடுவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டில் லைட் எதுவும் எரியல.
4: காமாட்சி, காமாட்சி!
3: கடவுளே, என்ன இது? மீரா, மீரா இப்படி வெறும் தரையில் கிடக்க? மீரா, மீரா,
4: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா?
3: மீரா, எழுந்துருமா, எழுந்துரு.
1: என்ன வேணும் உங்களுக்கு?
3: இல்லை, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
1: அப்பா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
3: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணையா நான் இருக்கேன், சொல்லுமா.
1: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
3: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.

0: தெரியும், கிளம்புங்க.
1: ஷோ, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிம்மா, நான் வரேன்.
0: ஐயோ, மறுபடியும் முரளி போன் பண்றானே. போனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும். என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான். வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேக்குற எல்லாரையும், கடவுளே நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத முரளி. உன்னை ஏமாத்திட்ட, என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
2: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
0: வா கண்ணம்மா.
2: இன்னையம்மா, பொழுதோட எழுந்துக்கண. அம்மா எங்க? பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதா?
0: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணாம், நீ கிளம்பு.
2: இன்னையம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஒரு வேளை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டிப்டுவாங்க.
0: நான் தான் வேண்டான்னு சொல்றேல, நீ கிளம்பு.
2: இன்ன கண்ணு, கோவமா பேசிக்கின.
0: ஆமா, கோவம்தான். நீ கிளம்பு முதல்ல.
2: கிளம்பவா? இன்னவும் சரியில்லையே. அப்பா எங்க?
0: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
2: இன்னாடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
0: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
2: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னண்ட கேட்டா நீ கோவமா பேசுற.
0: ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ?
2: சே சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
0: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ.
2: சரிதாம்மா.
0: சங்கிலியே இல்லாம என்ன வீட்ல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
3: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவன், இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமாக இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகன்னு இப்போ தானே புரியுது. அவள் சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டுருந்தனே, என்ன மாதிரி மடையை அவனாவது இருப்பானா?
4: யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே.
3: சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாதை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்பு விட்டால. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்லை ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுற்றலான்னு நினச்சாளா? நிலமையப்பார், ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பான் தெரியுமா? இப்போது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை.
4: அதுவும் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் வெறுப்பேற்றுறானா? அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா?
3: நோனோ, சான்ஸே கிடையாது.
4: ஃபோன் அடிக்குது.
3: அதானே, மீராவான்னு பார்த்தேன். அவள் எங்கே கூப்பிட்றது?
4: திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா, நானும் காலையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரலை. கரெக்ட் மணி, நீ சொன்ன. இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்ததாக ஆச்சு, இல்லைனா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், ம்,
3: இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேள. நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு.

மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உனக்கு தொந்தரவு பண்ணிட்டேன். ஆ முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது? என்னால் முடியல, சத்தியமாக முடியல. எங்க போனாங்க, எப்போ போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துக்கிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா, இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே. ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேட்கிறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்று என்னென்னமோ பேசுறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணோம், வந்து வந்து எங்கன்னு கேட்கறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேட்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டியில? பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
2: நீங்க யாரு?
1: நான் சரோஜா, பக்கத்து வீட்டுல இருக்கேன்.
2: பக்கத்து வீட்டுனா அங்க இருக்க வேண்டியது தானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
2: அவன் இருக்கானா?
1: ஏன், யாரு?
2: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசல்ல நிக்கிறீங்க? மீரா, மீரா.
1: மீரா உங்களுக்கு தெரியுமா?
2: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
0: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
2: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
1: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
2: மீரா, எங்க அவன், உங்க அப்பா
0: வந்து

0: அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
1: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாட வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கை பிரித்து பத்திரமும் எழுதிக்கலான்னா நம்பி கிளம்பி வந்தா இப்போ வெளில போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்?
0: தெரியல.
1: என்ன எங்கிட்ட ட்ராமா பண்ணுறான் அவன்? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
2: நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
1: நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இதில் நீங்கள் தலையிடுறது தப்பு.
2: நான் நிஜத்தை சொல்கிறேன்
0: ஆண்டி.
2: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
0: ஆண்டி
2: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வந்தேன். அதா
1: மீரா, இதெல்லாம் நிஜமா?
2: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
0: ஆமா ஆமா.
1: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு! போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்கண்ணே.
0: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
1: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சஞ்சு சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்கள் அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
2: நான் தான் ஆமாங்கிறனே.
1: நீங்கள் மீராவா?
2: இல்லை சரோஜா.
1: அப்போ கொஞ்சம் வாய் விடுறீங்களா?
2: சரி.
0: அப்பா அம்மா இப்போ இல்லை, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்கிறேன் சித்தப்பா.
1: என்ன ஒரே டவுட்டாக இருக்கு, அந்த அம்மா திருச்சியில் கும்பாபிஷேகங்கிற, நீ இப்போ இல்லை அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியாக இருக்க. கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
2: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவன் பார்க்க போகணும், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புனதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பியனும். அதனால்
1: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
2: உண்மைதான்.
1: கிளம்புறேன். ஆனா ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்கு வேணாலும் மட்டும் உங்க அப்பாட்ட சொல்லு.
2: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
1: மீரா,
2: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
1: கொடையை மறந்து போயிட்டேன்.
2: நீங்கள் கொடை கொண்டே வரலையே.
1: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
2: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
0: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளித்து பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
2: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கேன்ல.
0: ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது.
2: என்ன?
0: மணி சாயங்காலம் 5 ஆக போகுது.
2: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்லை போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடலாம்ல.
0: ஷோ ஆண்டி, மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
2: சரிம்மா சரி.
0: ஆண்டி,
2: ஆ
0: அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாமல் இருக்க முடியாது.
2: எங்கேன்னு போய் தேடுறது?
0: ஒரே ஒரு வழி தான் இருக்குது.
2: என்ன?
0: போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
2: மீரா, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
0: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க என்னால் முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
2: நீ சொல்கிறதும் சரிதான். சரி வா. மீரா, அங்கே பாரு யார் வருதுன்னு. உன் அம்மாவும் அப்பாவும் வராங்க.
0: அம்மா, அப்பா.
2: காமாட்சி, எங்கே போயிட்டீங்க? பாவம், அவன் எவ்வளோ துடியாக துடிச்சு போயிட்டா தெரியுமா?
0: எங்கே போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லலை? நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா?
2: சரி சரி, முதல்ல உள்ளே வாங்க.
0: அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க?
3: மீரா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாமா நாங்கள் போனோம்.
2: ஒன்றுமே புரியலையே.
4: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
0: அப்பா, நான் என்ன இந்த உலகத்தில் யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டீங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல்

0: தப்புன்னோ காதலிக்கிறது பாவம்னோ நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு விட்டு ஓடிப்போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாமல் 6 மாதத்தில் எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. சேர்ந்து பெற்றவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? இப்போ புரிஞ்சு போச்சு.
2: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இதை நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்லை, தெரியுமா உனக்கு?
0: உனக்காக யூஎஸ் மாப்பிள்ள பார்த்துருக்கணும்னு சொல்ல போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
3: அப்பா, அது அது வந்து
0: அதெல்லாம் அப்பனு சொல்கிறேம்மா. நான் நேரடியாக இதை பற்றி விசாரித்தா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
2: ஆனால் அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராகிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
0: உன்னை அடித்து கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்கள் அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவள் வீட்டை விட்டு ஓடிப்போனான். அதனால் உன் விஷயத்தை வேறு விதமாக கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
2: மீரா, ஓடி போகிறதும் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா?
0: நீங்கள் ஓடிப்போனால் மட்டும் இல்லைம்மா, நாங்கள் ஓடிப்போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரித்தா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
2: இங்கே பார் மீரா, மனசார உனக்கு ஓடி போகணுங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படித்ததும் நீங்கள் எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்போவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படி தானம்மா?
0: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகலை? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேலே இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்கிறேம்மா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போகிறது தான் தப்பு.
1: அதெல்லாம் சரி, போனதை தான் போனீங்க, ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க.
3: அப்பா, வீட்டில் ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரித்து அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் முதல்லையே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஆனால் உலகத்திலேயே பொண்ணு ஓடி போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கதை கட்டி பேசுகிறாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்ப்பா, இப்போ ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலைனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
2: மீரா, அதான் சொல்கிறோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
1: காமாட்சி, நான் பக்கத்தில் இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்போ தான் அவள் நார்மலாயிருக்கா.
3: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடிப்போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
4: நான் தான் மீரா சொன்னேன்.
3: கல்யாணி, நீயா?
4: ஆமாம் மீரா, அதுக்காக நீ என்னை மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாது உங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன், என்னை பற்றியும் உன்னை பற்றியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளியை லவ் பண்ணுறதை பற்றி நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமாக லவ்

0: பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆண்டின்னு கூட அவங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா நீ எதை பத்தியுமே வீட்டில் சொல்லல போல இருக்க. அவங்கள வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
1: அப்பதான் என்னை காஃபி ஷாப்ல நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போறதா இருக்கேன்னு சொன்னேன். அப்ப நீ கொஞ்சம் குழப்பத்துல இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளானை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்க 22ஆம் தேதி பிளானை பத்தி சொன்ன. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அது அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே? எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பற்றியெல்லாம் யோசிச்சு தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வேறு வழி இல்லாமல் நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளியை வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுகு ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு எதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளோ பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
2: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
3: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்லை. முரளியை நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
1: மீரா, முரளியை மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. காதல் உன்னை மறக்க விடாது.
3: சாரி கல்யாணி, நான் உறுதியாக இருக்கேன்.
1: ஆஹா, முரளியை மறுபடியும் நேரில் பார்த்தா என்னை மறந்துடுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லிடுவியா?
3: நான் எங்கே பார்க்க போகிறேன்?
1: அப்படியா? முரளி, முரளி உள்ளே வாங்க.
4: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
3: முரளி, முரளி நீ எப்படி?
5: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடு தான்.
1: ஆமாம் மீரா, ஒரு தடவை என் ஃபோனில் இருந்து முரளிக்கு நீ ஃபோன் பண்ண தெரியுமா? அப்போவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியாக முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்பில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமாக இருந்தது. விடிய காலையிலேருந்து காலையில் 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. நானாக போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
6: பழகின கொஞ்ச நேரத்திலேயே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
5: மீரா முதல்லயே இதை சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
4: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவொன்னு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் எப்போ வரும் எப்போ வரும் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா?
1: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடியும் எங்க பார்க்க போறேன்னு ஏதோதான் என் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளியே முன்னாடி நிக்கிறாரு. என்ன சொல்ல போற?
3: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
4: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
3: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
1: மீரா, காதலிச்சா வீட்டில் சொல்லி பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
3: எஸ்.
6: ஆ சரி, மீரா கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம்?
3: திருத்தணியில.
4: திருத்தணியா?
7: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி. நேயர்களின் கேட்கலாம் வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியின் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேர்களே, கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவை துணுக்குகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 43-638 என்ற முனைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். இது காரை பண்பலை 100.3 கலக்கல் நேரம்.

0: ஜெகமே தந்திரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டாச்சு. நம்ம நிகழ்ச்சிக்காக ஜோக் சொல்கிறதுக்காக நேரம் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: நான் செந்தில்கண்ணன் பேரலம்.
0: சொல்லுங்க, என்ன நகைச்சுவை வச்சிருக்கீங்க?
1: ஏபிக்கும் ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யும் மேடம்?
0: ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யுமா தெரியலையே, சொல்லிடுங்களேன்.
1: சிடி போட்டு பாக்கும்.
0: சிடி போட்டு பாப்பாங்க. சரிங்க, அடுத்து நான் உங்களை ஒன்று கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: அதாவது ஒரு பையன் தூங்கும் போது தலைவனைக்கு அடியில் வந்து டிக்ஷனரி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்களாம். எதுக்காக?
1: அவனுக்கு புரியாத கனவா வருதான், அதுக்காக எடுத்து பாக்குறதுக்காக.
0: சரி, அதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் இல்லாத கனவு வருது, அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. பரவாயில்ல, நீங்க நல்லா அப்டேட்டாவே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சொல்லுங்க சொல்லுங்க.
1: கம்ப்யூட்டருக்கும் எலிபொறிக்கும் என்ன மேடம் வித்தியாசம்?
0: எலிபொறிக்கும் கணிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா?
1: ஆமா,
0: கணிப்பொறிக்கு மவுஸ் இருக்கு, அதுல எலிபொறியில மவுஸ் மாட்டிக்கும். சரிங்க, நன்றி நன்றி.
1: உள்ள இருந்தா எலிபொறி, மவுஸ் வெளியில இருந்தா
0: கணிப்பொறி. சரிங்க, நன்றி நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்மா, பொன்மாலை வணக்கம். ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: பேசுங்க, நகைச்சுவை சொல்லுங்க.
2: ஒரு மருத்துவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லா இடத்துக்கும் நடந்த வண்டியில போறது இல்ல, நடந்தே போய் ஒரு வைத்தியம் பார்த்தாரு. ஏமா,
0: என்ன ஆரோக்கியத்துக்காக நடந்து போயிருப்பாங்க?
2: இல்ல, அவர் கால்நடை மருத்துவருமா.
0: கால்நடை மருத்துவர்ன்றதுனால நடந்து போனாங்கன்னு சொல்றீங்களா? சரி,
2: ஆமா ஆமா,
0: நல்ல
2: கணிச்சு. ஆமா, இன்னொரு ஜோக் சொல்றேன்மா. அதாவது ஒரு பெண்ணோட தகப்பனார் வந்து ஒரு புரோக்கரை கூப்பிட்டாரு. புரோக்கரை கூப்பிட்டு புரோக்கரை சொன்னாரு, தம்பி என் பொண்ணுக்கு நல்ல போரு உள்ள வீடா பாரு, தண்ணி வசதி இருக்கணும், போருங்கிறது தண்ணி வசதியா இருக்கணும், அதே மாதிரி வீடு உள்ள வசதியா பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை சொல்லிட்டாரு. அவரும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த பொண்ணோட தகப்பனார் வந்து மாப்பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த புரோக்கர் ஒரு ஐயா, நம்ம உங்க பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் எல்லாம் கொடுங்கன்னு. அவருக்கு அவரு அந்த பெண்ணோட தகப்பனார் புரோக்கரை கேட்டுக்க, ஐயா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு, நான் நீங்க போர் உள்ள வீடா பாக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களா, ஐயா இந்த பாருங்கய்யா போர் இருக்கு, ரெண்டு போர் இருக்கு பாருங்கய்யா அப்படின்னு. அவர் காமிச்சது ரெண்டு வைக்க போற
0: வைக்க போற காமிச்சிட்டாங்க, போர் செட்டுக்கு.
2: ஆமா, போருக்கு பதிலா வைக்க போற காமிச்சிட்டாரு.
0: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. உங்க நகைச்சு.
2: நன்றிமா.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
3: உடையார் பழையம் அஜிம்.
0: அஜிம் சார், என்ன நகைச்சுவை கொண்டு வந்திருக்கீங்க?
3: மனைவி சொல்றாங்க, ஏங்க இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு சொல்லிட்டு போங்கிறாங்க. அதுக்கு கணவர் சொல்றாரு, நம்ம யாருமே இருக்க முடியாது, வாடகை தரலன்னு ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு.
0: இது ட்விஸ்டா இருக்கு. சரிங்க, நன்றி நன்றி.

0: இப்போ 5:10 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவையை சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து யார் வராங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன நகைச்சுவை எடுத்து வந்திருக்கீங்க?
1: ரெண்டு கொண்டு வந்திருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: வாள் இருந்தும் வீழ்த்த முடியாது, இது என்ன மேம்?
0: வாள் இருந்தும் வீழ்த்த முடியாதா?
1: பேச முடியாது.
0: வாய் இருந்தும் பேச முடியாதா?
1: அது என்னது?
0: பேச முடியாது, தெரியலீங்களே.
1: ஒண்ணும் இல்ல மேம், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கால்வாய் தான். வாய் இருக்கானா பேசுமா? பேசவே பேசாது. இருக்கு காய்கறி இருக்கு, அந்த காய்கறி வந்து மோதிரம் போட்டுக்கோமா, அது என்ன காய்கறி?
0: மோதிரம் போட்ட காய்கறியா?
1: ஆமா, இது ஆங்கிலத்துல யோசிங்க, அப்ப கரெக்டா வந்துடும்.
0: பாருங்க, சூப்பரா சொல்லிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி.
0: கலக்கல் நேரம் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? நலமா இருக்கா? எங்க இருந்து அமுதா பேசுறீங்க?
2: மேமாத்தூர் மேடம்.
0: மேமாத்தூர் அமுதா, என்ன நகைச்சுவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
2: தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்னவாகும் மேடம்?
0: தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்னவாகும்? அழகா தான் ஆகும்.
2: செலவாகும் மேடம்.
0: செலவாகும் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறீங்க அமுதா. நன்றி நன்றி அமுதா.
2: நன்றி.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க? கவின்ஷாவா? கமலிஷா. பஞ்சநதி குளமா? என்ன ஜோக் சொல்ல போறீங்க?
3: ஒரு ரூட். அந்த ரூட்ல எங்கயுமே போக முடியாது.
0: அந்த ரூட்ல எங்கயுமே போக முடியாது. ஆனா அது பீட் ரூட்.
3: கரெக்ட்.
0: கரெக்ட்டா? சரி, நீ கரெக்ட்டா பாப்பா சொன்னதுக்கு மக்க வாங்கிடுவோமோ நினைச்சேன். பரவாயில்ல, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன். நன்றிமா உங்களுக்கு. கமலிஷா,
3: பூனை சுத்தி பூனைங்க சுத்தி வந்ததா?
0: ஸ்கூல்ல சுத்தி பூனை சுத்தி வந்துச்சா?
3: ஸ்கூல்ல பூனை சுத்தி வந்தது.
0: கேட் வாக் பண்ணுச்சா?
3: நன்றி
0: கமலிஷா உங்களுக்கு.
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்போ 5:18 20 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அழகாக அவங்களோட கடி ஜோக்குகளை சொல்லி அசத்திட்டே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்காக யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், மாலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க? யார் வந்திருக்கீங்க சார்?
2: நெத்தில
1: வீங்கி போயிருக்கும்.
2: வெட்டுக்காயம்
1: இருக்கு, வீங்கி போயிருக்கு, இத்தனையே சொல்லணும். அவர் உடனே அவர் என்ன சொல்லிருப்பாரு? வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம், நாகை மாவட்டம் தேவூர் கிராமத்தில் இருந்து பேருங்க.
1: ஹலோ, வானொலியோட ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க.
3: சொல்லுங்க
1: உங்களோட

0: பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க. யார் வந்திருக்கீங்க?
1: தேவூர், நாகப்பட்டினம் மாவட்டம், தேவூர்.
0: பேருங்க?
1: மாரிமுத்து.
0: மாரிமுத்து ஐயா, பேசுங்க. என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க?
1: அம்மா, ஏமா இந்த பந்தல் காலில் வந்து வாழ்மரம் கட்டுறாங்க.
0: ஏன்னா அது நிக்காதுல்ல, அதனாலதான் கட்டுறோம்.
1: ஓகே ஓகே, ரைட்டு. பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் பஸ் நிக்குது?
0: பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் பஸ் நிக்குதா? ஏன்னா அதெல்லாம் உட்கார முடியாதுல்ல, அதனாலதான்.
1: ஓகே ஓகே, நன்றி. அப்புறம் ஒருத்தன் கேக்குறான், ஒரே கிட்ட இருக்கு எப்படி குடிக்கிறதுன்னு கேக்குறான்.
0: ஒரே
1: குளிரா இருக்கு எங்க எப்படி குடிக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்?
0: குளிரா இருக்கு எப்படி குளிக்கிறதுன்னு கேக்குறாங்களா? தெரியலீங்களே, நீங்களே சொல்லுங்க.
1: போர்த்திட்டு குளிதா குளிரா?
0: அச்சச்சோ, நல்ல பதில். நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கீங்க? கலக்கல் நேரம், யார் பேசுறீங்க?
2: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: பேசுங்க சார், நகைச்சுவை சொல்லுங்க.
2: நகைச்சுவை சொல்றேன் மேடம். அதாவது அமெரிக்காரரு, ஜப்பான்காரரு, இந்தியாக்காரரு, மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். மூணு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களாம். அமெரிக்காக்காரர் சொன்னாரா, நாங்க வானத்தை உரசிக்கிட்டு பிளைட் விடுவோம் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா கேட்டா, என்ன வானத்தை எப்படி உரைச்சுட்டா பிளைட்ல உடச்சு வீணா போயிடமே அப்படின்னு கேட்டது. ரெண்டு அடி கீழே இறங்கிங்க. அடுத்தது ஜப்பான்காரர் சொன்னாரா, நாங்க வந்து கடல்ல தண்ணிய உரசிக்கிட்டு கப்பல் விடுவோம்
0: அப்படின்னாரா.
2: உடனே எப்படிங்க மூடியில போயிடும், எப்படி நீங்க தண்ணி இது
0: பண்ணுவீங்கன்னு போகும் கப்பல்
2: ஒரு நீதிபதி வந்து ஒரு திருடன் கேக்குறாரு, ஏன்டா ஒரே கடையில போய் தொடர்ந்து திருடுறியா, அடிக்கடி போய் திருடுறியா, மீண்டும் மீண்டும் திருடியா, ஏன் திருடான்னு கேட்டார். உடனே சொன்னாரா, நான் என்ன செய்றேன் ஐயா, நன்றி மீண்டும் வருகன்னு போட்டுச்சு.
0: ஓ, எவ்வளவு சின்சியரா இருக்காங்க பாருங்க அவங்க.
2: ஆமாமா,
0: நன்றி நன்றி. உங்க நகைச்சுவை. அடுத்தும் கூட ஒரு நேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: சித்திரிபுள்ளி தேவி மேடம்.
0: தேவி சொல்லுங்க, என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க?
3: ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் மேடம். கணவர் வந்து வெளியிலேயே எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருந்தாரா. மனைவி, ஏன் என்ன ரோட்டே என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு. அம்மா வராங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன்னாரா. இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் சமயக்கட்டுல இருந்து ஒரு மசாலா டப்பா கொண்டு வச்சு தலையில வச்சுட்டு நின்று இருந்தாங்களா. ஏன்னு கேட்டேன், ஏன் இப்படி நிக்கிறேன்னு. ஏற்கனவே போன தடவை உங்க அம்மா வந்தப்பயே மண்டையில மசாலாவே இல்லையான்னு கேட்டாங்க.
0: அதாவது கணக்கு எக்ஸாம் நடந்துருக்கும் போது ஒரு பையன் வந்து கணக்கு போடாம டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்காங்க. எதுக்கு தெரியலையா? சரி, நான் சொல்லிடுறவா? அது அவங்க சார் சொன்னாங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கு கணக்குல அப்படின்னு சொல்லவும் அவன் தப்பா புரிஞ்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்களா. சரி, நன்றி நன்றி உங்க நகைச்சுவைக்கு தேவி.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: VPN கண் மருத்துவமனையும்.
5: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையா.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம்.

நேர்களை நாளை காலை 10 மணிக்கு காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடை வழங்கும் ஆலய உலா அருள்மிகு காரை

0: காலமையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
1: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: காரைக்கால் காரைக்கால் அல்வா கடை
3: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
4: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 5:31, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ஐக்யூ விற்பனை திருவிழா.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வாங்கலாம்.
3: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநல்லா ரோட் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ஐக்யூ விற்பனை திருவிழா.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வாங்கலாம்.
3: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
2: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநல்லா ரோட் காரைக்கால்.
1: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
6: சிவபெருமான் மூர்த்திக்கெல்லாம் முதல்வன், மாலும் நான்முகனும் காணா நாயகன், உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்பெருமான். தமிழிலக்க வரலாற்றின் முதன் முதலில் ஈசன் மீது புத்திலக்கியங்கள் படைத்த புலவரை, பதிய பெருவழியை பக்தி உலகு காட்டிய சிவஞானியை, பன்னிசைக்கு தாயை, காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தான் என்கின்றார் தெய்வ சேக்கிழார். அப்படியாயின் ஈசனுக்கு தாயாகும் தகுதியை காரைக்கால் அம்மையார் பெற்றிருந்தாரா என்று உங்களுக்கு கேட்க தோன்றும். சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொன்னது புறச்சான்று. அது மட்டுமா, அம்மையார் பாடல்களில் அகச்சான்றுகளும் இருக்கின்றன. அம்மையார் பக்தி சுவை ததும்பும் 3 செந்தமிழ் இலக்கியங்களை செய்திருக்கிறார். அவை அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள். அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதியிலும் திருவிரட்டை மணிமாலையிலும் புதைந்து கிடக்கும் பாடல்களில் அம்மையாரது கனிந்து விளங்கும் தாய் என்பின் ஆழத்தை தெளிவாக நம்மாலே காண முடிகிறது. ஈசன் மேல் அம்மையாருக்கு பாசமும் பரிவும் பெரிதும் பழிச்சிடுவதை அந்த பாடல்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. சிவபெருமான் வேள்வியிலிருந்து எழுந்து வந்த வெம்புலியை கொன்று அதன் தோலை இடையிலே உடுத்தியவன். பிளிரி வந்த கழித்தை மாய்த்து அதன் தோலை போர்த்தி கொண்டவன். சீறி வந்த பாம்பை பிடித்து அணிந்து கொண்டவன் என்றெல்லாம் பெருமானது வியத்தகு வீரத்தை புராணங்கள் விரிவாக பேசியிருக்கின்றன. அப்படிப்பட்ட பெரியானை, இன்னும் சொல்ல போனால் ஆக பெரியானை பார்த்து அம்மையார் பாம்பு ஒன்றை மட்டும் அணிகலனாக விரும்பி உன் உடலில் அணிந்து கொள்ள வேண்டாம், பல நாளாய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், அப்படி ஆபரணம் அணிய விரும்பினால் நீ பொன்மாலை ஒன்றை அணிந்து கொள் என்று பயம் கலந்த பாசத்தோடு இறைவனிடம் அம்மையார் வேண்டுவது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இது பாடல் அரவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம் பண்ணால் முரணழிய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பால் எய்தானே பொன்னாரம் மற்றொன்று பூன். இந்த பாடலிலே பரமனுக்கு பாம்பினால் எங்கே தீங்கு நேர்ந்து விடுமோ என்ற அம்மையாரின் தாய் உள்ளத்தின் தவிப்பு தெரிகின்றது. இந்த தவிப்பு என்பது தாய் பாசத்தின் வெளிப்பாடாகும். அம்மையார்

0: இறைவனிடம் மட்டுமா தாய் அன்பை காட்டினார்? இறைவியிடமும் அவர் அன்பை பொழிந்திருக்கிறார். சர்வசக்தி படைத்த அம்பிகையின் எல்லையற்ற ஆற்றல் அம்மையார் பாசக்கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அன்பு மிகும்போது அறிவு அடிபட்டு போய்விடுவது இயல்புதானே. அம்மையார் பரமனே, சுடுகாட்டில் நள்ளிரவில் பேய்களோடு சேர்ந்து கொண்டு நீ நெருப்பினிடையே ஆடும்பொழுது அழகுக்காக உன் இடப்பாகத்தில் இளையவளாம் உமையாளையும் வைத்து கொண்டு செல்லவே வேண்டாம் என்று அன்போடு அறிவுறுத்துகிறார். அவர் பேசுகிறார் பாருங்கள். குழலால் சிறுபுறத்து கோல்வலையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டாம். கடலார்ப்ப பேர் இரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆர் அழல்வாய் நீ ஆடும் அங்கு என்பது அவருடைய பாடல். பாடலிலே ஈசனிடத்து மட்டும் அல்லாது ஈஸ்வரிடத்தும் அம்மையார் காட்டும் தாய் அன்பின் வெளிப்பாடு புலப்படுகிறது.
1: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
5: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன்கோ. சரி சரி வசந்தன்கோ,
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
10: தட்ஸ் ரைட்.
12: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
14: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
13: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
14: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
13: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோலதன வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
5: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
8: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
7: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
9: காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து ஒலிக்க வருகிறது வி. நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: சிம்பிள் தான். அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட் செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
2: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
3: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
3: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் புதுக்கோட்டை E.M். பாட்ஷா பாடிய பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். மின்

0: கங்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 9:30 திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: விளக்கீட்டும் வேளையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது அனிதா கிருஷ்ணா பாடிய பாடல்.

காரைக்கால் பன்மலையின் 100.3 இதுவரை நாம் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றம் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.

0: பன்னிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனையடுத்து மாநில செய்திகள் புதுச்சேரியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today stated that climate action must be guided by fairness, responsibility and equity. In his special address to the National Assembly of Seychelles, Prime Minister said this is the essence of climate justice. He emphasized that Seychelles and India both seek a world where development is more inclusive and where international institutions reflect contemporary realities.
2: Seychelles and India both seek a world where development

0: மோர் இன்க்ளூசிவ். வி போத் சீக் அ வேர்ல்ட் வேர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் கண்டெம்பரரி ரியாலிட்டிஸ். வி பிலீவ் தட் அவர் ஷேர்ட் ஃபியூச்சர் மஸ்ட் பி ஷேப் கலெக்டிவ்லி, இன்க்ளூசிவ்லி அண்ட் ஃபேர்லி.
1: Mr. Modi said Seychelles occupies a special place in India's vision for the Indian Ocean and that conviction is stronger than ever. He said the Indian Ocean does not separate India and Seychelles but connects the two countries. He addressed that it will encourage all those who are making sustained efforts for environment conservation.
0: Our vision is captured in the idea of Mahasagar, mutual and holistic advancement for security and growth across regions. Mahasagar. This vision recognizes that our futures are interconnected and interdependent, and we will continue to work together for a safer and more secure Indian Ocean region.
1: Prime Minister said it is a special honor to stand before everyone as the first Indian Prime Minister to address the National Assembly. He also thanked President and the people of Seychelles for honoring him with the Seychelles' highest distinction, the Guardian of the Blue Horizon, earlier in the day. Union Ministers Amit Shah, S. Jaishankar, Rajnath Singh, Piyush Goyal, Manohar Lal and Jitendra Singh congratulated Prime Minister Narendra Modi on being conferred with Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. Prime Minister Modi has said that the power of public participation in nation building is one of India's greatest strengths. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashwani today, Mr. Modi said this spirit was once again evident after he appealed to citizens to adopt certain measures in view of the prevailing warlike situation in West Asia. Mr. Modi had urged people to avoid buying gold, postpone non-essential foreign travel and use carpooling for some time.
0: पश्चिम एशिया में बनी युद्ध की स्थितियों को देखते हुए मैंने देशवासियों से कहा था कुछ समय के लिए सोना खरीदने से बचें, लोगों से कहा था कि विदेश में छुट्टियां मनाने से बचें, लोगों से कार पुलिंग को भी बढ़ावा देने की अपील की थी, किसानों से केमिकल मुक्त खेती के लिए, खेत बचाने के लिए और प्राकृतिक खाद का ज्यादा से ज्यादा इस्तेमाल का आग्रह किया था। मेरी अपील का उन्होंने न सिर्फ समर्थन किया बल्कि हर तरफ से उसमें अपना सहयोग कर रहे हैं।
1: India today categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. He said Pakistan should rid itself of its proclivity to rely on terrorism as an instrument of state policy. In men's cricket, hosts Ireland were 17 for no loss in 1.4 overs against India in the second and the final T20 international of the two-match series in Belfast when reports last came in. Earlier, India won the toss and elected to bowl. Ireland lead the series 1-0 after registering a 34-run victory over India in the opening T20 international on Friday. India will be aiming to level the series. In the ICC Women's T20 World Cup, India will take on Australia in their final Group A match at Lord's Cricket Ground in London this evening. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Led by Harmanpreet Kaur, the women in blue are currently placed second in the Group A standings, having won 3 of their 4 matches. Australia, meanwhile, sit comfortably at the top of the table with 4 wins in 4 games. India will be aiming for a victory over the unbeaten Australia to secure that place in the semi-finals. And with that, we end this news bulletin.
2: ஆஹா, புது ரோட்டு கிடைக்குமா?
3: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா சீஷெல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை

0: ஏழு மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பானது. பிரதமர் தமது உரையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறை வெற்றி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக இந்நிகழ்ச்சியில் அவர் கூறினார். பிரதமரின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றிய செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றுகையில், இந்தியாவில் தற்போது 40 C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெற்றி பெற்றவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்.
0: இந்திய சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டார். இருதரப்பு ஒத்துழைப்பு மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றினார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் ரோஜ் கைமானில் நடைபெறும் சீஷெல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் நடைபெற்றது. குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு வருடா வருடம் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது. தமிழகத்தில் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடக்கி வைத்தார். இன்று புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 424 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம்

0: நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசன், சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செவ்வேல், துணை இயக்குநர் திரு ரகுநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று காலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு போலியோ தொற்றை தடுக்கும் வகையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள் சரியாக கவனிக்காததால் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்காலத்தில் போலியோ தொற்றே இல்லாமல் இருக்க இந்த முகாம் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதேபோல் 14 முதல் 16 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பு தடுப்பூசி போடும் முகாமையும் துவக்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி பிராந்தியம் காரைக்கால் மாவட்ட அளவிலான முகாமை புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, துணை மாவட்ட ஆட்சியர் திரு பக்கிரிசாமி மற்றும் நலவழித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
1: 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு நேற்று ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் மாங்கனி திருவிழா நேற்று முறைப்படி தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் அருகே உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பரமதத்தன் மாப்பிள்ளை கோலத்தில் எழுந்தருளினார். அப்போது மேளதாளத்துடன் வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா புறப்பாடும் மாங்கனி படைக்கும் மாங்கனி திருவிழாவும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தோனி அல்பன்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ கேஸ்டல் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு நடத்திய ஆராய்ச்சியில் 16 வயதிற்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அயர்லாந்து பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கியது. உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லண்டன் லார்ட்ஸில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்களை இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க. இது

0: நம்ம கடைங்க.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: என் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறை எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகிறது. எனவே மனிதர்கள் வாழக்கூடிய சராசரி வயது உயர்ந்து வருகிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய கருத்துக்கள் இன்றைக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளது. அந்த மருத்துவத்துறை பற்றி, மருந்து பற்றி வள்ளுவர் கூறியிருக்கின்ற சில கருத்துக்கள் இன்றைய உலகிற்கும் பொருந்துகின்ற வகையிலே அமைந்துள்ளது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று கூறியுள்ளார். முன்பு சாப்பிட்ட உணவு செரித்து விட்டது என்பதை உணர்ந்த பிறகுதான் உண்ண வேண்டும். கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் வயிறு குப்பைமேடு போல் ஆகிவிடும். இதை வள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறுவார். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதூக்குமார் என்பார். குறைந்த அளவு உணவை உண்பவன் எப்போதும் இன்பமாக இருப்பான். அதுபோல் நினைக்கும் போது விரும்பியதையெல்லாம் உண்பவனின் உடலில் நோய் வந்து சேரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்பார் வள்ளுவர். நோயாளி குணமடைவதற்கு 4 பேரின் பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றிய மருந்து என்பது திருக்குறள். நோயாளி, நோய் தீர்க்கும் மருத்துவன், மருந்து, நோயாளியின் அருகிலிருந்து பார்த்து கொள்பவர் என 4 பகுதிகளை கொண்டது மருத்துவ முறை. நொறுங்கத் தின்றால் 100 வயது என்பர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் 100 வாழ்வோம். நன்றி.
3: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
0: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
11: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
12: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
13: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
14: June 30 ஒரு நாள் மட்டும், 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
15: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
16: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

காரைக்கால் பண்பலை 100.3 இனி வருகிறது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த

0: மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள். ஆறு 6:45 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்டே ஹோம் அப்ளையன்சஸ் கும்பகோணம் சாந்திபணி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கும் ஆலய உலா. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி வெள்ளை சாதி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் திருநள்ளாறு ஆர். லக்ஷ்மி நாராயணன் மற்றும் எஸ். நேதாஜி ஆகியோர். இன்று 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இயற்கை விவசாயமும் மதிப்பு கூட்டலும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எஸ். ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மனதின் குரல் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். வழங்குகிறார் காரைக்கால் அம்மையார் கோவில் அச்சகர் சிவஸ்ரீ வி. யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள். ஒன்பது 9:50 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 10:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். லைட் ஹவுஸில் இன்றைய மாலை ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம் ஸ்கூல், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சிவ வல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ மற்றும் ஸ்கின் கேர், திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ். 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி டி. பவனிஷா. 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. ஏழு 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுப்பு

0: பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து

0: காலம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
1: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: எனதருமை
0: நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
1: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
0: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
1: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே

0: விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
9: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: விரைவில் மயிலாடுதுறை.

0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
4: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். இப்ப வந்து கர்ப்பப்பையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே அந்த பேஷண்டே சொல்லிடுறாங்க, எனக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து எதுக்கு அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மணி செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு எனக்கு கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்ற கட்டத்துக்கு பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்துடுறாங்க அப்படின்னு தோணுது. இந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் டாக்டர் உங்களுக்கு?
5: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்றதுக்காக இதை நீங்கள் எடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீட்டு அதிகமாக போகுது, அப்போ நீங்கள் இதை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போகிறது அப்படின்றதை விட அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை கேட்டுக்கலாம். ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு இல்லை அதில் ட்ரை பண்ணிட்டு வேற வழியே இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்தே
4: ஆகணும் டாக்டரே சஜஸ்ட்
5: பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ப நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நிறைய பேஷண்டே இல்லைங்க, எனக்கு இது பெரிய தொந்தரவா இருக்கு, நீங்க எடுத்துட்டுங்க அப்படின்னா பின்னாடி அவஸ்தப்பட போறது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட போன் ஹெல்த், போன்ஸ் எல்லாம் அடி வாங்கிடும். ப்ரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த லெவல்ல வந்து கண்டிப்பா வேரியேஷன் வரும், கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும், ஜாயின்ட் பெயின் குயிக்கா வந்துடும்,
4: வெயிட் வேற இன்க்ரீஸ்,
5: வெயிட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீ பெயின் வந்துடும். மெஜாரிட்டி நம்ம பார்க்கக்கூடிய இப்ப வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ் எல்லாருக்குமே 40 வயசுல யூட்ரஸ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரிஞ்சிக்கல, வெயிட் மட்டும் தான் கூட்டிட்டு இருந்தது, இப்போ வந்து இது ஈஸியா இதாயிடுச்சு, கண்டிப்பா போன் வந்து அடி வாங்கிடும். வெயிட் கெயின் ஆயிட்டாலே உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும்.
4: ஜாயின்ட் அதிகமாகும் போது காலுக்கும் நிறைய போறதுனாலயே உங்களுக்கு கால்
5: நீங்க நிக்கிறப்போ உங்களுடைய பாடி வெயிட்டை ஃபுல்லாவே நீ தானே கேரி பண்ணுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட்ஸ் குறைஞ்சிரும், எல்லா விஷயங்களும் அப்படியே டிக்ளைன் ஆகி நீங்க ஒரே இடத்துல இருக்கிறத மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்துடும். அதே மாதிரி ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கும், உங்களுடைய பாடி வந்து உங்களோட கண்ட்ரோல்ல முதல்ல இருக்காது.
4: கடவுளுடைய படைப்பு அப்படின்னு இருக்கும்போது அதுல எந்த மாற்றமும் நம்ம செய்யும் போது அதுக்கான விளைவுகளையும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும்.
5: கண்டிப்பா நீங்க வந்து என்ன விதை போடுறீங்களோ அதுக்கான அந்த விதைக்கான பலன் என்னவோ அதை அறுவடை பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். முதல் விஷயம், நீங்க என்ன விதை போடுறீங்கிறது தெரியாம அதை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பலனை நீங்க தானே அறுவடை பண்ணணும். அப்போ பலன் என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம தெரியணும், என்ன விதைக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
4: சரிங்க டாக்டர், இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு டாக்டரே சொல்லிடுறாங்க கர்ப்பப்பை எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது, அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், போன்ஸ் வந்து வீக் ஆகும் அந்த மாதிரி சொன்னீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணணும் டாக்டர்?
5: கண்டிப்பா கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், விட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து விட்டமின் டி கம்மியா இருந்தது அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எடுத்துக்கிறது. உடல் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றது இப்போ தெரியுது அப்படின்னா உடல் வெயிட் கெயின் ஆகாமல் ஃபுட்டை எந்த அளவு நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கலாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கும் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்பொழுது டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஸ்ரீ ஹோம் அப்ளைன்சஸ்.
3: டிவி, வாஷிங் மிஷின், அத்தனைய தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
4: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
3: டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனைய தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
4: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால். காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
3: டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனைய தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
4: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
5: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபனி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
6: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
5: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம்.
0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் திருநள்ளாறு ஆர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு செல்வோம்.
7: காவாய் கனக திரளே போற்றி, தைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் நிலம்புரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த போல் என் செய்யும், கொடுங்கற்றன் செய்யும். எனக்கு முன்னே வந்து பதங்கையும் சோழும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே திருச்சி தம்பளம். இப்பொழுது காரைக்கால் வானொலியில் இருந்து 100.3 பண்பலை மூலமாக இந்த உச்சாடனமூர்த்தி வெள்ளை சாத்திய புறப்பாடானது ஒலிபரப்பப்படுகின்றது. வெள்ளை சாத்திய புறப்பாடு வைராசநாதர் சன்னதியிலே அலங்காரம் செய்யப்பட்டு 6:10 தீபாரதனை காட்டப்பட்டு ஆறு 20 சுவாமி வெளியே வந்து நடனமாடி கொண்டிருக்கிறார் பக்தர்கள். அதாவது அது என்ன வெள்ளை சாத்தி பிறப்பாடு என்றால், வெள்ளை பட்டு உடுத்தி அதன் மேல் வெள்ளை மலர்களால், அதாவது மல்லிகை மற்றும் அதை போன்ற மலர்கள், வெள்ளை மலர்களால் அலங்கரித்து அதை இரு வாரைகளிலும் நம்ம பக்தர்கள் அதை தம் தோளிலே தாங்கி வெளியே வந்து இரு பக்கமும், அதாவது இடது பக்கமும் வலது பக்கமுமாக ஆடி, அது மட்டும்

0: அல்லாது முன்னும் முன்னோட்டம் பின்னோட்டம் என்று சொல்வார்கள். அதுபோல முன்னும் பின்னும் ஆடி இங்கே அது இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மக்கள் கூட்டம் கடலா கடல் அலையா என்பது போல இங்கே காட்சி கொண்டு கொண்டிருக்கிறது. இதிலே இந்த சாம்பிராணி போடுபவர் சாம்பிராணி போடும் பொழுது அங்கே அது அந்த நிகழ்வானது கைலையிலே சிவபெருமான் அந்த பனிமலையில் நடனமாடும் அந்த நிகழ்ச்சியை நமக்கு கண்முன் நிறுத்துகிறது. நல்லபடியாக இங்கே உள்ளூர் பொதுமக்களும் வெளியூரிலிருந்து வந்து இதனை பார்க்க வந்த அத்தனை பக்தர்களும் உள்ளூர் வாசிகளும் பெரிய உள்ளூர் பிரபுகர்களும் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பக்தி பரவசத்திலே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று அவர்களுடைய அந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை நண்பர்கள் நல்லபடியாக அந்த மக்களுடைய காவல்களை கண்காணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேதாஜி அவர்கள் பரணியை தொடருவார்.
1: ஓம் சிவாய நம. உலகளாம் உலங்கவர் பெரியவன் நிலவுலாவிய நிர்மலி மேனியன் அழகியல் சொல்லம்பலத்தில் ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஈசன் எம்பெருமான் அழகாக அந்த வெள்ளசாத்தி பிறப்பாடு வந்து கொண்டிருக்கின்றார். மெல்ல மெல்ல அடியெடுத்து அவன் நடந்து வரும் ஆடி வரும் அந்த அழகு நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் இடமாக இருக்கிறது. ஆங்காங்கே மக்கள் கூட்டம் இருபுறமும் அதை காணுவதற்கு மத்த ஓடிகள் வந்து கொண்டும் நெருங்கி கொண்டும் எம்பெருமானை பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பார்க்க போனால் மறுபக்கம் என்ன எந்த பக்கம் சூழ்ந்திருந்தாலும் இறைவனை நெருங்க நெருங்க முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அது மட்டுமா மெய்யன்பர்களே, இந்த ஆலயத்தில் மண்டல இசைகள் முழந்து மே முழவுகள் முழந்து மற்றும் தீப ஆராதனைகள் ஒழிக்க எல்லாமாக ஒழித்துக் கொண்டு இருக்கையிலேயே இந்த எம்பெருமான் அழகிய நடனம் புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது தாண்டவம் என்று சொன்னாலே 108 தாண்டவத்தை சொல்வார்கள். அவற்றிலே சப்த தாண்டவம் என்பது 7 வகைப்படும். அந்த ஒரு வகை தாண்டத்திலே இப்பொழுது நம் எம்பெருமான் வருகின்ற அந்த காட்சியானது இருக்கின்றது. எப்படி சொல்வது என்ன சொல்வது என்று அத்தனை அழகு அத்தனை அழகு அத்தனை பேரழகு. அவர் உடுத்திருப்பது வெண்பட்டு சூழவட்டிருப்பது வெண்மலர்கள் வெண்மலர்கள் தானா அல்லது அத்தனை வெண்பட்டுத்தானா என்று நாம் ஆச்சரிய படுவதற்கு மகிழ்ச்சியாக எம்பெருமான் மின்னி மின்னர்கின்றார். அதை பார்த்துக் கொண்டு அதை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற மின் விளக்குகளும் மின்னி மின்னி சிரிக்கின்றனவா மின்னி மின்னி மகிழ்கின்றனவா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அழகாக அற்புதமாக எம்பெருமான் காணுகின்ற எம்பெருமான் வருகின்ற முன்னும் பின்னமாக அவர் கொஞ்சி ஆடி ஆனந்தம் புரிகின்ற அந்த காட்சியை என்ன சொல்லுவது. உள்ளம் கொள்ளை போகிறது. மெய்யன்பர்களே, அரோரா அரோகரா சிவசிவா என்கின்ற முழக்கங்கள் எங்கு பார்த்தாலும் சென்று கொண்டே இருக்கின்றது. அதை நாம் ஒரு பக்கம் சொல்லவா மீண்டும் மீண்டும் எம்பெருமான் ஆடி ஆனந்தத்தை மகிழ்ந்து எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சி காண்கின்றாரா இல்லை நாம் அவரை பார்த்து மகிழ்ச்சி காண்கின்றாமா? இந்த காட்சியை நாம் என்னவென்று சொல்வது? எனவே ஆணவ தாண்டவத்தின் 7 வகை தாண்டவங்கள் மிக முக்கியமான தாண்டவங்கள் என்று சொன்னோம். ஆணவ தாண்டவம், சந்திய தாண்டவம், தாலிகா தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், உமா தாண்டவம், கௌரி தாண்டவம், சம்ஹார தாண்டவம் என பல்வேறுபட்ட அதிலும் குறிப்பாக 7 வகை சப்த தாண்டங்களை நமது எம்பெருமான் தான் வந்து கொண்டு கண்டு கொண்டு இருக்கின்றார். பொதுமக்களே, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னால் அவர் அப்படியே சூழ்ந்து உலாவி அப்படியே அந்த ஆலயங்களை சூழ்ந்து மெல்ல மெல்ல மெல்ல அவர் அடியெடுத்து வருவது நாம் காண்கின்ற போது நாம் ஒருவருக்கும் பயப்படாதீர்கள், உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்களுக்கு நல்வழிகளை நான் செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பது போலதான் நமக்கு அவரது காட்சி இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஊர்த்தாண்டவம் என்பது திருவாளங்காட்டிலும் சம்ஹார தாண்டவம்

0: ஆண்டவன் என்பது திருக்கோவிலும், காளிநாதாண்டம் என்பது திருநெல்வேலியிலும் ஆடுவது பழக்கம் அன்பர்களே. ஆனால் என்பர்களே, இங்கு நாம் காண கொண்டிருப்பது, இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியானது என்ன தெரியுமா? தில்லையிலும் நமது காரைக்காலிலும் எம்பெருமான் ஆடிவர் அழகி இருக்கின்றது. அடடாடா, அதுதான் என்பர்களே. ஆனவ தான் ஆனந்த தாண்டவம், ஆனந்த தாண்டவம். அடடா, ஆடி வருகிறார் பாருங்கள். இக்காட்சியை நான் கண்டு சொல்லவா, நீங்கள் இல்லை கேட்டு மகிழவா என்று என்ன சொல்வது? பார்ப்பதற்கு கோடிகள் வேண்டும். பாருங்கள், நம்மையெல்லாம் சூழ்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒருபுறம் அவர் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார், எங்குறம் எம்பெருமான் வந்து கொண்டே இருக்கின்றார். மெல்ல மெல்ல அடியெடுத்து பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் எம்பெருமானை நெருங்க நெருங்க, நீ ஏன் வருகிறாய் அற்பனே, நீ ஏன் வருகிறாய் என்று அவனம நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பது நமது மகிழ்ச்சிக்கும் நமது சந்தோஷத்திற்கும் மெல்ல மெல்ல நமது எம்பெருமான் ஆட்சி நம்மளை அழைத்துக் கொண்டே செல்கின்றார். இதை பார்த்தோம் என்றால் எம்பெருமான் மட்டும்தான் வெள்ளுடையில் வந்திருக்கிறார் என்றால் இல்லை இல்லை என்பர்களே, அவரை காண வந்த பக்த கோடிகளும் ஆணும் பெண்ணுமாக அத்தனை அழகாக வெள்ளை பெரும்பான்மையாக வெள்ளை உடையிலேயே வந்திருந்து அந்த காணுகின்ற காட்சி இருக்கின்றது. அடடா, எங்கு பார்த்தாலும் பெண் சாட்சி இந்த சிறப்பு என்பது உள்ளுக்குள் அடங்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அத்தனை அழகு, அத்தனை அழகு, அத்தனை அலோபாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் முன்னும் பின்னுமாக ஆடு வந்து கொண்டிருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று நமது மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பாகவே மங்கள தாரணம் முழங்க வந்து கொண்டே இருக்கின்றார். நம்மையும் இப்பொழுது நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார். அன்பர்களே, நாம் இப்பொழுது ஒரு சிறு விளம்பரத்திற்கு பிறகு மீண்டும் காற்றலையில் சந்திப்போம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ். காரைக்கால் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கி கொண்டிருக்கும் ஆலய உலா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன்,
2: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
4: காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
5: டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனையும் தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
4: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால். காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
5: டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனையும் தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
4: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
6: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
7: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம் கும்பகோணம்.
1: நேர்களே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு.
0: மல்லாரை வாசிக்க மல்லிகை பூமணக்க வெள்ளை வெளியேறு என்று அந்த அமர்ந்திருக்கின்ற அந்த ஊஞ்சலிலே எம்பெருமான் ஆடி அசைந்து மங்கள இசை முழங்க இவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதோடு வர்ணனையை ஐயா லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடங்குகிறார்.
8: இங்கே பல விதமான வாத்தியங்கள் முழங்க ஆனந்த தாண்டவம் ஆடி பிச்சாரணமூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்பாடாக வந்து கொண்டிருக்கிறார். அதிலே பறை, நாதஸ்வரம், எக்காலம் மற்றும் நிறைய வாத்தியங்கள் இங்கே வாசிக்கப்படுகின்றது. இதனை பற்றி மூத்த திருப்பதிகத்திலே காரைக்கால் அம்மர் அவர்கள் மூத்த திருப்பதிகம் ஒன்றிலே

0: 9வது பாடலாக கூறியிருக்கிறார். அதனை இப்போது சொல்கிறேன். சுத்தம் கைக்கிள்ளை விளறி தாரம் உழைகிளி ஓசை பண் தெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிச்சம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கால கரணிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொண்டை வாசித்து அத்தனை விரைவினோடாலும் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காரே. அதாவது குரல் சுத்தம் கைக்கிள்ளை வளரி தாரம் உழை இரி என்னும் ஏழு குரங்களோடு கூடிய பண் பொருந்தும்படி கச்சரி கொக்கரை தக்கை தகுனிச்சம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை தமருகம் குடமுழா மொந்தை ஆகிய 12 இசைக்கருவிகளின் விரைவான ஒத்திசைக்கேற்ப ஒத்து விரைவாக தாண்டவம் ஆடும் எங்கள் தந்தையாம் சிவபெருமானும் இருக்கும் இடம் திருவாலங்காடாகும். நம் பக்தர்கள் சிவபெருமானை தோளிலே தாங்கி இடப்பக்கமும் பலப்பக்கமும் ஆடி அதோடு அல்லாமல் முன்னும் பின்னும் முன்னோட்டமாகவும் பின்னோட்டமாகவும் நகர்ந்து அழகாக அதனை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் மக்களும் அதை பார்த்து பக்தி பரவசத்திலே சிறை கொண்டிருக்கிறார்கள். சச்சரி என்பது சிறிய நுட்பமான ஓசையுடைய கருவி. கொக்கரை என்பது வலம்புரி தங்கு. தக்கை என்பது தாழ்த்தோலிக்கு கருவி. தகுனிச்சம் என்பது நட்டுவனார் நட்டுவாங்க கதி பொற்கட்டுகளில் தகுணம் தாகுணம் என்ற வடிவுகளில் காணப்படுவது. தக்கை தகுனிச்சம் என்பன மத்தீபமான தோற்கருவிகள். துந்திபி என்பது பெரிய முரசு. மத்தம் என்பது மிருதங்கம். கரடிகை என்பது கரடி உருமது போல ஓசை எழுப்பும் ஒரு பறை. தமிழகம் என்பது இரண்டு பக்கமும் மெல்லிய தோளாலான உடுக்கை. குடமுழா என்பது இப்பொழுது வழக்கத்தில் உள்ள பஞ்சமுக வாத்தியம். மொந்தை என்பது ஒட்டு வாத்தியம். தாளம் என்பதோ வெண்கலத்தாலான இசைக்கருவி. வீணை என்பது நாமெல்லாம் அறிந்த நரம்பாலான இசைக்கருவி. இத்தனை இசைக்கருவிகளையும் வாசித்து அங்கே கைலாயத்திலே எப்படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிவாரோ அந்த ஆனந்த தாண்டவம் இங்கே மிக அழகாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இதை போன்று இங்கிருந்து மேற்கே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளாறு கேத்திரம் இருக்கின்றது. அது சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும். அதாவது திருவாரூர், திருநள்ளாறு, திருவாயுமூர், திருக்கோழி, திருநாகை காரோணம், திருமலைக்காடு, திருக்காரவாயில் இந்த 7 ஊர்களும் அது அங்கே மரகதலிங்கம் இருந்து அங்கே ஒவ்வொரு நடனமும் அங்கே ஆடி காண்பிக்கிறார் தியாகராஜா. அங்கே ஆடுவது தியாகராஜா. அதாவது திருவாரூரில் அஜபான் நடனம் விஷ்ணுவின் மார்பில் ஆடியது. திருநள்ளாறு உன்மத்த நடனம், அதாவது பித்தனை போல் ஆடுவது. திருவாய்மூரில் கமல நடனம், காற்றில் தாமரை அசைவது போல் ஆடுவது. திருக்கோளியில் பிருங்க நடனம், வண்டு போல் நடனம். திருநாகை காரணம், அதாவது நாகப்பட்டினத்தில் பாராவார தரங்க நடனம், கடல் அலைபோல் எழும்பி ஆடுவது. திருமறைக்காடு உமனிவிடங்க அம்ச நடனம், அன்னம்போல் அடியெடுத்து ஆடுவது. திருக்காரவாயில் குப்புட நடனம், கோழி போல் ஆடுவது. இத்தனையில் எல்லாவற்றிற்கும் மகத்தாவாத எல்லாவற்றிற்கும் அஜபா நடனம்தான் இதர 6 விடங்க தலங்களின் நடனங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. இப்பொழுது நேதாஜி அவர்கள் தன் வர்ணனையை தொடருவார்.
1: மனிதன்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பெற்றாரான ஊத்தியவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த வாகனம் மட்டுமல்ல, வெள்ளுடையில் அல்ல, எல்லோரும் இங்கு சூழ்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் வெள்ளை மட்டுமல்ல, நீங்கள் என்ன வந்திருக்கின்ற அந்த வெள்ளை பாட்டி என்பது இதோ நானும் வருகின்றேன், என்னையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள், உங்கள் சிவனை உங்கள் தாண்டவம் ஆடுகின்ற எம்பிரானை காணுவதற்கு நானும் இதோ வந்துவிட்டேன் என்று வானத்தின் சந்திரன் அழகாக இங்கே அமைந்திருக்கின்ற வெள்ளை சாத்தி பொழுது அந்த வானத்திலும் சந்திரன் மிக அழகாக வந்து நம் எம்பெருமானை நாம் கண்டுகளிப்பது போல அவர்களும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, சாராமூர்த்தி அவர்கள் இங்கே நம்மிடையே ஆனந்த தாண்டவம் ஆடி வருகின்ற பொழுது அவர்களது கையிலே ஒரு பாத்திரம் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அன்பர்களே, அந்த கையில் உள்ள பாத்திரம் அவர்கள் சாராமூர்த்தி ஏந்தி வரும்

0: கையில் உள்ள பாத்திரம் அவர்கள் வைத்திருப்பது. அவர்கள் இங்கு அம்மையாரிடம் மாந்தனி பெறுவதற்காக மட்டுமல்ல மெய்யன்பர்களே, நாம் ஒன்றை நன்றாக நினைவு கொண்டு பார்க்க வேண்டும். அந்த பாத்திரம் என்பது அவரது பிள்ளைகளாகிய உமையவனின் பிள்ளைகளாகிய நாம் செய்திருக்கின்ற பாவ வினைகளை எல்லாம் போக்கி அதற்கு நம்மை தருவதற்காகவே நாம் பாவங்களை எல்லாம் அந்த பாத்திரத்தில் அழித்து விட்டோமானால் எம்பெருமான் ஈசன் நமக்கு நல்ல விமோசனங்களை தருவான் என்பதாகவே ஐதீகம் கூறுகிறது. எனவே மையன்பர்களே, அந்த பாத்திரமானது அவர் மாங்கனி பெறுவதற்காக மட்டுமல்ல, அமது உண்பதற்காக மட்டுமல்ல, கோடான கோடி பக்தர்களிடையே காணப்படுகின்ற அந்த இழல்களை இடர்பாடுகளை கஷ்டங்களை அவர் வாங்கி கொண்டு நமக்கு நல்ல வினைகளை தீர்ப்பதற்காகவே அவர் வந்து ஊர்வலமாக அப்படி அந்த ஆலயத்தை வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்ற அந்த ஆணவ தாண்டவங்களில் தாலிகா தாண்டவம் தீய சக்திகளை அழிப்பதற்காக செவந்தத்தில் ஒன்றாக உலகிற்கு காட்ட வேண்டும். அதாவது தீய சக்திகளை அழித்து உலகத்தில் சிவசக்தி ஒன்றே, அதற்கு ஈடு ஏதும் இல்லை என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது காளியா தாண்டவம் என்பதாகும். அடுத்தது ஊட்ட தாண்டவம் என்பது தில்லை காளி அம்பலத்தோடு ஆடியது. அன்பர்களே, தில்லை காளியோடு ஆடி அதிலும் தலைக்கு மேலே காலை தூக்கி ஆடிய அந்த ஊட்ட தாண்டவாகும். உமய தாண்டவம் என்பது உமையவளை தம்மோடு இடைவெளத்தில் வைத்துக் கொண்டு அதோடு அவர்கள் ஆடிய தாண்டவமே உமா தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது. மெய்யன்பர்களே, சம்ஹார தாண்டவம் என்பது பிரச்சாந்தமூர்த்தி தாண்டவம் ஆகும். அதாவது தீயவற்றை அகற்றி தீயவைகளை எல்லாம் நொறுக்கி ஆன்மாக்களுக்கு மாயையிலிருந்து விடுதலை தருவதற்காக எம்பெருமான் சம்ஹார தாண்டவம் ஆடுகின்றான். இப்படி எங்கெல்லாம் நமக்கு மக்களுக்கு விமோசனங்களை தர முடியுமோ, எங்கெல்லாம் மக்களுக்கு நன்மைகளை விளைவிக்க முடியுமோ, அங்கெல்லாம் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தாண்டவங்களை ஆடி எம்பெருமான் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான். இங்கு நாம் மீண்டும் மீண்டும் எம்பெருமானை பார்ப்பதற்கு அத்தனை தூரங்களை நாம் எட்டி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அத்தனை விதமான மக்கள் நெருக்கடி எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் முகத்திலே அவர் நாம் பார்க்கின்ற அந்த பரவசமானது மகிழ்ச்சியான பரவசமானது அந்த வெள்ளைசாட்சி புறப்பாடு என்பது இவர்கள் முகத்திலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உயர்ந்தோடு வாழ முடிந்தது. நித்தியெல்லாம் திருநீர் அணிந்து மக்கள் உள்ளத்தில் வெள்ளையை பூசி இந்த தாண்டவம் என்பது நீதி நேர்மை நியாயம் இவைகளை எல்லாம் தலைத்தோங்க வேண்டும், இவைகளெல்லாம் சிறக்க வேண்டும் என்பதே அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த வெள்ளைச்சாட்டு புறப்பாடு என்பது. எங்கும் நீதி, எங்கும் நியாயம், எங்கும் தர்மம், உள்ளத்திலெல்லாம் தூய்மை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் வெள்ளைச்சாட்டு புறப்பாடு நடைபெற்றது என்பதை சொல்லி வள்ளலையை ஐயா லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடர்கின்றார்.
1: இப்பொழுது நம் சேக்கிரார் புராண் பெரிய புராணத்திலே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள பலப்பெரும் கரணங்கள் நான்கும் கிண்டியையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துகமேயாக இந்து வாழ் தடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் தலைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அதாவது பார்த்தல், கேட்டல், உணர்த்தல், துவைத்தல், நுகர்தல் என்ற ஐந்து உணர்வுகளிலையும் நாம் நல்லதையே பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களையே உணர வேண்டும், அந்த நல்ல விஷயங்களையே துவைக்க வேண்டும், அதனையே நுகர வேண்டும். இவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து அதே போல அதாவது சுந்தரர் நடராஜனை இப்படித்தான் அவர் தில்லையிலே காண்கிறார். அதற்கான மனப்பண்பு வேண்டும். இவர்கள் இத்தனையும் அதே போல இந்த தாமச ராட்சச குணம், தாமச குணம், சாத்திய குணம், இதிலே ராட்சச குணம் என்றது மற்றவர்களை வருத்துவது, தாமச குணம் என்றது மந்தமாக போவது, சாத்திய குணம் என்றது எல்லோரிடமும் இணக்கமாக இருப்பது, அதுதான் இறைவனுக்கு பிடித்த ஒரு சாத்திய குணமாக இருக்கின்றது. இதிலே இப்படித்தான்

0: ராட்சச குணத்தையும் தாமச குணத்தையும் நாம் நீக்கி சாத்விய குணத்தை மக்களிடையே எல்லோரும் அதனை வளர்த்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும். அடுத்து நேதாஜி அவர்கள் பேசுகிறார்.
1: மெய்யன்பர்களே, எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் ஆனந்தம், எல்லாம் பக்தி பரவசம் என்கின்ற அந்த ஆரவார கோஷத்தோடு, ஆரவார மகிழ்ச்சியோடு, ஆரவார சிந்தனையோடு எம்பெருமான் நம்மோடு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார், காட்சி தருகின்றார். நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி வந்தார், வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் இன்னும் எல்லா நன்மைகளையும் எம்பெருமான் நமக்கு வாரி வழங்க வேண்டும், வாரி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த அனைத்து காட்சிகளையும் உங்களுக்கு வழங்கியதும் கண்ட காட்சியோடு நிறைவு செய்யும் ஆலயம் திரும்புகிறோம் அன்பர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கிய ஆலய உலா, காரைக்கால் அருள்மிகு அம்மையார் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்படுதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் திருநள்ளாறு ஆர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் எஸ் நேதாஜி ஆகியோர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே.
5: ETFI தொழில்நுட்பம் 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே. சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஸ்ரீ ஹோம் அப்ளைன்சஸ்.
6: டிவி, வாஷிங் மிஷின், அத்தனை தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
7: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ், காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
6: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனையும் தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
7: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால். காரைக்கால் திருநள்ளார் சாலையில் ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ்.
6: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, குக்கர், கட்டில், மெத்தை, பீரோ என அத்தனையும் தரத்துடன் மனதிற்கு ஏற்ற விலையில் வாங்கிட
7: ஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
8: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபனி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
9: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
8: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம்.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஷெஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தாா்.

0: நிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு C.P. ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க

0: வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி

0: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ரேதிகா, வீட்டுல இருக்கீங்களா?
4: பொங்கொடி, காலையில அப்பா உன்னையும் கொடைய தூக்கிக்கிட்டு பரபரப்பா ஓடிட்டு கிடந்தீங்களே, எங்க போனீங்க, என்ன ஆனீங்க? நான் அதே யோசனையில தான் இருந்தேன். வீட்டுக்கு கூட வந்து பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரெண்டு பேரும் ஆளே இல்ல. இப்பதான் வரீங்களா? எங்க போயிட்டு வரீங்க?
3: மழை வந்தா போதுங்கா, இந்த இலை சுருட்டு புழு இருக்குல்ல, அதுக்குதான் கொண்டாட்டமா இருக்கு போ. அதுக்குதாங்கா அப்பா என்னையும் வயலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இதுக்கு என்னாவது பண்ண முடியுமான்னு எனக்கு என்ன தெரியும். அதான் ரேவதி அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தேங்கா.
4: அப்படியா பொங்குடி? காரைக்கால் KVK கூட இது சம்பந்தமா முனைவர் எஸ் ரவி அப்படிங்கறவங்க ஒரு தகவல் சொல்லிருந்தாங்கன்னு கமலா வந்து சொல்லிட்டு போனுச்சு. ஏன்னா அவங்க வீட்டு வயல்லையும் இந்த சுருட்டு புழுவோட தாக்கம் அதிகமா இருக்குதான்.
3: ஓ அப்படியாக்கா, என்ன தகவலுக்கா உங்ககிட்ட சொன்னாங்க?
4: மழைனால காற்றோட ஈரப்பதம் 90-97% இருக்குல்ல, அதனால இந்த இலை சுருட்டு புழுவெல்லாம் அதிகமா தாக்குமா இந்த பயிருங்களை.
3: அதான் தாக்கிடுச்சு.
4: வயல்ல உள்ள நெல் கதிரோட பச்சையத்தை எல்லாத்தையும் சுரண்டதுனால இலை வெள்ளையா மாறி போயிடுமா. தாக்குதல் அதிகமாயிடுச்சுன்னா மொத்தமாவே வயலெல்லாம் வெள்ளையாவே போயிடுமா, அதாவது காஞ்சு போயிடும்னு சொல்றாங்க.
3: சரிக்கா, அதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லிருக்காங்களா?
4: சொல்லாம பின்ன சொல்லிருக்காங்க பூங்குடி.
3: அப்ப அத சொல்லுங்க.
4: இதுக்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தான் செய்யணுமா.
3: அப்படின்னா என்னக்கா?
4: அதாவது தழசத்து உரமான யூரியா, அமோனியா சல்பேட்டு அந்த மாதிரி உரங்களை போடவே கூடாதான். முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோடெர்மா, கைலோனிஸ் இதெல்லாம் பயிர் நடவு செஞ்சு 37-44 அப்படி இல்லைன்னா 51 மொத்தம் 3 ஒரு ஏக்கருக்கு 2 CC அப்படிங்கிற அளவுல அடிக்கணுமா.
3: அப்படி செஞ்சா இந்த இலை சுருட்டு புழுக்கு தீர்வு கிடைச்சிருமாக்கா?
4: கிடைச்சிரும் பூங்கொடி. அது கூடவே சேர்த்து வயல் வரப்புகள்லாம் களைகளை நல்லா அகற்றி சுத்தம் பண்ணி வேப்பங்கொட்ட சாறு 5% அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருக்குல்ல அதை 3 எடுத்துக்கிட்டு அதில் 200 கதர் சோப்பை கரைச்சி ஒரு ஏக்கருக்கு 200 தண்ணியோட சேர்த்து தெளிக்கணுமா. இது மூலமா இலை சுருட்டு புழு தாக்குதலை பொருளாதார சேத நிலையிலேருந்து தவிர்த்துடலாமா.
3: இப்போ பொருளாதார சேதம் அதிகமாயிடுச்சுன்னா இப்ப என்னக்கா பண்றது?
4: அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்களே. இப்ப பொருளாதார சேத நிலை 10% மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ரசாயன பூச்சிக்கொல்லியான ஐசோசைக்ளோசீரம் அப்படிங்கறத 18% ஒரு ஏக்கருக்கு 40 அப்படி இல்லைன்னா சைக்ளானி லிபுருல் 10% TC ஏக்கருக்கு 160 அப்படி இல்லைன்னா சயன்ட்ரினி லிபுருல் 16%, அது கூடவே லுபினூரான் 16%, அதை ஏக்கருக்கு 20 ஒட்டும் பச சேர்த்து காலையிலயும் மாலையிலயும் தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க.
3: என்னக்கா, இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு மொத்த விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
4: பின்ன நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி தான், நிலம் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல பூங்கொடி. இந்த விவரத்தை அத்தனையும் அப்பா கிட்ட சொல்லு.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துட்டு

0: ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்டு

0: இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: செல்வேக்கா, செல்வேக்கா.
5: வாசுபா, வா.
4: என்னக்கா ரேடியோ கைமா நிக்கிறீங்க? புடிச்ச பாட்டு வந்ததா?
5: நியூஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நியூஸுக்கு அடுத்து வேளாண் நிகழ்ச்சி வரப்போகுதுல, அதுவும் இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி பேச போறாங்களாம்.
4: வர வர இயற்கை விவசாயத்து மேல உங்களுக்கு நாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குக்கா.
5: ஆமாம் சுபா, இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் என்னென்ன கிடைக்குதுன்னு நம்ம தகவலை சேகரிக்க வேண்டியதானே.
4: நல்ல முடிவு தான்க்கா. இன்னைக்கு கூட இயற்கை விவசாயமும் மதிப்பு கூட்டலும் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எஸ் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்லா கேட்டு வச்சுக்கோங்க.
5: சரி சுபா, நீ இப்படியே உக்காரு, நிகழ்ச்சியை கேட்போம்.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில ஒரு இயற்கை விவசாயியை சந்திக்க போறோம். அவங்க என்னென்ன மாதிரியான விவசாய முறைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
4: சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நம்மளோட ஊர் வந்து சீர்காழி கீழத்தன்பாதி. ஃபர்ஸ்ட் வருஷம் மாப்பிள சம்பாதம் இது பண்ணோம், மறா வருஷம் கருப்பு கவனி காலாபத்து நட்டேன், மறா வருஷம் இலுப்பு சம்பா நட்டேன். அப்படியே இந்த 20 வருஷமும் ஒரு ஒரு ரகம் பண்ணி விதை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டு நம்ம வேற எடுத்து வைக்கல, ஏன்னா ஸ்டோர் ரூம் இல்லாம அதிகமா அது 100 ரூபாய்க்கு தான் போகுது. அதனால என்ன பண்றோம்னா அரிசியாவே நல்ல ரேட்டு போகுது.
4: நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க, விதை நிலம் கொடுத்துட்டு இருந்தீங்க.
6: ஆமா.
4: இப்ப வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி
6: அரிசியா
4: கொடுக்கறீங்களா?
6: கருப்பு கவுனி, காலாபாத்து, வாசனை சீரக சம்பா, தோசம் 3 ரகம் போட்டிருந்தேன்.
4: சரிங்க.
6: எல்லாமே அரிசி போயிடுச்சு, எல்லாத்துலயும் ஒரு 800 கிலோ இருக்கு.
4: இப்ப வந்து இது சம்பால போட்டிருந்தேன்.
6: சம்பால போட்டிருந்தது. இப்ப குருவிக்கு வந்து கரும்புருவு போட்டிருக்கேன், 3 மாதம் போட்டிருக்கேன். தோட்டக்கலை தூரமா இருக்கிறதுனால சுத்திர யாரும் நடுல, இந்த வருஷம் வாய்க்கா வர விட்டுறாங்க, ஆனா வண்டி போக முடியாது. அடுத்தது இந்த லைன் எல்லாம் பிரிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, போஸ்ட் போச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த 1 ஏக்கர் மட்டும் சாப்பாடு கேட்கறவங்களுக்கு கருங்குருவை நட்டுருக்கேன்.
4: சரிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இறந்த பிறகு அதுக்கு பிறகு நான் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு 1 ஏக்கர் தான் கொடுத்தாங்க, நான் மறுபடியும் ஒரு 13 ஏக்கர் வாங்கினேன்.
4: சரிங்க.
6: 13 ஏக்கர்ல வந்து 15 மா வந்து இயற்கையே பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாக்கி எல்லாம் செயற்கை. அது தனியா பண்ணிட்டு அது TPC போட்டுரும்.
4: ஓஹோ, இப்பவும் உண்டுங்களா?
6: இப்பயும் உண்டு, இப்பயும் பண்ணிட்டு இருக்க. 4 போர்ஷட் இருக்கு.
4: 13 ஏக்கர்ல எவ்வளவு இயற்கை விவசாயம் பண்றீங்க?
6: அது 7.5 மா வந்து பண்ணோம். விதையதான் கொடுத்துக்கிட்டு நான் 1 டன்னு 1.5 டன்னு 2 டன்னு வரலையும் வரைய வச்சுட்டு பாக்கி நெல்லா கொடுத்துட்டேன். அரிசியா கொடுக்கறது இல்ல. அது கொடுத்த பிறகு அதுக்கான ஸ்டோர் ரூம்ல எலி தொல்லை தாங்கல, அதனால நான் என்ன பண்ணேன், அரிசி அரைச்சி கேக்குறவங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கேன். 3 மாசம் கழிச்சு தான் குடுக்கறாங்க. அதுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் ஓடிச்சு எல்லாம் போயிடுச்சு.
4: நீங்க போய் அங்க கொடுத்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு கிடைக்கும்.
6: கிடைக்கு. அவங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்கு, எல்லாரும் சுத்துவத்தாரம் எல்லாருமே இயற்கை நிறைய பண்றதுனால எல்லாருமே அங்கதான் கொண்டு கொடுக்க.
4: அதிகரிச்சிருக்கு உங்க பகுதியில?
6: ஆமா. கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, வாசனை சீர சம்பா, இருப்பு சம்பா அங்க கூட நிறைய நம்ம ஏரியா கூட. போன வருஷம் பக்கத்தாப்புலயே காய்கறி போட்டிருந்தேன், கத்திரி போட்டிருந்தேன். இந்த ஆண்டு வந்து கருங்குருவை மட்டும் போட்டிருக்கேன். குருவையில வாழை 100 போட்டிருக்கு, தென்னம்பளை 100 போட்டிருக்கேன்.
4: இதெல்லாம் வாழை தென்னை எல்லாம் எப்ப போட்டீங்க?
6: என்ன போட்டு 1.5 மாசம் இருக்கும். வரப்பு போட்டு அதுல போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கீரம்பழம் வைக்கிறது, அது பாத்தி பாத்தியா விட்டு வைக்கிறேன்.
4: காய்கறி எல்லாம் இப்படி விற்பனை எல்லாம் உண்டு?
6: அதெல்லாம் உண்டு, இயற்கை தான். இயற்கை காய்கறி நிறையா பண்ணேன். போன வருஷம் வந்து 200 குழி போட்டேன், 1.5 லட்சம் வித்தேன். டோர் டெலிவரி பண்ணோம், நிறையா அங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த இந்த ஆண்டு வந்து குருவை மட்டும் கம்மியாக பண்ணியிருக்கேன்.
4: சரிங்க. நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயம் அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த நில தயாரிப்புல இருந்து அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படியே விரிவாக.
6: ஃபர்ஸ்ட்டு முதல் வந்து சேடை வச்சோடனே என்ன பண்ணணும்னா, ஒரு 3 நாள் சேடை வச்சு சும்மா போட்டுருணும். தண்ணியை வச்சோடனே 3 நாள் உஞ்ச போட்டுருணும். பழைய விதை, குருதவாளி, புல்லு இது எல்லாம் முளைச்சி வந்துடும். அப்படியே ஒரு மூணு நாள் ஆன பிறகு நாலாம் நாள் தண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் மேலே முளைக்கட்டுருக்கும், எல்லாமும் அழிச்சிடலாம் ஒரு சால் அடிச்சுட்டு. அடுத்தது ஒரு ஒரு வாரம் போட்டுருந்து அடுத்து ஒரு சால் அடிச்சுட்டு அதுக்கு அந்தாண்டா பாய் வர விடுவோம். பாய் வர விடுறது அதுக்கு முன்னாடி வந்து எருவடிக்கணும். முதலில் ஏக்கருக்கு ஒரு மூணு

0: தேசிய அடிக்கணும்.
1: ஏக்கருக்கு மூணு வண்டி. மாடுலாம் வச்சிருக்கீங்களா?
0: இருக்கு இருக்கு, ஒரு மாடு தான் இருக்கு.
1: வெளியில இருந்து வாங்குறீங்களா இல்ல அதே போதுமானதா இருக்கு?
0: ஒரு ஊர்ல வெளில கடை கட்டுவேன், ஆட்டு கடை கட்டுவோம், மாட்டு கடை வந்தா இது கட்டுவேன்.
1: எந்த மாதிரியான நேரத்துல கட்டுவீங்க ஆட்டு கடை?
0: எங்களுக்கு சித்திரை வைகாசியில கட்டிடுவோம். சித்திரை வைகாசியில தான் அவங்க வந்துருவாங்க, வண்டி இறக்கிடுவாங்க, ஆடு மாடுலாம் அங்கே இறங்கிடும். அதுக்குன்னா குப்பை எருவு அடிப்பான். ஆனால் எல்லாத்தை விட குப்பை எருவு நல்லா எடுத்து கொடுக்கும், ஈல்டு நல்லா கொடுக்குது. அதில் என்ன கிளாஸ் கிடக்கு, கொஞ்சம் சவுதால் கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பொறுக்க வேண்டியா இருக்கு. பாக்கி இந்த பாட்டில் ஊசி இதெல்லாம் இதில் கிடக்கும்.
1: வயலில் இறங்கிலாம் நடப்பீங்களா? இப்போ எதுவும் குத்திடாது.
0: அதுதான் நம்ம அந்த மவுண்டி வச்சு அள்ளி தட்டில் அள்ளுறாங்க இல்லையா, அப்போ அள்ளும் போது எல்லாத்தையும் சலிச்சுட்டு தான் கட் பண்ணுவோம்.
1: ஓ, சலிச்சிருவீங்க?
0: சலிச்சு பண்ணுவாங்க. அதில் மட்டும் தனியாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாய் வர விடுவோம். 15 நாளில் பிடிங்கி நடுவோம். 2 கிலோ தான் ஏக்கருக்கு விடுவேன்.
1: பாய் வர விடுறீங்க, ஆனால் இயந்திர நடவு இல்லை?
0: நட மாட்டேன்.
1: அதை வந்து நாத்தா பறிச்சு நடுவீங்க?
0: ஆ, பறிச்சு தான். பாய் வர விட்டுருப்பான். பாய் வர விட்டுறது சேறு கட்டு, மூணாவது சாலை அடிப்பேன். கொஞ்சம் கோரை அதிகமாக இருக்க வந்தால் 4வது சாலை அடிப்பேன். அடிச்சுட்டு பட்டை நடுவு தான், 1.5 அடி, 1.5 அடி, 2 அடி போட்டு நடுவேன்.
1: நல்ல இடைவெளி
0: விடு. நல்ல இடைவெளி விட்டுருவோம். அப்போ தான் உள்ளே ஆள் நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து கரும்புக்கு மண் அணைக்கிறாப்பில் அணைச்சிடுவோம். 15 நாள் உரம் கொடுக்குறதுக்குள்ள இயற்கை உரம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அதில் கலர் நிறையா இருக்கும். இந்தாண்டி இந்தாண்டி கரும்பு பார்த்தாட்டம் ஒதுக்கிடுவோம், ஆளை விட்டு ஒதுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் உரம் கொடுப்போம். நல்லா பனைப்பு வரும். 60 குத்து 70 குத்து
1: ஒதுக்கிடுவீங்க. அந்த இடையில அந்த கேப்பில் கொடுப்பீங்களா?
0: கேப்பில் நல்ல துணி தான், அந்த வேர்லேயே போட்டால் போர்மானது. அதுக்கு நேராக வேறு
1: உரம் வச்சுட்டு தான் மண் அணைப்பீங்க?
0: ஆமாம், அது அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் நல்ல பனைப்பு கொடுக்கும். இப்போ 2 நாற்று வைக்கிறோம், 3 நாற்று வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 60 குறையாமல் இருக்கும். நல்ல பனைப்பு பார்க்கும்போது எட்ட எட்ட கிடக்கும். பைத்தியம் பிடிச்சாப்பில் நட்டுருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. அது பனைச்ச பிறகு நல்லாயிருக்கும்,
1: மகசூல் வந்த பிறகு தான் தெரியும்.
0: தெரியும் தெரியும், ஈல்டு நல்லா வரும், நல்லா வெயிட்டும் வரும்.
1: எல்லா நெல்லுக்குமே இது மாதிரி தான், பாரம்பரிய நகத்துக்கு
0: எல்லாமே பண்ணுறீங்க? அத்திரியே அப்படி தான் நடுவேன், பாத்தி போட்டு தான் நடுவேன். சும்மாலாம் வச்சுட்டு குழி குழி தண்ணி ஊற்ற மாட்டேன். அந்த பாத்தி உள்ள போது நோன்றம்ல கரும்பு பாத்தி அந்த குழியில தான் கண்ணு வைப்பேன். அதுக்கு பிறகு 15 நாளுக்கு அந்த மண்ணை எடுத்து கரும்பு கிடைக்கிறாப்புல அணைச்சிடுவோம். அப்பதான் செடி 3 அடி அகலம் பனைக்கும். 3x3, 4x4 போட்டாதான் நம்மளுக்கு அந்த அகலம் உள்ள புந்து காய்கறியே பறிக்க முடியும்.
1: சரிங்க, எல்லாத்துக்குமே கரும்பு கணக்கிற போல அப்படின்னு சொல்றீங்களே, கரும்பு சாகுபடி செஞ்சிருக்கீங்களோ?
0: ஃபர்ஸ்ட்ல செஞ்சோம், அப்பா இருக்கும்போது செஞ்சோம். அதுக்கு தான் எங்களுக்கு பட்டவத்தி பக்கம் கரும்பால தான் சாத்திட்டாங்க. சிதம்பரம் சைடு போகணும், அதனால தூரமா இருந்தா கரும்பு இல்ல, எல்லாம் விவசாயம் தான். போன வருஷம் பருத்தி போட்டிருந்தேன்.
1: நீங்க பண்ணிருக்கீங்களா? அப்பா இல்லாம நீங்க?
0: கரும்பு அப்பா தான் பண்ணாங்க. அப்புறம் நாங்க எல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க தானே, அவங்க இருந்து மெயின்டெயின் பண்ணாங்க. நாங்க 7 பேர் மொத்தம், எல்லாம் படிக்க போறது நான் தான் கொஞ்சம் சுத்திட்டு கிடந்தேன், நான் தான் போய் கரெக்டா பாப்பேன்.
1: இப்ப மண் அணைச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரம் கொடுக்குறீங்க?
0: இந்த இயற்கை உரம் போடுறோம்ல, குப்பை உரம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த பஞ்சகாவையும் நானே தயார் பண்ணிடுவேன். பூச்சி வச்சு நானே தயார் பண்ணிடுவேன்.
1: இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆரம்பத்தில்
0: ஒரு விவசாயினா அந்த விவசாயி வந்து கரெக்டா அந்த பஞ்சகாவியமும் பூச்சி வரட்டும் தயார் பண்ணலனா அவன் விவசாயியா இல்ல. வெளியில போய் வாங்க 160 ரூபா பஞ்சகாவியம் வாங்குறான், 100 ரூபாய்க்கு பூச்சி வரட்டி வாங்குறான்.
1: விலை கொடுத்து வாங்குறதுலயே போயிடும். அதனால நீங்க தயாரிச்சு
0: பயன்படுத்தறேன், விலைக்கும் கொடுக்கறேன். பூச்சி வரட்டி 100 ரூபா கொடுக்கறேன், பஞ்சகாவியம் 160 ரூபா விக்குது, 150 ரூபான்னு கொடுக்கறேன். ஒரு சிலரு கேனு கூட எடுத்துருவாங்க, 1.5 லிட்டர் கூட கொடுத்து கொடுக்குறதா விவசாயிக்குள்ள என்னன்னு கொடுக்கறதுதான். ஆனா அது வாங்கினாதான் அது நல்லா இருக்கும். நம்ம பண்ணணும் விவசாயம், இயற்கை பண்றோம்னா அதை நம்ம செய்யணும்.
1: அதுக்கு தேவையான இடுபொருள் கொடுக்கணும்,
0: வச்சிருக்கோம், நம்மகிட்ட இருக்கணும்.
1: சரிங்க, அப்ப பஞ்சகவியா அதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க? தயார் பண்ணி எப்ப அடிப்பீங்க பஞ்சகவியா?
0: கரெக்டா 1 வாரம் ட்ரம் கட்டி சுத்தணும். அந்த சுத்தின பிறகு ஒரு 10-15 லைட்டா தெளியும், 15 நாள் மினிமம். அந்த 15 நாள்ல எடுத்து சாக்கு இருக்குங்கல்ல, கோணி சாக்கு, அதுல 1 லிட்டர் எடுத்து என்ன பண்ணணும், கோணி சாக்குல ஒரு அன்னக்குள்ள ஊத்தி அதுல வந்து அந்த சக்கெல்லாம் நிறைய இருக்கும். பழம் போடுறது, பரண்டை போடுறோம், சோத்து கத்திரை போடுறோம், வாழைப்பழம் போடுறோம், நெய் போடுறோம், வெண்ணெய் போடுறோம், தயிர் போடுறோம், கோமியம் போடுறோம், வாழைப்பழம் போடுறோம், வெல்லம் போடுறோம்.
1: இவ்வளவும் தாண்டி அந்த சாக்கில் வருமா?
0: தண்ணி கூட வச்சுக்கணும். 1 லிட்டர் இருக்குன்னா 3 லிட்டர் அதில் தண்ணி ஊற்றணும். அதில் ஊற்றி நம்ம ஊற்றின பிறகு ஃபில்டர் பண்ணி நல்லா டைட் புழிஞ்சிட்டோம்னா அதை எடுத்து தென்னம்புள்ளிலையோ வாழையிலையோ கொய்யாவிலையோ எலுமிச்சத்திரையோ போட்டுருணும், நல்லா அதுக்கு வரும். கத்திரி இருந்தா வச்சுக்கலாம், மிளகாய் செடி இருந்தா அதுல வச்சுக்கலாம், தென்னை இருந்தா சைடுல கொத்திட்டு போட்டுக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி அதுக்கான 100 ml ஒரு டேங்குக்கு எவ்வளவு தேவையோ, எத்தனை அடிக்க போறோமோ அதுக்கு தேர்ந்தாப்புல 200 வரணும்னா 200, பயிருக்கு தேர்ந்தாப்புல.
1: நீங்க எவ்வளவு அடிப்பீங்க நெல்லுக்கு?
0: நெல்லுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 6 டேங்க் அடிப்பேன். 200 ml
1: சரி, அப்ப பூச்சி வரட்டி வந்து முன்னெச்சரிக்கையா அடிப்பீங்களா இல்ல பூச்சி வந்த பிறகு அடிப்பீங்களா?
0: இல்ல இல்ல, பூச்சி வந்திருக்க லைட்டா இலை சுருறாப்புல இருந்தா பூச்சி வாட்டி அடிச்சிட வேண்டியதான். லைட்டா சுருள் இருக்கு நமக்கு தெரியும், தெரிஞ்சுன்னா பூச்சி வாட்டி அடிச்சிட வேண்டியதான். முன்னாடி அடிச்சா அது மரத்து போயிடும், செடி தெளிப்படுத்தாது. பேனு இருந்தாதான் செய்யணும்.
1: சரிங்க, இப்ப வந்து 20 வருஷமா நீங்க விவசாயம் செஞ்சிட்டு இருக்கீங்க, இயற்கை முறையில மகசூல் எப்படி கிடைக்குது? ஆரம்பத்துல எப்படி

0: இப்போ எப்படி இருக்கு?
1: ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணும்போது 7.5 மாவுக்கு ஒரு 40 மூட்டை தான் ஆச்சு. அது ரொம்ப கம்மி தான். ஆனால் மாப்பிள்ளை சம்பா அப்பயே 100 ரூபா ரைஸ் போனது, நெல் விதையே போனது, நல்ல விலை போணுச்சு. அப்போ யாரும் அதிகமாக பண்ணல, அதனால நான் பண்ணா நல்ல ரேட்டு போணுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாங்க போது ரகம் மாற்றிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஈல்டு குறையும் கூடும். ஆனால் மினிமம் 105 மூட்டை 106 மூட்டைக்கு மேலே ஆகாது, அவ்வளோதான். ஆனால் அரிசி நம்ம அரைச்சி விற்றாக்க இப்போ 200 ரூபா போகுது, 160 ரூபா போகுது கருப்பு கோணி அரிசி. இப்போ சீரக சம்பாது 160 போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு அரிசியாக வரும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 மூட்டை வருதுன்னு வச்சுங்க, அந்த 5 மூட்டையில் வந்து ஒரு 700 கிலோ அரிசி வந்தால் போர்மானது, அப்படியே டபுள் 90 ரூபா வந்துடும். இப்போ ஒரு ஏக்கரில் 90,000 எடுக்க முடியுமா? கரும்பு போட்டாலும் எடுக்க முடியாது, அதில் அந்த லாபம் வரும்.
0: சரிங்க.
1: ஆனால் அதை கொஞ்சம் நல்லா நம்பிக்கையிலானவங்க தான் அதை வாங்குவாங்க, நம்பிக்கையெல்லாம் கொண்டு கொடுக்கணும்.
0: நீங்கள் நேரடியாக கொடுத்தீங்க?
1: நேரடியாக ஃபோன்லேயே வரும். இப்போ இந்த நம்பர் கொடுக்குறேன்ல, இங்க பேட்டி கொடுக்குற நம்பர் அங்கே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு ரைஸ் இருக்கான்னு கேட்பாங்க. 1 கிலோ கேட்டாலும் பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிடுவோம்.
0: முன்னாடி மக்கள் எப்படி வாங்கினாங்க, இப்ப எப்படி பரவாயில்ல?
1: வாசனை சீர சமாவ நல்ல ரேட்டு போகுது, அது நல்ல மக்கள் வாசமா இருக்கிறது வாங்குறாங்க. கருப்பு கவுனி கஞ்சி வச்சு குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது, கேன்சர் எல்லாம் வராது அப்படிங்கறதுனால அவங்க வந்து கருப்பு கவுனி ஹெவியா இருக்கு.
0: சரிங்க. பச்சை அரிசி புழுங்க அரிசி இதுல ரெண்டு இருக்குல்ல?
1: ஆமா.
0: இப்ப நீங்க மதிப்பு கூட்டி வைக்கும் போது எப்படி அதை குடுக்கறீங்க?
1: நாங்க வந்து புழுங்கல் தான், இது
0: புழுங்கலா
1: கொடுத்தீங்க. இந்த காலாபாத்தனு கொடுத்தாங்களா, இது மட்டும் தான் பச்சை உரிச்சது. அந்த கருப்பு கவுனி புழுங்கல் தான், வாசனை சீர சம்பா புழுங்கல் தான்.
0: எப்படி அந்த புழுங்கல் அந்த வழிமுறையை நீங்க பண்றீங்களா வீட்டுல?
1: இல்ல இல்ல, மில்லு தான்.
0: மில்லு
1: மில்லு தான்.
0: நெல்லா கொண்டு போய் கொடுத்துட்டாலே அவங்க புழுங்கல் அரிசியா உங்களுக்கு பண்ணி
1: கொடுத்துருவாங்க. உரிச்சி வேணுமா இழைச்சி வேணுமான்னு கேட்பாங்க. இப்ப சீரக சம்பா வந்து உரிக்க முடியாது, ஆனா கருப்பு கவுனி உரிச்சிதான் ஆகணும். இப்போ காலாபாத்துங்கிறது உரிச்சிதான் ஆகணும். அது சிலர் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க, சிலர் ஃபுட்டு செய்வாங்க, சிலர் அடை செய்வாங்க. அதனால அது அவங்க அந்த விருப்பப்படி கேட்பாங்க, உரிச்சதா உரிச்சதுல சத்து இல்லைம்பாங்க. உண்மை அதுதான்,
0: உரிக்காது சாப்பிடணும், அதுலதான் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: இழைச்சி தான் அது வேஸ்ட், எல்லாத்தையும் தான் மேலே உள்ளதான் எடுத்துடுறோமே, அப்புறம் எப்படி சத்து இருக்கும்? அதனால உரிச்சிதான் சாப்பிடணும்.
0: இப்போ வந்து பஞ்சகவ்யம் அதிகமா அடிச்சா பூச்சி தாக்குதல் வரும், இலைப்பெண் வரும்னு சொன்னீங்க. இலைப்பெண் தவிர வேற ஏதாவது பூச்சிகள் வந்திருக்கா?
1: பூச்சி வரும். நம்ம வேப்பனை கலந்து பூச்சி வெட்டி அடிச்சோம்னா விரட்டி விட்டுறலாம். வேப்பனை கலந்தாவே அந்த சுமலுக்கு வராது. அது இருந்தாலும் வெயில் கொஞ்சம் கூட அடிச்சோம்னா அந்த எண்ணெய் பசப்பசப்புல வந்து ஒட்டிக்கும், தவறுதலாக வந்து உட்காந்தாலும் ஒட்டிடும், ஒட்டி அது செத்து போயிடும். ரெண்டாவது இந்த பஞ்சகாவியம் அடிக்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சகாவியம் அடிக்கும்போது நம்ம வாழைப்பழமும் வெள்ளம் சேர்க்குறோம் இல்லையா, அது கொஞ்சம் மயக்கம் போல சுற்றி கீழே விழுந்துடும். அப்படியே கீழே விழும்போது வந்து தட்டுகள்லாம் பிடிச்சிரும், சிட்டுக்குருவி வந்து பிடிக்கும், பிடிச்சி அதை சாப்பிட்றோம், விரட்டுறோம் தானே, நம்ம கொள்றதுக்காக செய்யலை, விரட்டுறது தான் செய்கிறோம். அது வந்து கரெக்டாக அந்த உட்காந்து பிடிச்சிரும்.
0: பறவை தாங்கிலாம் வச்சிருக்கீங்களா?
1: வச்சிருக்கோம் வச்சிருக்கோம், குச்சி வச்சிருக்கோம், 1 ஏக்கருக்கு 21 குச்சி.
0: விளக்கு பொறிலாம் வச்சிருக்கீங்களா?
1: விளக்கு பொறி கடையில் லைட் தான் பிடிப்போம், 10 to 11 மணி வரையும் வைப்போம். 1 மணி நேரம் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு போட்டோம்னா போதும், கொஞ்சோண்டு மண்ணெண்ணையும் நல்லெண்ணையோ நம்மள்ட்ட என்ன வேஸ்ட் ஆயில் இருக்கோ அந்த ஆயில ட்ரம்மில் கொட்டி அதுக்கு நேரம் அந்த விளக்கு பொறி வச்சுட்டோம்னா லைட்டை அதில் வந்து விழுந்துருவோம்.
0: பூச்சிகளை கட்டுப்படுத்த
1: பண்ணிடுவோம்.
0: அப்புறம் பூச்சி வெரைட்டின்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் அது எப்படி தயாரிக்கிறீங்க அதை சொல்கிறீங்களா?
1: ஆ சொல்லலாமா. வேப்பந்தழை, நொச்சி, ஆடதோட, எருக்கு, ஆமனுக்கு 2 வாழைப்பழம் போட்டுக்கலாம், 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கலாம்.
0: பூச்சி விரட்டிக்குமா?
1: போட்டனா அப்போதான் அந்த மயக்கம் வரும், அந்த அந்த பூச்சி தட்டுக்கிளி போல இருக்கும், அதெல்லாம் வரும்போது அது சீக்கிரம் உழுவாது, அது நல்லா குடிச்ச பிறகு தான் பறக்கும். அது மயங்கி விழும்போது சிட்டுக்குருவி பிடிச்சிரும்.
0: இது வந்து நீங்களே தயார்?
1: நானே தயார் பண்ணி, நான் எப்போதுமே இதுதான் பண்ணுவேன். 11 வகை செடி, எந்த செடி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், அங்க இருக்கிற வேஸ்டேஜ் செடி எந்த செடி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அது போட்டீங்கன்னா 10 நாளாகவும் அது லிக்விட் ஆகும். கோமியத்தில் தான் பண்ணணும். செடியை நல்லா சின்ன சின்னதா அரைச்சிடணும், நல்லா மிக்சியில போட்டு அடிச்சிடணும்.
0: இப்ப நீங்க சொன்ன எல்லா செடி
1: எல்லாத்தையுமே நறுக்கி மிக்சியில 1 அடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு லிக்விடா கோமியத்தை கலந்தா அது சீக்கிரம் அது வந்து லிக்விட் வரும்.
0: ஊற வைப்பாங்க,
1: இலையை கழிச்சிட வேண்டாம், இலையை கழிச்சிட்டு அந்த தண்டை மட்டும் நசிக்கணும், சுத்தி கித்தி வச்சு நல்லா நசுக்கி சாக்கல் போட்டு நசிக்கிட்டு அதில் கொட்டிக்கலாம். தண்டில் தான் நிறைய சத்து இருக்கும். ஆனா இதை நறுக்கிட்டு இது 1 அடி அடிச்சுட்டு அதை நீங்க நசுக்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், நல்லா பவரா இருக்கும். பூச்சி வாட்டி 2 வாட்டி பூச்சி அடிச்சாதான் அந்த பூச்சி வாட்டி அடிக்கணும், அடிக்காம வேஸ்டான செடி மறத்துரும்.
0: தேவை இருந்தாதான்
1: அடிக்கணும், இல்லைன்னா அடிக்க கூடாது. தெரியும் தடையை பார்த்தா இல்ல பேன் இருக்கான்னு தெரியும். சுருளும், வெயிலும் சுருளும், தண்ணி இல்லாமே சுருளும், களை மிதிக்கலாம் சுருளும், ஏன்னா வேறு சரியா இருக்கலன்னா அதை பார்த்துட்டு தான் செய்யணும்.
0: முக்கியமான விஷயம், களையை எப்படி கட்டுப்படுத்துறீங்க? களை வருதா?
1: களை வரும் வரும், நம்ம ஆள் வச்சுதான் புடுங்கணும். நம்ம தான் அந்த மம்முட்டி போட்டு கரும்பு பாத்தியாட்டு அணைச்சிடறோம்ல, அந்த இடையில கேப்ல சுத்தி இருந்தா சமயத்துல இருந்தா ஆள் புடுங்கும். ஆனா நடுவால சுத்தமா எடுத்துருவோம், எடுத்துட்டு களை இருந்தாலும் இல்லாட்டினாலும் மிதிக்கணும், அப்பதான் செடி பனைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா களை நிறைய வருதுன்னு எடுக்காதே விட்டுருவாங்க. அதுல உள்ள பெண் இதுல செடியில ஏறிடும், ஈடு குறைஞ்சிடும்.
0: களையில உள்ள பூச்சிகள் வந்து
1: இதுல
0: செடிக்கு வந்துடும்
1: வந்துடும். அதுக்குதான் இந்த வேப்பெண்ணை சேர்த்து அடிக்க சொல்றது. இந்த வேப்பெண்ணை அடிச்சுட்டு அதோட இந்த சோத்துக்கட்டா இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சு இல்லை சேர்த்து அடிச்சிட்டுன்னு வச்சுங்க, அதுல வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அது போய் செடியில ஊத்திடும், அது கிட்டே வராது.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபா, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு தானே வர? இயற்கை விவசாயமும் மதிப்பு கூட்டலும் பண்ணிட்டு இருக்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எஸ் ரவிச்சந்திரங்கிறவங்க இந்த குறுவை சாகுபடியில கருங்குறுவை சாகுபடி செய்ய போறாங்களாம்.
3: ஆமாங்கா, அது சரி, குறுவையில நீங்க என்ன சாகுபடி செய்ய போறீங்க?
2: அதெல்லாம் எங்க அப்பா எடுக்கிற முடிவு தான் சுபா.
3: ஓ, அப்ப இன்னும் முடிவு எடுக்கல. இவங்க இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணல, வாழை தென்னை இந்த மாதிரி மரங்களையும் பயிரிட்டு இருக்காங்க, கீரையை கூட சாகுபடி செய்வாங்களாம்.
2: அது மட்டும் இல்ல சுபா, இயற்கை விவசாயம் பண்ற இவங்க மற்றவங்களும் இயற்கை விவசாயம் பண்றதுக்கு உதவியா விதை நெல்லும் விற்பனை செய்வாங்களாம்.
3: கவனிச்சங்கா, வாங்க அடுத்த பகுதியும் கேட்கலாம்.
4: ஒரு சிலர் இதே எனக்கு 1 வருஷம் ஆயிடும் விக்கிறதுக்கு, இந்த 15 மாநிலம் விக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். எலி தொல்லை தாங்கல. ரெண்டாவது, அந்த குறி ஒன்று இருக்கு, அப்படியே குத்தி இப்படி அழிட்டு போகுது. மூக்கால ஒரு குறி ஒன்று இருக்கு வளைச்சிக்கிட்டு, அது என்ன குறின்னு தெரியல. அப்படியே ஜன்னல் வழியா வந்து உள்ள புந்து லவக்குன்னு அள்ளிட்டு அவ்வளவு அள்ளிட்டு போடுது.
3: ஜன்னல் வழியா வச்சிருக்கதை அள்ளிட்டு
4: போகுது. அப்படியே அந்த மூட்டை எப்படிதான் குத்துதே தெரியல, வந்து அள்ளிட்டு போகுது.
3: எலி தொலைக்கு என்ன பண்றீங்க?
4: என்ன பண்றது, ஒரு கவர்ல ஏதோ பகாட தொல்ல எலி மருந்து வச்சு அட்டை வச்சு ஒரு அன்னக்குடியை போட்டு இழுத்து கட்டிடணும். அந்த அன்னக்குடி வழியா சுத்தி சுத்தி இழுத்துட்டு கயிறு கட்டிட்டு போக இழுத்துட்டு போக முடியாது. அந்த இடத்துல சுத்தி இருக்கிறது அதை காலையிலேயே கூட்டி தொடச்சிட்டு சாணம் இருந்தா போட்டு தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு பண்றது. அதனால வந்து மாத்தி மாத்தி இடத்த வைக்கிறது. ஃபேன் எனி டைம் ஓடும்.
3: ஃபேன் ஒண்ணா வராதா?
4: வராது. குதிச்சு இறங்குறதுக்கு அது சுத்திட்டு இருக்கும் தெரியாது, அதுக்கு நேரா வச்சிடணும்.
3: மேல இருந்து குதிச்சு இறங்குது,
4: இறங்கும், சைட்ல இருந்து இறங்கும். அணிலும் வருது. பக்கத்துல எலுமிச்சை மரம் இருக்கு, பலா மரம் இருக்கு, இந்தாண்ட கொய்யா மரம் இருக்கு.
3: நீங்க பண்ற நெல்ல மக்கள் விரும்புறத விட பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப
4: விரும்புறாங்க.
3: ஏனா வந்து நச்சு இல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாம் வராங்க.
4: வாசத்துக்கு வந்துருது. ஹீரோ சம்பா நீங்க எங்க வச்சிருந்தாலும் அந்த வாசத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நொய்யெல்லாம் இல்ல வச்சு ஆசாரம் மரத்து மெயின் மூட்டையை தான் போத்துட்டு போகுது.
3: ஓ, தனியா வைக்கிறீங்க?
4: வைக்கிறோம்.
3: அதையும் தாண்டி இங்கதான்
4: வரும். மறுநாள் 2 வருது, மறுநாள் போகும்போது 6-7 குருபா வருது.
3: விற்பனை எப்படி பண்றீங்க? பொதுவா
4: பொதுவாக வியாபாரத்தை கொண்டு போக மாட்டான். கஸ்டமர் இந்த போன் நம்பர் கொடுத்துருக்கோம்னா இந்த சாயங்காலம் என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு வந்து ஒரு நூறு கால் வரும். அது என்னென்ன ரகம் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு லைன்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 12 மணி வேலையும் நீங்க இந்த 7:30 முடிச்சோன்னே 8-11 மணி ஆயிடும். அவங்களுக்கு திருப்பி லைன்ல போய் சீர்காழி பக்கமா இருந்தா நேரா வீட்டுக்கு வர சொல்லுவான். பார்சல் சர்வீஸ் இப்ப காரைக்கால் வரும்னா பார்சல் சர்வீஸ் போட்டுறோம், அதுல போட்டுருவோம். இது யார் விருப்பப்பட்டு அவங்களுக்கு எது பக்கமோ, இல்ல வண்டியில வரீங்களா வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா கேஸ் எடுத்து வரீங்களா.
3: நேர்முகம் முடிச்ச பிறகு கண்டிப்பா கால் வரும்.
4: கால் வரும்.
3: சரிங்க. இதனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு?
4: வாடிக்கையாளர் கஸ்டமர் நிறைய.
3: அதிக கஸ்டமர் வர்றதுனால உங்களோட பரப்பளவு அதிகப்படுத்திருக்கீங்களா? செய்யற சாகுபடி
4: பண்ணும், அடுத்த 15 ஆக்கணும். இப்ப இந்த வருஷம் அரிசியா கொடுக்கறோம், அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட பண்ணும்.
3: சரி, நீங்க இப்ப எத்தனை ரகம் 20 வருஷமா பண்றீங்க? என்னென்ன ரகம் பண்ணிருக்கீங்க?
4: மொத்தமா ஒரு 20 ரகம் பண்ணிருப்பேன்.
3: 20 ரகம்
4: பண்ணிருப்பேன். ஆனா வந்து இந்த வருஷம் 3 ரகம் பண்ண சம்பாவில.
3: ஒரு
4: ஒரு ரகம் இந்த எது மார்க்கெட் இருக்கோ அது புதுசா எது பேர் இருக்கோ அதை பண்ணும். எலுப்பூ வந்து ரொம்ப டிமாண்டா இருந்தது, எலுப்பூ சம்பா பண்ணோம். ஈர சம்பா டிமாண்டா இருந்தது, அது பண்ணோம். சேலம் சன்னா சேலர் வந்து ரொம்ப சன்னமா இருக்கு, பூங்கலா வேணும் அப்படின்னு கேக்கும் போது அதையும் பண்ணி கொடுத்தேன். இயற்கையில ஒருத்தர் வந்து திருப்பூர் சைட்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு 2 கிலோ.
3: இப்படி புதுசா நீங்க பண்ணும் போது ஏதாவது தேக்க நிலையில இருந்திருக்கா, இல்ல விற்பனையும் ஆயிடுமா? எல்லாமே
4: ஆயிடும். எண்ணத்துக்கிட்ட ஸ்டாக் இருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆடி லாஸ்டோட முடிஞ்சிடும். எனக்கு மிச்சம் 1 முட்டை 2 முட்டை அப்படி ஒண்ணு மில்லுல கொடுத்துருவேன். ரைஸ் ஆக்கி நான் யூஸ் பண்ணிக்க, கேக்குறவங்களுக்கு ரைஸா கொடுத்துருவோம்.
3: இப்ப இயற்கை விவசாயம் பண்றீங்க, உங்க பகுதிகளில் உள்ள இயற்கை விவசாயிங்க கூட கூட்டமைப்பா, அதனால உங்களுக்கு அனுகூலன் அந்த மாதிரி எது இருக்கா?
4: அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கூட்டமைப்புல வந்து அவரு விதையா கொடுப்பாரு, அவரு ரைஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க வியாபாரிகள் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, நல்ல ரேட்டா இருக்கு கொடுக்குறியான்னு கேட்பாங்க. நான் தான் சீடா கொடுக்குறேனே, ஏன் அதுன்ட்டு மிச்சம் மேறுறதை மட்டும் ரைஸ் ஆகிக்குவோம். இந்த ஆண்டில் தான் அரிசி ஆகிட்டேன்.
3: நீங்கள் விதையாக கொடுக்கறதுக்கும் இப்போ மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் எப்படிங்க இருக்கு?
4: 8 மாசம் ஆகும் நான் இப்போ விதையாக கொடுக்கறது. 100 ரூபாய்க்கு மேலே போகாது. கருப்பு கோணி
3: விதையா கொடுத்தா
4: 8 மாசம் நான் ஸ்டாக் வச்சிருக்கணும், அதை பாதுகாக்கணும், 3 வாட்டி காய வைக்கணும். இப்போ இதை மில்லில் கொண்டு போட்டோன்னா அரிசியா

0: 160 ரூபா 150 ரூபா வரலையும் கொடுக்குறோம். கருப்பு கோணி 150 160 வரலையும் அந்த சீரக சம்பா கொடுக்குறேன். களை பார்த்து 100 ரூபா கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு லாபமாக தான் தெரியும்.
1: விதை நெல் தான் வந்து இருப்பு வச்சுக்கணும்.
0: ஆமாம்,
1: இது வந்து நீங்கள் மில்லில் கொண்டு போய் போட்டாலே போதும்.
0: போர்மானது
1: நெல்லாம் அரைச்சி வீட்டில் வச்சுருக்கீங்கல்ல, அப்போ பிரச்சனை எதுவும் வருமா?
0: வரும், ஒரு ஒரு காய்ச்சல் போடணும், கருப்பு வண்டு வரும். அதனால் இதை வந்து அடிக்கடி காய வைக்கணும், அரிசி அள்ளி பார்க்கணும். இப்போ அரைச்சிட்டோம் போட்டுட்டோன்னு இருக்கக்கூடாது. ட்ரம்மில் கொட்டினாலும் பூச்சி வரும்.
1: எதுல எப்படி?
0: கோணி சாக்கல் தான்,
1: கோணி சாக்கு தான்,
0: கோணி சாக்கல் தான் காய வச்சு வைக்கணும். அதுக்கு ஒரு பழைய விலையை போட்டு கல்லை தூக்கி வச்சு அது மேலே அரிசி முட்டை தூக்கி வச்சிடணும். அடிக்கடி இடத்த மாத்தணும். அதே இடத்த தான் கீழே ஈரம் காத்துறோம்.
1: உங்களோட சாகுபடியில இருந்து விதை நெல் உங்களுக்காக எடுத்து வச்சுப்பீங்களா?
0: நான் எடுத்து வச்சுக்கோ.
1: அதை எப்படி சேகரிச்சு வைப்பீங்க?
0: அதை என்ன பண்ணுவோம்னா, 100 கிலோ பண்றேன்னு வச்சுங்க, 5 கிலோ சாணம், 6 லிட்டர் பஞ்சகாரம், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த சாணத்தை என்ன பண்ணணும்னா நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு கோணி சாக்கில் புழியணும். ஏன் அதை புழிய சொல்கிறேன்னா, குருதவாளி இருக்கும் அந்த சாணத்தில், ஏற்கனவே பழைய ராகம் அது சாப்பிட்ருக்கும், அந்த வைக்கல்ல இருக்கும், உதர் இருக்கும், அதில் வந்து அந்த கலப்பு வந்துடும். அதனால் அந்த சாணத்தை புழிஞ்சிட்டு என்ன பண்ணும், அடிக்கிறோம்ல அறுத்து கூட்டடி அடிக்கிறாங்கல்ல, அது நம்மளுக்கு 100 கிலோ வேணா 100 கிலோ அடிக்கிறது என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் நாளை தூத்திட்டு வச்சுருந்து அது மேலே கொட்டி இந்த 5 லிட்டர் கோமயம் சாணம் எல்லாம் கலந்து வச்சிருக்கோம்ல ஃபில்டர் பண்ணி அது தூக்கி தள்ள ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். சாக்கை விட்டு மூடிடணும், அது எடுத்துக்கும் இழுத்துக்கும். அதுக்கு பிறகு ஒரு 3 மணிக்கு மேலே அதை காய வைக்கணும். 3 மணிக்கு மேலே காய வச்சு ஒரு 3-4 காய வைக்கணும். ஒரு 2-4 கொண்டு போய் வீட்டில் ஃபேனில் போட்டு ஏதோ கொட்டாயிலையோ செட்லையோ ஒரு சாக்கை விரிச்சு போட்டு அதில் நீங்கள் நல்லா ஃபேனை போட்டு ஆட்டினா நல்லா உணர்ந்துடும். அதுக்கு பிறகு கோணி சாக்கு இருக்குங்களா,
1: ஊற வைக்கணும்னு சொல்கிறீங்களா, அதில் எதுவும் பிரச்சனை வராதா?
0: ஊறுறது கிடையாது, அந்த டைம் ஈரத்தோடு ஈரம் தானே கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பண்ணாது. மேலே தான் போடுவோம், அந்த மூக்கில் எடுத்துக்கும். காய்ச்சல் என்ன பண்ணுவோம், சீக்கிரம் முளைக்கட்டு வரும். தண்ணியில் போட்டோன்னே 3-ம் கொம்புன்னு சொல்கிறாங்களா, 2-ம் கொம்பே வந்துடும். இப்போ ஒரு அதில் வந்து 70% முளைக்குதுன்னா அது 90% முளைக்கும்.
1: அது நன்மை தான்,
0: நன்மை அது செய்யணும். அது யாரும் செய்கிறது இல்லை அதிகமாக, நான் மட்டும் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: இந்த மாதிரி பண்ணி காய வச்சிருவீங்க?
0: காய
1: வச்சுலையா வெயில்லையா?
0: 3 மணிக்கு மேல வெயில்ல காய, 3 மணிக்கு மேல காய வைக்கணும். ஒரு 3-4 காய வச்சா போதும். அப்புறம் மாசமா அம்மாசை வருதுங்கல்ல, அப்போ ஒரு வாட்டி கொட்டி கிண்டிடணும். ஏன்னா அந்த சாணம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது வண்டு வரும், நெல்ல தொலைச்சிரும். அதனால காய வச்சு காய வச்சு வச்சுட்டோம்னா கரெக்டாக ஆடி மாசம் ஒரு 100 வரை எண்ணி கொஞ்சோண்டு மண் எடுத்து கொஞ்சோண்டு குப்பை எருவு எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அப்படியே தண்ணியை தெடிச்சு அமுக்கி வச்சிடணும். காலையில் ஒரு மண் செட்டில் எடுத்து இந்த 100 வரையும் விளக்கமாக குச்சிருக்குங்களா, அதெல்லாம் குத்திட்டுனா இந்த 100 வரையும் எண்ணி எடுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா
1: எத்தனை
0: வரிசையில் இருக்குது முளைச்சிருக்குன்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம்.
1: விதை பரிசோதனை செஞ்சுட்டு
0: விதை
1: விதைக்கிறதுக்கு முன்னாடி?
0: ஆமாம், அதை கரெக்டாக முளைக்க வச்சுட்டோம்னு வச்சுங்க, இத்தனை விதை தான் செடி எண்ணிக்கணும்,
1: விதைச்சிருக்கீங்களா?
0: அது களை எடுக்க மாலாதுமா, நம்ம இயற்கை பண்ணுறோம், அதில் வந்து களைகொள்ள அடிக்க முடியாது, களை அதிகமாக வரும், செடியோட கூட வந்துடும். இப்போ நம்ம ஊரில் 300 ரூபாய்க்கிட்டாங்க சம்பளம், நடுவாள் சம்பளம் டீ போட்டலாம். இப்போ 300 ரூபாங்கும்போது 7 ஆள் 100 குழிக்கு, அப்போ 21 ஆள் வருது.
1: ஆள் பற்றாக்குறையும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்தாலும் அதிக சம்பளம் போகுது.
0: ஆமாம்,
1: அதனால வந்து நாற்று பறித்து நடுறதே கரெக்டாக இருக்கு.
0: அதே அந்த மிஷின் வருதுங்கல்ல, அது கொஞ்சம் நீட்டாக ஒரு 1.5 அடி நாற்று 1 அடி நாற்று நடுறாப்புல மிஷின் வந்துன்னு வச்சுங்க, நான் மிஷின்லேயே நட்டுருவேன்.
1: ஏன் இப்ப இந்த சின்ன நாத்தா நடுறதுனால மேல மிதக்குமோ?
0: மிதக்கும், மழை வந்துட்டுன்னா மிதங்கிடும், சீக்கிரம் வேறு பிடிக்காது, நடுவு சாயும், குழந்தை பிள்ளையாட்டா இருக்கும். ஒரு 1 அடி நின்று இருந்தாவே போர்மானது. அது மாதிரி மிஷின் வச்சுனா எங்களுக்கு நல்லா சேஃபு, நாங்களும் மிஷின் வச்சு நல்லா.
1: இப்ப நீங்க எத்தனை நாள்ல பரிசு நடுறீங்க?
0: 15-20. ஏன்னா வண்டிக்காரங்க கரெக்டா வரணும், சேர் அடிக்கணும், அண்டை வெட்டுறதுக்கு ஆளு கரெக்டா கிடைக்கும்.
1: வேறு பெய்யாம வருதுங்க?
0: வரும் கரெக்டா வரும், பாய் வரதான்.
1: பொதுவா இயற்கை விவசாயம் பண்றவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: முதலில் விதைய கவனிக்கணும், காய்ச்சல் இருக்கா முளைப்பு இருக்கான்னு பாக்கணும். அதுக்கு பிறகு வயலை நல்லா பராமரிப்பு பண்ணணும், நாட்டு எருவு நிறைய கொட்டணும், நல்லா சேர் அடிக்கணும். ஒரே ட்ரிப்ல 4 சால் அடிச்சுட்டு நட்டா கோர மண்டும், அதை 4 முறையா அடிக்கணும். சேர் அடிக்கிறது 4 முறை அடிக்கணும். டிராக்டர்காரங்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ட்ரிப் அடிச்சு கொடுத்து நட்டுட்டோம்பாங்க, 15 நாள் இதுக்கு நீங்க உங்க ஏற்க வர போது அது கோரெல்லாம் வந்துடும், அதுக்கு ஆளு செலவு கூட வரும். முதல்ல பார்த்தான் சுத்தினான் போட்டன்ட்டு வரக்கூடாது, இறங்கி பார்க்கணும். உங்களுக்கு வயலை ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை, பட்டம் நடுவில் போய் ஒரு பட்டத்தில் நடந்து போங்க, காலையில் போய் திரும்பி வாங்க வாக்கிங் போகிறாப்புல, உங்களுக்கு எனர்ஜியும் கூட, உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த பயிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த களை மிதிக்கிற பயிர் வந்து 1 அடி கூட தான் இருக்கும், களை மிதிக்காத பயிரை பாருங்கள் 1 அடி கம்மியாக இருக்கும். வேர் அறந்து அப்போ தான் வேர் புதுசாக விழுவும், பனைப்பு நிறையா இருக்கும். பார்த்தா வந்தன்ற கூடாது. ரெண்டாவது, கொண்டு போகிறது அப்படியே நெல்லை கட்டி போட்டு என்கிட்ட இருக்கு என்கிட்ட ஓடலன்னு சொல்கிறதுலாம் தவறானது, அது உங்களுக்கு கவனக்குறைவு தான். இது அதுக்குன்னு கஸ்டமர் நிறையா இருக்காங்க, இதை வாங்குறதுக்குன்னு நிறைய வியாபாரியும் இருக்காங்க. ஆனால் வியாபாரிட்ட கொடுக்கலையா, கஸ்டமர்கிட்ட கொடுங்க, இன்னும் 10 ரூபா கம்மியாக கொடுங்க.
1: இயற்கை விவசாயம் வந்துட்டாங்க, சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க.

0: வந்து தேக்கணையில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு
1: சொல்லக்கூடாது.
0: நீங்க இறங்கி நீங்க போய் மக்கள்கிட்ட சேருங்க, இல்லைன்னா வியாபாரிகிட்ட போய் பாருங்க.
1: பாருங்க, அப்படி இருந்தாதான் அது வியாபாரம், நம்மளுக்கு லாபம், இயற்கை விவசாயம் லாபம் கூடமா.
0: சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க பண்ணிட்டு இருக்க இயற்கை விவசாயத்தை பத்தி எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தரேன். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, சீர்காழி கீழ தென்பாதி எஸ் ரவிச்சந்திரன் அவங்களோட அலைபேசி எண்
1: 98 43 97 55 25.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
3: आहा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40

விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே

ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல.

இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாப்பு

பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாகச் செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக

உருவாக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்ட காலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்து கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது.

0: சட்டீஸ்கரிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. வியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www

0: www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:32. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: நேர்களே, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்க அழைக்கலாம். 03-638 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கும்பகோணம், சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், அன்பு மகள் செல்லூர் காரைக்கால், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் கோட்டுச்சேரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வேஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-க்கு 40 வெள்ளிமெத்தை திருவிழா.
8: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
9: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம் கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
10: தரமான PS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
11: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
12: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரி,
15: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
16: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
17: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
18: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
19: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
20: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
7: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக முதல் நேர் வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
21: வணக்கம் மேம்.
7: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
21: ஜோதி அண்ணப்பன்பேட்டையில இருந்து.
7: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
21: எனக்கு பிரிவோம் சந்திப்போம் படத்துல இருந்து கண்டேன் கண்டேன் காதலை.
7: உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
21: நன்றி மேம்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், கும்பகோணம் சாந்தி பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல், மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
7: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்தி பணி வித்யாஸ்ரம் கும்பகோணம்.
0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளிமெத்தை திருவிழா.
4: நேரம் இப்போ 8:42 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக அடுத்த விருப்ப பாடலை கேட்க யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
8: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
4: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
8: நானும் நலமா இருக்கிறேன். சத்திரமங்கலம் காவேரி மேட்டு பேருந்து மணிகண்டன் பேசுற சகோதரி.
4: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: எங்க பின்னராசா திரைப்படத்துல இருந்து கொண்ட சேவல் பூ நேரம். வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம்.
4: பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நேர்களை நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசா

0: காரைக்கால்
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நேர்களை நாளை காலை 10 மணிக்கு காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ ஸ்கின் கேர் காரைக்கால் அல்வா கடை வழங்கும் ஆலய உலா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
1: எலும்பு மூட்டு ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் அல்வா கடை
4: 90 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
0: நாளை காலை 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் ஆலய உலா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாசி மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் இப்போ 8:50, 15 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் கேட்க யார் வராங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
5: திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி பேசுறாங்க மேடம்.
4: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: சிம்மராசி படத்திலிருந்து வானத்தை நிலவெடுத்த அந்த பாடல் கொடுங்க மேடம்.
4: பாடல் வரும் கேட்கலாம். நன்றிமா.
5: நன்றிங்க மேடம்.
4: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேசச்சேரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியர் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசச்சேரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
0: மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாளை காலை 6:40 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: அனிருத்த பிரம்மராயருக்கும் வானதிக்கும் இடையே தொடர்ந்து உரையாடல் நடைபெற்று வருகிறது. எப்படி அருள்மொழிவர்மர் இலங்கையிலே இராஜ துரோகத்தை அரசாங்கத்துக்கு எதிரான சதியில் ஈடுபட்டார் என்பதை அனிருத்த பிரம்மராயர் வானதியிடம் கூற, அதை வாதங்களை கொண்டு வானதி முறியடித்து கொண்டு வந்தாள். இதனையும் கேட்டுவிட்டு அனிருத்தர் லேசாக சிரித்து கொண்டே,
1: பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார்.
2: ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அநாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திராது.
1: ஆஹா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமற் போயிற்று. இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்கத்தோழி அல்லவா நீ
0: என்றார் முதன் மந்திரி.
2: போதும் போதும், தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள்.
1: பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது

0: இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார்.
1: ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமாயிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை அல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம்.
0: தாமதம் செய்யக்கூடாதுதான். பலமாக மழை வரும் போல இருக்கிறது.
1: மழை மட்டும்தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும். வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல அந்த சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட கடாகங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று இடித்தது.
0: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா?
1: சொல்ல மாட்டேன்.
0: நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதாக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா?
1: ஐயா, வீண் வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் நான் இனி மறுமொழி சொல்ல முடியாது.
0: அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை.
1: தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா. பலிபீடத்தில் என் தலையை வைக்க வேண்டுமென்றால் அப்படியே செய்கிறேன்.
0: சேச்சே, நீ கொடும்பாளூர் வேளிர் மகள். உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனையை கொடுக்கலாமா? அதோ பார் அந்த யானையை.
1: வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குன்றினைப் போல யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த கரிய மைப்பூசப்பட்ட உருவத்தைப் போல் அது தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக் கொண்டு இரண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன.
0: பெண்ணே, கஜேந்திர மோக்ஷம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபயக் குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோக்ஷத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனை எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கே அனுப்பியிருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாயல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்தையே அங்கேயே போய் விழுவாய்.
1: இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று. இந்த மந்திரி மனிதர் அல்ல, மனித உரு கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள்.
0: கோமகளே, முடிவாக கேட்கிறேன், பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்லுகிறாயா, அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா
1: என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள். ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வரச் சொல்லுகிறீர்களா, அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள். அனிருத்தர் கையினால் சமிக்ஞை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது. வானதியின் அருகில் வந்தது. தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது. அவளை பூமியிலிருந்து தூக்கியது. அந்த சிலகண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலையலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாயிருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னை பயங்குள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே. அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கென்றாவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல் இராது. பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். ஆம் ஆம், அந்த பிரம்மராட்சதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிடப் போகிறது. அடுத்த கணம் என்னை வீசியறியப் போகிறது. எத்தனை

0: தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு பிரஜை இராது, அதற்குள் உயிர் போய்விடும். வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை தன் துதிக்கையை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவு இழந்துவிட்டாள். நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனென்றால் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழைத்தூரலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று. அதனால் தேகம் செழித்தது. சரி சரி, மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனத்துக்குகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனத்துக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்குப் போவதில் என்ன பயன்? அடடே, இதென்ன ஊசலாட்டம்! உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயைக் காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியையும் போல இருக்கிறது. ஆ, குந்தவி தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றி செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனம் மிக மிக நுட்பமானது, விசித்திரமானது. காரணம், மனத்தை மனத்தால் மட்டுமே ஆராய முடியும். அதனால தான் உளவியல் எதையும் அறுதியிட்டு சொல்வதில்லை. பொதுவாக குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆளுமை பிளவுங்கிற கோட்டத்தை உருவாக்கி அந்த அதிர்ச்சியின் தாக்கத்திலிருந்து மனத்துக்கு பாதுகாப்பு அளிக்குதான். ஆனால் வானதியை பொறுத்தவரை ஒரு வகை மனப்பிறழ்வை பார்த்துக்கிட்டு வரும். இந்த பிறழ்வு தற்கொலைக்கு கூட தூண்டும்னு சொல்லப்படுது. வானதி அந்த எல்லை வரை போனதையும் பார்த்தோம். இப்போ எந்த ஊருக்கும் போக விரும்பலை, இந்த உலகத்தை விட்டே போக விரும்புகிறேன் என்ன வெறி கொண்டு பேசினவளை குற்றஞ்சாட்டி அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிட்டார் அனிருத்தர். அன்னைக்கு நமனை அஞ்சோம்னு அப்பர் காட்டின வீரத்தை இன்னைக்கு இவளிடம் காணுகிறோம். நேயர்களே, கதை ஓட்டத்துக்கு இடையில இடம்பெறுகிற பெயர்கள், அரிய தொடர்கள், செய்திகள் இதையெல்லாம் சற்று விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த பகுதியில் அன்றில் பறவை காதலுக்கு சிறந்த இலக்கணமாக திகழும். இதை கிரௌஞ்ச பக்ஷின்னு குறிப்பிடுது. ஒன்று, துணையுடன் சேர்ந்தே வாழும். பிரிய நேரிட்டா உயிர் வாழாது. மன்றிரும் பெண்ணை மடல் சேர் அன்றில் நன்று அறை கொன்றனர் அவர் என கலங்கிய என் துயர் அறிந்தனை நரறியோ. எம்போல இன்துணை பிரிந்தாரை உடையோ நீ. கலித்தொகையின் நெய்தல் திணைப்பாடல். அன்றில் பறவையே தன் துணையை பிரிந்தவர்கள் படும் துன்பம் இதுவென்று உணர்ந்து என்னைப் போலவே நீயும் உன் துணையை பிரிஞ்சு வருந்தி அழுகிறாயோ. அடுத்து அண்ட கட்டாகங்கள், அண்டம் பற்றிய கற்பனையின் அடிப்படையில் உருவான தொடர். அண்டகோளத்தின் ஓடு அல்லது இந்த பூமி உருண்டையின் ஓடுன்னு கொள்ளலாம். கஜேந்திர மோக்ஷம் அனைவரும் அறிந்த புராண வரலாறு. மூலமே என்ற கரிமுன் வந்தியிடர் தொலைத்து நீலமேகம் போல் நின்றான் பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அருமையான சொல்லோவியம். குழந்தைக்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கவிஸ்தலம் கஜேந்திர மோக்ஷத்துடன் தொடர்புடையது. சிறப்பு பெயர் கண்ணன் கவித்தலம். நல்லது. சுரர், அசுரர், அரக்கர் இவர்களுக்கு இடையிலே உள்ள நுட்பமான வேறுபாடுகளை பார்க்கலாம். சுரர் தேவர்கள், அசுரர் குணத்தில் தேவர்களுக்கு மாறுபட்டவங்க, அரக்கர் ராட்சசர் மனிதர்களுக்கு

0: தீங்கு செய்பவர்கள். இந்த மூவருமே முக்குணங்களை சித்தரிப்பதாக கொள்ளணும். தேவர் சத்துவகுணமும் அசுரர் ரஜோகுணமும் அரக்கர் தமோகுணமும் கொண்டவர்கள். அதாவது ஒருத்தரிடமே இந்த மூன்று குணங்களும் வெவ்வேறு விகிதத்தில் இருக்கும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். மத்தகம் மஸ்தகம் யானையின் புடைத்த நெற்றிப்பகுதி வானதிக்கு வியப்பாக இருக்குது போல. அன்னைக்கு பொம்மை முதல்ல இது பொம்மை யானையோ?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். பாரதியார் ரோடு அண்ணா சிலை அருகில் கோட்டுச்சேரியின் இதயம், அங்கே அனைத்து பொருட்களையும் வாங்க ஒரே இடம்
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். உதயம் சூப்பர் மார்க்கெட், பாலா காம்ப்ளெக்ஸ் அண்ணா சிலை அருகில், பாரதியார் ரோடு கோட்டுச்சேரி.
2: எல்லாமே இருக்கு ஒரே இடத்தில், ரொம்ப நல்லாவே இருக்கு உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்புமகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், மூன்று பிரமிப்புகளுடன்
3: அன்புமகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
0: அந்தாதி இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை புயங்கன், குழகன், அழகன், புண்ணியன், பெரியார், சீராளன் என்று பல பல திருப்பெயர்களை சொல்லி வணங்கும் உறவைக்கு வழிகாட்டியவர் காரைக்கால் அம்மையார். இறைவன் தாண்டவமாடும் திருவடி கீழ் அமர்ந்து கீதம் பாடி கொண்டிருக்கும் திருவருள் பெற்றவர் காரைக்கால் அம்மையார். நாளை காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் அம்மையார் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ வி யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள்.
5: பராபவ வருஷ ஆனி மாத பௌர்ணமியில் மாங்கனி திருவிழா வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் அபிஷேகத்துக்கு வந்த சிவபெருமானுக்கு விசேஷமான முறையிலே மகா அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று 6 மணிக்கு தீபாரணையெல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு தங்க அங்கி சாத்தி பவழ பல்லாக்கிலே திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி மாங்கனி திருவிழா வைபவம் நடைபெற உள்ளது. பக்த பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய நேர்த்திக்கரணை நிறைவேற்ற மாம்பழங்களை வாரி இறைக்கும் நிகழ்ச்சி அந்த மாங்கனி திருவிழா வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அமுது படையல் நிகழ்ச்சி. அடியார் வேஷத்தோட புனிதவதியார்கிட்ட பரீட்சிக்க வர்றார். அப்போது உண்மையான தாயன்போடு வயோதிகமான நிலையில் சிவனடியார் வந்து பசிக்கிறதுன்னு இருக்கிறத பார்த்தோன்னா அமருங்க, கொஞ்ச நாளில் நான் சமையல்லாம் பண்ணிட்டேன், சாப்பாடு போடுறேன்னு கேட்குறா. இப்போ அவர் சொல்கிறார், அது வரைக்கும் தாங்காதுமா, இருக்கிறத கொடுமா அப்படின்னு கேட்கும்போது சாதம் ஒண்டி தான் வடிச்சிருந்தா, வீட்டில் தயிர் இருந்தது, அதை எடுத்து சாதத்தை பிசைஞ்சு கணவர் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை உணவாக அவருக்கு அழித்து அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது கணவர் வந்து உணவுக்கு வரும் நிகழ்ச்சி அந்த அமுது படையல் நிகழ்ச்சி தான் அன்னி தினம் சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு பரமதத்தர் உணவு அருந்திட்டு நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துட்டு மாயக்கனி வந்ததுன்னு சொன்ன உடனே எனக்கு நேர வரவையின்னு கேட்கும்போது சிவபெருமான் நோக்கி அம்பாள் வேண்டா, ஒரு அற்புத கனி வருது, அதை பார்த்து

சொன்ன அவருக்கு தன் மனைவியை தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இனி நம்ம எப்படி இல்லற வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழறது, இவங்க தெய்வீகத்தன்மையோடு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனம் உள்ளுக்குள்ளேயே பக்தி நிலையில் மாறி வாணிபத்துக்காக நான் வெளியில் செல்லறேன்னு சொல்லிட்டு அவர் பாண்டிய நாடு சென்று அடைகிறார். அங்கே இன்னொரு பெண்ணை மனம் முடித்து வைக்கிறாங்க. அவளுக்கு திலகவதின்னு பேர். அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியார்னு இந்த அம்மாவுடைய பேரையே வச்சு அவர் வளர்த்துன்னு வரார். உறவினரெல்லாம் அங்கே பார்த்துட்டு உன் மாப்பிள்ளை அங்கே வேறு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், இங்கே புனிதவதி தனியாக இருக்காளே என்னப்பான்னு கேட்கும்போது சுற்றத்தாரோட மறுபடி புனிதவதியாரை மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு அழிச்சின்னு போகிறாங்க. இந்த நான் சொல்கிற கதையெல்லாம் இரண்டு நாளும் இரவு பகலாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். புனிதவதியாரை பல்லக்கில் அவங்க அழிச்சின்னு போய் காமிக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், மனைவி குழந்தையோட சுற்றி வந்து வணங்கி நம்மளுடைய குலதெய்வம் இவ அப்படின்னு சொன்ன உடனே தான் அவளுக்கு இந்த மானிடப்பிறவியினுடைய தன்மை முடிஞ்சு நம்ம தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டோம், இனி நமக்கு இங்கே வேலை இல்லை, இறைவனட்டுன்னு

0: புனிதவதியார பல்லக்கில் அவங்க அழிச்சின்னு போய் காமிக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், மனைவி குழந்தையோட சுற்றி வந்து வணங்கி நம்மளுடைய குலதெய்வம் இவ அப்படின்னு சொன்ன உடனே தான் அவளுக்கு இந்த மானிடப்பிறவியனுடைய தன்மை முடிஞ்சு நம்ம தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டோம், இனி நமக்கு இங்கே வேலை இல்லை, இறைவனிட்ட நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊன் உடம்பு இருந்தால் நம்ம போக முடியாது, அதனால் இந்த உடம்பை நான் அங்கம் உதர வேண்டிக்கிறேன்னு கேட்கும்போது அவளுடைய அங்கம் உதரும் நிகழ்ச்சி. அப்போது கைலாயத்துக்கு போகிறா. கைலாயத்தில் பார்வதிகிட்ட எம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். எனக்கு பிறப்புக்கு அப்பா அம்மா கிடையாது, நானே அம்மான்னு கூப்பிடக்கூடிய தன்மையை பெற்ற புனிதவதி வரா அப்படின்னு சொல்லி அவர் வரவேற்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் அதிகாலை 3 மணிக்கு அங்கம் உதித்து அம்மையார் கைலாசநாதர் ஆலயம் அருகில் வருவாங்க. பஞ்சமூர்த்தி சகிதராக கைலாசநாதர் காட்சி கொடுத்து அவரை கைலாயத்துக்கு அழித்து போகும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 30ஆம் தேதி அதிகாலையில் நடைபெறும். இந்த விழாவிற்கு வர இயலாதவர்கள் காரைக்கால் எஃப்எம் வானொலி நிலையத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப இருக்கிறாங்க. இருந்தபடியே இந்த நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் நேர பார்க்குற மாதிரி கேட்டு மகிழலாம். இறைவனுடைய பரிபூர்ணமான திருள் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்.
1: மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் அம்மையார் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ வி. யோகேஷ் கல்யாண சுந்தரம் குருக்கள் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:36.
4: ஆல் இண்டியா ரேடியோ.
5: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
4: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
5: சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
6: தாயே, நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் விடியவே இல்லை என்றெல்லாம் கவிதை எழுதுகிறார்களே, ஏன் நம் தலைவர்கள் அப்படி நள்ளிரவில் சுதந்திரம் பெற ஒப்புக்கொண்டார்கள்?
7: மகனே சிவா, உனக்கு ஏற்கனவே அந்த சூழ்நிலையை சொன்னேன். இந்திய பிரிவினை பற்றி முடிவானதுமே பிரிட்டிஷ் அரசு மிக வேகமாக செயல்பட்டது. பிரிவினை திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்தார்கள். இந்திய விடுதலை மசோதா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் தயாரானது. அது 1947 ஜூலை 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என இரு டொமினியன்கள் 1947 August 15 இருந்து ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் August 14-15 நள்ளிரவில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. 1947 August 15 ஆங்கிலேயரின் நாள் காட்டி வழக்கப்படி நள்ளிரவு 12 மேல்தான் நாள் கணக்கு தொடங்குகிறது. அதனால் அந்த நேரத்தையே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நேரம் சதுர்தசி திதி. பதினைந்தாம் தேதி இரவு 8:20 மேல் நிறைந்த அமாவாசை.

பூச நட்சத்திரம் மங்களகரமான வெள்ளிக்கிழமை. ஆங்கிலேயர்களுக்கு புதிய நாள், அதாவது மறுநாள் என்பது நள்ளிரவு 12 மணிக்கே தொடங்கிவிடுகிறது. ஆனால் இந்தியாவில் நாள் கணக்கோ விடிகாலை 5 மணிக்கு பிறகு, அதாவது சூரிய உதயம் தொட்டுத்தான் தொடங்குகிறது. ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசு சட்டம் இயற்றி 15ஆம் தேதி சுதந்திரம் அளிப்பதாக ஒப்புதல் அளித்து விட்டதால், சட்டத்தை மீறாமல் அவர்கள் வழக்கப்படி அந்த நள்ளிரவிலேயே மவுண்ட் பேட்டன் கையெழுத்திட்டான். அதற்கு முன்பு ஆகஸ்ட் 14 அன்றே இந்தியாவின் பல்வேறு மடங்களைச் சேர்ந்த மடாதிபதிகளும் அவர்களின் பிரதிநிதிகளும் ஊர்வலமாகச் சென்று நேருவை சந்தித்து வாழ்த்தினார்கள். தங்கள் மடங்களின் சம்பிரதாயங்களின்படி வாழ்த்தும் சடங்கு நடந்தது. இந்த சடங்குகளின் போதுதான் ராஜகோபாலாச்சாரியின் யோசனைப்படி ஒரு அடையாள நிகழ்வும் நடந்தது. பண்டை காலத்தில் ஒரு ராஜா நாட்டின் ராஜ்ய பொறுப்பை ஏற்கும் போது பட்டாபிஷேகம் நடக்கும். அப்போது தலைமை குரு புனித மந்திரங்கள் போத நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்வதன் அடையாளமாக அரசனின் கையில் செங்கோலை கொடுத்து ஆசி அளிப்பது வழக்கம். அதை போல ஒரு நிகழ்வுக்கு திட்டமிட்டு திருவாவடுதுறை ஆதீனத்திடம் கேட்டுக்கொண்டான் ராஜகோபாலாச்சாரி. அதன்படி ஆதீன பிரதிநிதியாக கட்டளை தம்பிரான் மூலம் ஆதீன பிரசாதங்களும் ஓர் செங்கோலும் கொடுத்து அனுப்பப்பட்டது. உடன் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையும் சென்றான். மங்கள இசை முழங்க மவுண்ட் பேட்டனிடம் இருந்து செங்கோலை பெற்று நேருவின் கையில் கொடுத்து வேயுறு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகத்தை ஓதுவாறு பாட ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக அந்த நிகழ்வை அரங்கேற்றினார்கள்.

புதுதில்லியில் கூடிய இந்திய அமைப்பு சட்டமன்றத்தில் தலைவர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சபாநாயகர் தலைக்கு மேலிருந்த கடிகாரத்தில் மணி சத்தம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. நள்ளிரவின் நிசப்தத்துக்கு இடையே ஜவஹர்லால் நெஹ்ருவின் குரல் ஒலித்தது. நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாம் விதியோடு ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இந்த நள்ளிரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா சுதந்திரமாக வாழ்வதற்கு விழித்துக் கொள்ளுகிறது என்று உணர்ச்சிகரமாக பேசினார் நேரு. இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் முதல் கவர்னர் ஜெனரலுமான மவுண்ட் பேட்டன், இந்தியா விடுதலை அடைகிறது என்று அரசியல் அமைப்பு சட்டமன்றம் செய்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டான். அவனே அதுவரை யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்த கொடிமரத்தில் அசோக சக்கரம் பொறித்த சுதந்திர இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி பறக்கவிட்டான். அரசியலமைப்பு சட்டமன்றமே அதன் பிறகு சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றமானது. அந்த நள்ளிரவிலும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே மக்கள் அலைகடல் என திரண்ட வெள்ளம் போல திரண்டிருந்தார்கள். இராணுவ அணிவகுப்புகளுக்கு இடையே முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ரு கையசைத்தபடி மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தார். பெரும் ஆரவாரத்துக்கிடையே இராணுவ அணிவகுப்பு சென்றது. கண்கொள்ளா காட்சியாகவே என் செல்வங்களுக்கு அமைந்திருந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் பிஸ்மில்லா கான் அன்று ஷெஹனா இசையின் மென்மையை பரவச் செய்தான்.

முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மொய்ம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினான் பாரதி. பாரதி பாடிய காலத்தில் அவன் கனவு கண்ட சேதமெலா ஹிந்துஸ்தானத்தின் ஜனத்தொகை 30 கோடியாக இருந்தது. அடுத்த 30 ஆண்டுகளில் அது 40 கோடியாக வளர்ந்தது. ஆனாலும் பாரதி தீர்க்கதரிசிதான். நாடு சுதந்திரம் பெற்ற போது அவன் வாக்கு அப்படியே மெய்யாகி போயிருந்தது. பாரதியின் பாட்டை அன்றும் 30 கோடி முகமுடையாள் என்று பாடி நினைவு கூறும்படித்தான் இருந்தது. நாட்டை பிரித்து கொண்டு போனவர்கள் என் மக்கள், 10 கோடியை அந்நியர்கள் ஆக்கிவிட்டார்களே. இருந்தாலும் மகனே, சுப்பிரமணிய சிவா, பாரத தாயான எனக்கு தேசபக்தி கொண்ட உன்னை போன்ற மாணவ செல்வங்கள்தான் வருங்காலம். என் வீர மைந்தன் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஒரு கோயில் அமைத்து பாரத தாயை வழிபடுவோம் என்று முழக்கமிட்டான். அவனது பெயரை சுமந்த நீ அவனைப் போல என் மீது பற்று கொண்டு என் சரித்திரத்தை கேட்டாய். என் சுதந்திர திருநாளில் நீயும் என்று கொண்டாட்டங்களை காண்கிறாய் அல்லவா? இதே போல ஒரு கொண்டாட்டத்தை தான் அன்று என் தீர மைந்தன் பாரதியும் கண்டான். அதுவும் நான் சிறைப்பட்டிருந்த காலத்திலேயே. வாக்கு வன்மை மிகுந்த தெய்வ கவிஞன் பாரதி, இன்று நீ காண்பது போல அந்த 1947 ஆகஸ்ட் 15 நாளில் அவன் சொன்ன வாக்கு பலித்ததை நாடே கண்கூடாக கண்டது. வெள்ளையரின் ஆதிக்கத்தில் இருந்த போதே சுதந்திர இந்தியாவை தன் மனக்கண்ணில் கண்டு அதில் ஒரு சுதந்திரம் பெற்ற பிரஜையாக மனதாலேயே வாழ்ந்தான் பாரதி. அவனது மனக்காட்சி அன்று நிஜக் காட்சியானது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பைல்ஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்மலை 100.3 இனி ஒரு திரையிசை பாடல் கேட்கலாம். விடியும் வரை காத்திருப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
7: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் YTP கிரீன்வேஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் AC, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
9: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் AC, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
10: தரமான BS Hallmark 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
11: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், வேதாரண்யம்.
12: கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரி,
14: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
15: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
16: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
17: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
18: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
19: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
8: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனைட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
8: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
14: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறை எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகிறது. எனவே மனிதர்கள் வாழக்கூடிய சராசரி வயது உயர்ந்து வருகிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய கருத்துக்கள் இன்றைக்கும்

0: இந்த வகையில் அமைந்துள்ளது. அந்த மருத்துவத்துறை பற்றி, மருந்து பற்றி வள்ளுவர் கூறியிருக்கின்ற சில கருத்துக்கள் இன்றைய உலகிற்கும் பொருந்துகின்ற வகையிலே அமைந்துள்ளது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று கூறியுள்ளார். முன்பு சாப்பிட்ட உணவு செரித்து விட்டது என்பதை உணர்ந்த பிறகுதான் உண்ண வேண்டும். கிடைக்கின்ற பொருள்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் வயிறு குப்பைமேடு போலாகிவிடும். இதை வள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறுவார். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதூக்குமார் என்பார். குறைந்த அளவு உணவை உண்பவன் எப்போதும் இன்பமாக இருப்பான். அதுபோல் நினைக்கும் போது விரும்பியதையெல்லாம் உண்பவனின் உடலில் நோய் வந்து சேரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பார் வள்ளுவர். நோயாளி குணமடைவதற்கு நான்கு பேரின் பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உடைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றிய மருந்து என்பது திருக்குறள். நோயாளி, நோய் தீர்க்கும் மருத்துவன், மருந்து, நோயாளியின் அருகிலிருந்து பார்த்து கொள்பவர் என நான்கு பகுதிகளை கொண்டது மருத்துவ முறை. நொறுங்க தின்றால் நூறு வயது என்பர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நேரம் 10:01, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களுக்காக நாம் காற்றலையில் இணைந்திருப்பது இரவும் மலரும்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: இன்றைக்கு இரவு மலரும் நிகழ்ச்சியானது நேயர்களோட கடித வழி விருப்பமா உள்ள வர இருக்கு. நிகழ்ச்சிக்காக முதல் பாடலை கேட்டிருக்காங்க தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா பாஸ்கர், தனுப்பிரியா தேவேந்திரன், ரிஷி நந்தினி சரவணன், சித்ரா சாய் சரண், சாய் மித்ரன் இவர்களுக்காக வருகிறது. தங்கமலை ரகசியம் படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல், டி ஜி லிங்கப்பா இசையில் பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ புனிதவதி தாயாரும் பரமதத்த செட்டியாரும் முத்த சிவிகையில் திருவேதி உலா வரும் காட்சி இன்றைக்கு இரவில் நடைபெற இருக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருமழிசை ராணி ராஜசேகர், குப்பநத்தம் ராம் பிரகாஷ் கோகிலா, மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, வெண்கரும்பூர் நேரு, லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி, வண்ணை கணேசன் கஸ்தூரி, கண்ணகி நகர் கஸ்தூரி அருணாசேகர் இவர்களுக்காக வருகிறது திருவிளையாடல் படத்திலிருந்து பாடல்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: விபிஎன் கண் மருத்துவமனையும்
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
14: வீட்டு உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழ

0: கலவரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஸ்மின் தேநீர் நேரம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் இப்போ 10:14 ஆகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. கங்களாஞ்சேரி GR நகர் முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், இவர்களுக்காக வருகிறது. திரிசூலம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், அன்பு மகால் ஏசி, செல்லூர் காரைக்கால், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாஸ்ரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர் காரைக்கால்.
5: தரமான BS Hallmark 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், வேதாரண்யம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பத்து மணி 20 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வேஸ், சோலார் நிறுவனம்.
4: மற்றும் திருச்சி
5: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
7: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
8: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
9: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
10: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
11: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க, கடிதம் போட்டிருக்காங்க. நன்னிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா இவர்களுக்காக வருகிறது குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக பாடல்.

நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு

0: வாடல்லாமா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

10:26 காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் இவர்களுக்காக வருகிறது. நீதிக்கு பின் பாசம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: June 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: June 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இரவின் மடியில் இசையின் தாலாட்டை காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக வரும் பாடல் இவர்களுக்காக காரைக்கால் கணபதி, கணேசன், ஜானி, கிரிஸ், செல்வி, தினேஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாஷினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, தினேஷ், சாமிநாதன், நவநீதன், ஜெர்லின், மித்ரன், ரஹீம், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன் இவர்களுக்காக வருகிறது தீபம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசிரம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
4: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.
5: நேரம் இப்போ 10:37, 15 நொடி ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்டிருக்காங்க. அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சலாமத் சுகைனா இவர்களுக்காக வருகிறது. மேயர் மீனாட்சி படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், P. சுசிலா பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம் ஸ்கூல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
4: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக வரும் பாடல் இவர்களின் விருப்பமாக. ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவர்களுக்காக வருகிறது காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.
4: காரைக்கால் பண்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருமலை ராயன்பட்டினம், பூங்கொடி தேவா, லக்ஷ்மி, அன்பரசு, ரேணு, பழனிவேலு, மீனா செல்வம், கீதா, கண்ணா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, தரணீஸ்வர், கைலாஷ்வர், மோனிஷா, ஹேமா, இவர்களுக்காக வருகிறது குடியிருந்த கோவில் படத்திலிருந்து பாடல்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மின்னு

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க செமினார் கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலக்ஷ்மி, திருச்சம்பள்ளி பிச்சுமணி, விசாலாட்சி. இவர்களுக்காக வருகிறது வசந்த மாளிகை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

இரவு மலரும் நிகழ்ச்சி நிறைவான பாடல் இவர்களுக்காக ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியன், தீபிகா, குணசேகரன் இவர்களுக்காக வருகிறது புதிய பூமி படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய இரவு மலரும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா. மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி டி பவனிஷா. 7:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 தொள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தொள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். பத்து மணிக்கு காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடை வழங்கும் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் வி முருகைய ராஜேந்திரன், எஸ் நேதாஜி மற்றும் திருநள்ளாறு ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள். 10:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி TVS வழங்கும் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. பதினோரு மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம், நிலையான மகிழ்ச்சி. இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. 1:00 காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்

0: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்ஸின் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், ஏகேசி நடராஜன் அவர்களின் கிளாரினேட் இசை கேட்கலாம், 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் எல்எஸ்சி, 3:30 கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 4:00 அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9 அன்று ஒலிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே.எஸ். பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம். மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம், 5:15 அலையோசை, 5:30 வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டுகோஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்ஸின் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை. காற்றலையில் நாளை கேட்டோம் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi today said India envisions an Indian Ocean where maritime security is ensured alongside economic prosperity and where partnership is based not on size but on mutual respect and trust. He said India's vision is to make the Indian Ocean an ocean of opportunity.
2: Meri session ki yatra ka sandesh spasht hai. Bharat aise Hind Mahasagar ki kalpana karta hai jahan samudri suraksha ke sath आर्थिक समृद्धि भी बढ़े, जहां हमारी साझेदारी आकार नहीं आपसी सम्मान और विश्वास पर आधारित हो, और जहां हम हर देश के पास पास नहीं साथ साथ चले. आवर विजन इज टू मेक इंडियन ओशन इंटू एन ओशन ऑफ अपॉर्चुनिटी.
1: Mr. Modi was addressing the joint press meet after delegation-level talks with Seychelles President Patrick Hermini in Victoria. During the meeting, the two leaders reviewed the full spectrum of bilateral cooperation and exchanged views on regional and international issues of mutual interest. The two countries exchanged several agreements in a range of fields, including agriculture, finance, space and health. On the occasion, Prime Minister Modi was conferred with the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The Seychelles president conferred the prestigious honor on Prime Minister Modi. Prime Minister Modi dedicated the honor to all the countries who are committed to environmental conservation and fighting climate change. Later in the day, Prime Minister Modi addressed the National Assembly of Seychelles. Speaking on the occasion, the Prime Minister said that India's vision is captured in the idea of Mahasagar, which recognizes that our futures are interconnected and interdependent. On the sidelines of the Seychelles visit, Prime Minister Narendra Modi met Mauritius Prime Minister Dr. Naveen Chandra Ramgoolam today. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. Prime Minister Modi underscored the importance attached by India to the development and progress of Mauritius, noting that the ongoing bilateral projects will contribute to Mauritius' healthcare, connectivity, sustainable development and blue economy. India today categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. He said Pakistan should rid itself of its proclivity to rely on terrorism as an instrument of state policy. Union Home and Cooperation Minister Amit Shah today launched the pilot project of PM Family Care Tracker at Gandhinagar in Gujarat. The integrated digital platform will track the health, nutrition and education of beneficiaries from pregnancy until the age of 18 using a unique ID linked to birth registration number or ABHA ID. The Anti-Corruption Branch, ACB, Delhi has arrested the then Director General Health Services, DGHS, Dr. Vatsala Agarwal and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, CPA, Neeraj Chopra, in the case related to alleged large-scale irregularities in

0: procurement of medicines, surgical consumables and medical equipment. Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda will launch the Samagra Shishu Bal Swasthya Karyakram, SSBSK, during the 16th conference of the Central Council of Health and Family Welfare in New Delhi tomorrow. The Ministry of Health and Family Welfare said that it will carry forward the vision of Pehle Teen Saal Sampoorna Dekhbhal, recognizing the critical importance of the first 3 years of life for child survival, growth, nutrition and early brain development. In the ICC Women's T20 World Cup, Australia defeated India by 6 wickets in their final Group A match at Lord's, London. Earlier, opted to bat first, India posted 170 runs, losing 4 wickets in the stipulated 20 overs. In reply, Australia scored 172 runs for 4 wickets in 19 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. இனி கேட்கலாம் துயிலும் முன். விடாமுயற்சியுடனும் தைரியத்துடனும் கனவுகளை துரத்தி கொண்டு ஓட தெரிந்தவரின் ஒவ்வொரு கனவும் நனவாகும். இது வால்ட் டிஸ்னியின் பொன்மொழி. நேர்களின் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள்

பரிமளா நீ சொல்லு.